கடந்த ஆண்டு 100க்கும் மேற்பட்ட கைதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கைதி ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து தைப்பிங் சிறையின் 5 அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சிறை அதிகாரி ஒருவர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். இதனை மலேசிய சிறைத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. ஜப்பான் 31 ஆண்டுகளில் முதல் முறையாக வட்டி விகிதத்தை உயர்த்தும் என முன்னுரைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டிற்கு இணக்கம் கண்டுள்ள போதிலும் மேற்காசிய போர் ஏற்படுத்திய பணவீக்கத்தை கையாள ஜப்பானின் மத்திய பொருளகம் வட்டி விகிதத்தை ஒரு விழுக்காட்டிற்கு உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹொர்முஸ் நீரிணையை கப்பல்கள் கட்டணம் இல்லாமல் கடக்கலாம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்புடன் இறுதி செய்யப்பட்ட ஈரான் அமைதி உடன்பாட்டில் இந்த முடிவும் உட்படுத்தப்பட்டுள்ளது. தெஹ்ரான் அதன் பொறுப்புகளை நிறைவேற்றிய பின்னரே பொருளாதார பலன்களை பெற தொடங்க வேண்டும் என வாஷிங்டன் வலியுறுத்துகிறது. விளையாட்டு உலகக்கிண்ண கால்பந்து. ஹெச் குழுவில் சவுதி அரேபியாவும் உருகுவேயும் களமிறங்கியுள்ளன. இரு அணிகளும் ஒரு கோல் எண்ணிக்கையில் சமநிலையில் உள்ளன. தற்போது கூடுதல் நேரம் வழங்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: முதல் நீ முடிவும் நீ மணி போய் 8:09. வணக்கம் மின்னல், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க.
1: சரி, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் அனுசரிக்கப்படுது.
0: என்ன நாள்?
1: அந்த நாள் முக்கியமா இந்த நாள் அனுசரிக்கிறது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பம் இருக்கு உங்களுக்கு வந்து, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு உங்களையே சொல்ற தேவிகன், உங்க சொந்த ஊர் வந்து இப்போ இல்லையா, உங்க பிறந்தது வளர்ந்தது குடும்பம்
0: அறிந்த ஊர் அறிந்த புகழ் அறிந்த ஊரு சொல்லுங்க.
1: மானே தேனி பொன்மானே சொல்ல வரல சரியா? ஆக நீங்க வேலை காரணமாக இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இங்க நீங்க சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, குடும்பத்துக்கு பணம் அனுப்புறீங்க. இந்த ஒரு விஷயம் சரிங்க தெரியுமா, உங்களுக்கான நாள் தான் இது. அதாவது ஒரு சொந்த குடும்பத்தையோ ஊரையோ விட்டுட்டு பணம் சம்பாதிச்சு குடும்பத்துக்காக அனுப்புன்றதுக்காக இங்க வந்து தங்கி இருக்காங்கல்ல, அவங்களுக்கான நாள் தான் இன்றைக்கு கொண்டாடப்படுது, அவங்களை அங்கீகரிக்கணும்
0: அப்படின்றது.
1: வெளிநாடுகளுக்கு போவாங்க. எனக்கு வந்து வெளியூர் எல்லாம் தங்கி நான் வேலை செஞ்சது கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு போகும்போது என் வீட்டுக்கு நான் போறேன், என் குடும்பத்துக்கு என் குடும்பத்தை போகும்போது நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற ஒரு இது. ஆனா இப்ப நான் வந்து தங்கி வேலை செய்யறவங்களை எப்போதும் பாப்பேன். இப்ப வேலை முடிஞ்சு போறவங்க தனியா ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க, அந்த வீட்டுல இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன இருக்கு வீட்டுக்கு போன உடனே, நான் சந்தோஷமா வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பேன். அதனால எப்போதுமே இந்த குடும்பத்தை விட்டு தனியா இருக்கிறவங்க நான் ரொம்ப அதிசயமா தான் பாப்பேன்.
0: அவங்களை கொண்டாடுற ஒரு நாள்,
1: அவங்களை கொண்டாடுற கண்டிப்பா கொண்டாடணும் இல்லையா.
0: பொதுவாகவே இது எப்படி கூட பாக்கலாம், வெளிநாட்டுல வேலை செய்வாங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா கவலை டாலர்ல சம்பளம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க அங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் அது தெரியும். சில காட்சிகள் கூட நம்ம பார்த்திருப்போம், அவங்களை எல்லாம் அங்கீகரித்து கொண்டாடக்கூடிய நாள் தான் இன்றைய நாளா வந்து பார்க்கப்படுது. இன்னைக்கு நம்ம இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். 9 வரைக்குமே
1: நீங்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து கூட இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். வேலைக்காக வெளிநாட்டுல இல்ல சொந்த ஊர்ல இல்ல, ஏன் இங்க தலைநகர்ல வேலை செய்யறா, என் ஊர் ஜேபி, இங்க வேலை செஞ்சு நான் வந்து பணம் என் குடும்பத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு. அவங்க அனுப்புற பணம் வெறும் பணம் மட்டும் இல்லங்க, அன்பு பொறுப்பு பாசம் இதையும் சேர்த்து சொல்றாங்க.
0: இப்ப நம்ம ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, 2.5 இப்போக்கு போறதுக்குன்னு, அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதை பத்தி நேயர்கள் நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான இழப்புகளை நீங்க சந்திச்சிட்டு
1: இருக்கீங்க, உணர்வுகள். ஒரு அவசர அழைப்பு வரலாம் உங்களுக்கு, திடீர்னு அந்த நேரத்துல உங்களால வீட்டுல இருக்க முடியாது, திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஆக இந்த வெளியில வீட்டை விட்டு வெளியில தங்கி வேலை செய்யற அனுபவம் உங்க மனநிலை எப்படி இருக்கும்
0: வாங்க கூப்பிடுங்க பேசலாம். 3:22:82:5733 அல்லது 4768

0: கருப்பு படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் அது காட் மோட் சாய் அபியங்கர் குரல்ல கேட்டுட்டு இருந்தோம். 8:15 நம்ம எதை பற்றி இன்றைக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா,
1: வெளிநாடுகள்ல இல்ல வெளியூர்கள்ல குடும்பத்தை விட்டு தங்கி வேலை செய்து சம்பாதித்த பணத்தை குடும்பத்துக்கு அனுப்புறாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு நாள் தான் இன்றைக்கு. அழித்து சொல்லுங்க, வெளியில வேலை செய்யற அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தோம்.
0: சந்திரன் வந்திருக்கிறாரு.
2: வெளியூர்ல
0: எங்க வேலை செய்யறீங்க?
1: எப்படி இருக்கு உங்களுக்கு வீட்டை விட்டு தூரத்துல இருந்து வேலை செய்யும் பொழுது?
2: நரக வாழ்க்கை.
0: நரக வாழ்க்கையா?
2: வீட்டுக்கு நம்ம வந்துட்டா நமக்கு ரெடியா இருக்கும் சாப்பாடு.
1: ஆமா,
2: சாப்பாடு நீங்க சொந்தமா தேடணும், அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் நம்ம தவிர்த்துடலாம். என்ன, அந்த குடும்பத்தை ரொம்ப நம்ம இயங்குவோம், மிஸ் பண்ணுவோம்.
1: ஒரு மாசத்துல எத்தனை தடவை வீட்டுக்கு போவீங்க?
2: நான் மாசத்துக்கு ஒரு ட்ரிப் கூட போக மாட்டேன்.
1: ஆனாலும் குடும்பத்தை விட்டு வெளியில வேலை செய்யறது சாதாரண விஷயம் இல்லன்றீங்க.
2: ரொம்ப கஷ்டம்.
1: புரியுதுங்க, புரியுதுங்க.
2: அது மனைவி பிரிஞ்சிருக்குது, என்ன கஷ்டம். அது வாழ்க்கையில தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து குடும்பத்தை பிரிஞ்சு, அதாவது கேள் விட்டு வெளியாவனதுதான்.
1: அப்படியா?
0: சரி சரி,
2: அது ஒரு நல்ல ஒரு அனுபவம், சுமையா இருக்கும். பட் அதே நேரத்துல அப்ப எங்க அப்பா எப்போதும் ஒண்ணு சொல்லுவாரு, எப்போதுமே ஒண்ணு இருக்கும்போது அது தெரியாது அப்படின்னு. அது வந்து தலையில குத்துற பின்னா இருக்கட்டும், பல்லு குத்துற குச்சா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், சரி நம்ம இடம்போது அது கிடைக்காது. அப்பதான் அதோட வேல்யூ தெரியும். அதே மாதிரிதான் குடும்பத்துட்டு நம்ம வெளியாகி தனியா இருக்கும் போது தான் அந்த சின்ன சின்ன உரசல், சின்ன சின்ன அந்த அந்த அந்த ஒரு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, சின்ன சின்ன விஷயம்லாம் இப்பதான் கண்டுக்கு
1: பெருசா
2: தெரியும்.
0: பக்கத்துல இருக்கும் போது தெரியாது, தூரமா போகும்போதுதான் அதனுடைய அருமை புரியும் அப்படின்னு. அந்த மாதிரி
1: இரண்டு தரப்பையும் நாங்க வரவேற்கிறாங்க. ஒன்று, நீங்க குடும்பத்தை விட்டு தனியா வேலை செய்து பணம் சம்பாதித்து அனுப்புறக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கலாம். இன்னொன்னு, தன்னுடைய கணவனையோ இல்ல பிள்ளைகளையோ அனுப்பி வைத்தாங்க, தனிமையா இருக்காங்க பாருங்க வீட்டுல. நீங்க கூட அழைத்து பேசுங்க, அந்த அமைதியான வீடு எப்படி இருக்கு அவங்க இல்லாம.
0: இதுல நிறைய சூழல் இருக்கு. போனா இன்னும் 9 மணி வரைக்கும் பேசுவோம். ஏன்னா எல்லாருக்கும் அனுபவம் கிடைக்காது. சில பேருக்கு இப்படி சொன்னீங்க, நீங்க இங்கே இருந்து இப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, இந்த பக்கம் தானே அப்படின்னு நினைப்போம். இந்த பக்கம் தான் நினைக்கிறதுல கூட சில கஷ்டங்களை தாண்டி வரோம். அவர் சொன்னாரு, என்னுடைய மனைவியை பிரிஞ்சு இருக்கிறதுல அப்படின்னு. அங்க உங்க மனைவிக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு பாட்டு சந்திரன்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709719199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. மணி இப்போது 8:24. இன்றைக்கு வணக்கம் இல்ல ஒரு நாளை பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்சஸ் அப்படின்ற ஒரு நாள் இன்றைக்கு. அதாவது தூரத்துல தங்கி வேலை செஞ்சு குடும்பத்தை பாத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களை கொண்டாடுறதுக்கான ஒரு நாள். நீங்க நினைச்சு பாருங்க, வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து வேலை செய்யற தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், அவங்க கிட்ட வழக்கமா நம்ம கடைகளுக்கு எல்லாம் போகும்போது பேசுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையோடு தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. குடும்பத்தை விட்டு வந்து
1: குடும்பத்திற்காக தூரத்தில் உழைக்கும் அனைவருக்கும் இன்று நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதாவது உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா 200 மில்லியனுக்கு அதிகமானோர் இந்த புலம் பெயர்ந்து தொழிலாளர்களாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்களாம். அவங்க குடும்பத்துக்கு பணம் அனுப்பிட்டு வராங்களாம். ஆனா அந்த பணத்துல நேரடியா பயனடைவங்க எண்ணிக்கை பாத்தீங்கன்னா மில்லியனுக்கும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. பலர் நினைக்கிறாங்களா இதுல வந்து இந்த பணம் வந்து ஆடம்பர செலவுக்கு தான் அப்படின்ட்டு. ஆனா அடிப்படை தேவைகளை பலர் பூர்த்தி பண்றாங்க. அவங்களுடைய தனிமை அவங்க குடும்பத்தை வாழ வச்சிட்டு இருக்கு. குறிப்பா குழந்தைகள் கல்வியா இருக்கட்டும், மருத்துவ செலவுகளா இருக்கட்டும், வாடகை வீட்டுல இருந்து புதிய வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு போறதா இருக்கட்டும், அன்றாட உணவு, அப்புறம் சிறு தொழில் தொடங்குது, இந்த மாதிரியான வாழ்க்கை சூழலை மேம்படுத்திக்கிறதுக்கு அவங்க தனிமையை அவங்க வாழ்க்கையை அடகு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
0: என்னன்னா இதுல சம்பளம் அதிகமா இருக்கு அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. ஆனா அவங்களுடைய அந்த விட்டு கொடுத்து போய் குடும்பத்தை விட்டு தூரமா போயிருக்கிறதுல எவ்வளவு கஷ்டமான ஒன்று. இப்ப நான் ஒரு காணொலி பார்த்தேன் போனா, போன வாரம். இந்த பொண்ணு வந்துட்டு ஆசிரியரா இருக்காங்க சரவாக்ல. அப்ப பள்ளி விடுமுறை முடிஞ்சு போறாங்க. பினாங்ல இருக்காங்க அவங்க, அவங்க சொந்த ஊர் பினாங்ல இருந்து விடிய காலைல 5 மணிக்கு விமானம் எடுத்து அவங்க KLIA வராங்க. KLIA இருந்து சரவாக்கு அவங்களுடைய விமானம் போகுது. அங்க போறதுக்குள்ள இரவாயிருச்சு. இரவாயிருச்சா அன்னைக்கு அவங்க தங்கும் விடுதியில தங்குறாங்க. மறுநாள் காலையில எழுந்திருச்சு பேருந்துல அவங்களுடைய ஊருக்கு போறாங்க. அங்கிருந்து அவங்களுடைய அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இருக்கிற பகுதி இருக்குல்ல, அது ஒரு கிராமப்புற பகுதி. அங்க வந்து படகுல போற இது.
1: அப்போ
0: நீங்க அவங்க இங்கிருந்து போறதுக்கு 2 நாள், அவங்க என்ன தெரியுமா கடைசியில சொல்லியிருந்தாங்க, நான் இங்கிருந்து போறது பிரச்சனை இல்லை, அங்கிருந்து நான் வரும்போது அவசரத்துக்கு அடிப்படையில வரணும் இல்லையா, 2 நாள் என் குடும்பம் எல்லாத்துக்காகவும் காத்திருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க.
1: இல்ல இந்த மாதிரி வெளியூர்ல தங்குறவங்களுக்கு வீட்டுல குடும்பத்துல திடீர்னு ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இல்ல, உடல்நிலை சரியில்லை, எப்படி இருக்க முடியும் அவங்களால இந்த இடத்துல?
0: ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். போன வாரம் எனக்கே இது நிகழ்ந்தது இல்ல. இப்போ வெள்ளிக்கிழமை வேலைக்கு கிளம்பும் போது வீட்டுல வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு. பாட்டி இறந்துட்டாங்க. அப்போ அந்த சூழல்ல, இப்போ இங்கே இருந்த சூழல்னா நீங்க வீட்டுலதான் இருக்கிற வேண்டிய சூழல் முடியும். ஆனா எல்லாரும் வெளியூர்ல இருக்கும் போது அப்போ பெற்றோர்கிட்ட நீங்க அதை சரியா இது பண்ணுங்க, வேலை முடிச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லும் போது இங்க இருந்த அந்த 4-5 மணி நேரம் எப்படி பரிதவிப்பு இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க.
1: எப்படி அவங்களால சமாளிச்சிருக்க முடியும் அந்த சூழல்ல?
0: இங்க இருந்து நம்ம போய் சேர்ந்த பிறகுதான் சூழல் அப்படி ஆயிருச்சு. இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா முகத்தை பார்த்து எல்லாம் சரியா இருக்குன்னு அவங்க சொல்ற வரைக்கும் நமக்கு ஒரு நிம்மதி இருக்காது. இந்த மாதிரி சூழல் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வாழ்க்கையில கடந்து வந்துட்டு தான் இருக்காங்க.
1: இந்த தலைப்பை கொடுத்தோடனே அழைப்புகள் நிறைய வந்துருக்கு. ஏன்னா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர்ல அதிகமா தங்கி வேலை செய்யறவங்க இருப்பாங்க. திருமணம் ஆயிட்டு அப்பவே அடுத்த வாரமே சிங்கப்பூர்ல வேலைக்கு போறாங்க. வெளிநாடுகள்ல நிறைய பேர் இருக்காங்க.
0: நாம என்ன நினைச்சோம், சிங்கப்பூர் தானே நினைச்சோம், கோவிட் என்ன பண்ணுச்சு போனா ஞாபகம் இருக்கா எப்ப வருவாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு, பேசுவோம். இது உணர்வுகள் பேசக்கூடிய தருணமா இருக்கு. வணக்கம் இன்னும்

0: வணக்கம், இன்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாத்.
1: வாய்க்கு வந்துதான் பேசாதீங்க. நம்ம வந்து எப்போதும் வந்து ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி அது வந்து நமக்கு ஒரு ஞானம் வேணும், இதை ஏன் சொல்றோம். அந்த ஞானத்துக்கு அடிப்படையா இருக்கிறது வந்து நம்மளோட தரவு. இந்த டேட்டா எங்க இருக்கு? நம்மளோட பல நாள் உள்ள அனுபவங்கள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ள என்ன பதுங்கியிருக்கோ அது நம்ம ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தும் போது அதோட புள்ளி புள்ளி விவரங்கள் தான் நம்மளை தூக்கிட்டு வந்து இதை செய்யப்படுத்தலாம், இந்த ஞானம் வந்து கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வேலைக்கு போகும்போது இந்த மாதிரிதான் நம்ம பல பல செய்திகளை பார்ப்போம், இல்ல இன்னைக்கு உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கு பார்ப்போம். இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையா இருக்கிறது வந்து இந்த தரவுகள். இந்த தரவுகள் வந்து சரியா இருந்தாதான் அது ஒரு மேல வரக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளை வந்து சரியா வழி நடத்தும். அப்போ இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு அதாவது AI வந்து இதை வந்து இன்னும் மெருகூட்டி இன்னும் இன்னும் சிறப்பா ஆக்கி அதை வெவ்வேறு கோணத்துல இருந்து பார்க்கலாம்னு சொல்லுது. ஆனா இந்த தரவு வந்து என்ன நடந்துச்சுன்னு தான் சொல்லும், ஏன் நடந்துச்சு இல்ல அதுக்கு அடுத்தது என்ன செயல்படுத்தலாம் அதை சொல்லாது. அதுக்கு வந்து தான் இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு வேணும். ஆனா தரவுக்கும் நம்மளோட முடிவு எடுக்கிறதுக்கும் நடுவுல வந்து நம்மளோட ஞானம் இருக்கு. இந்த ஞானம் தான் நம்மளுக்குள்ள இருந்து ஒரு விதமான எண்ணங்கள் தோணும். அதாவது நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செயல்படுறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, அப்போ இது வந்து அதுக்கு ஒரு தேவை இருக்கு. அந்த தேவையை நம்ம எப்படி செயலாக்க பண்ண போறோம்னா, ஒரு நிமிஷம் நிதானமா இருந்தோம்னா நமக்குள்ள இருந்து இந்த தரவை எடுத்து நம்மளோட ஞானத்தோட கலந்து நம்மளுக்கே ஒண்ணு தோணும், அந்த தோன்றது தான் நம்மள வழி நடத்தும். நீங்க ஏதாவது ஒரு முடிவு பண்ணும் போது உங்களோட முடிவுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா அந்த உங்களோட ஞானம் கேட்கணும். கேட்ட பிற்பாடு இது எங்க இருந்து இந்த சிந்தனை வருதுன்ட்டு நீங்க எழுதணும். எழுதின பிற்பாடு தான் நீங்க முடிவு பண்ணணும். வாழ்க்கை ரொம்ப சுலபமானது, அதை விட இன்னும் சுலபமானது நீங்க.

0: ஆனந்த் அரவிந்த் அக்ஷன் பாடிய பாடல். அது என்ன கேள்வி அப்படின்னா,
1: அதாவது வெளியூர்கள்ல தங்கி வேலை செய்யறவங்க, குடும்பத்தை விட்டு தங்கி வேலை செய்து பணம் அனுப்புறாங்க இல்லையா, அவங்களுக்கான நாள் இன்னைக்கு அங்கீகரிக்கப்படுது, கொண்டாடப்படுது. ஆக நீங்களும் அவங்கள ஒருவரா, அல்லது உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை அனுப்பி வச்சுட்டு நீங்க தனியா இருக்கிறீங்களா?
0: உலகம் முழுவதும் 200 மில்லியனுக்கும் அதிகமானோர் புலம்பெயர் தொழிலாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற கணக்கெடுப்பும் வெளி வந்திருக்கு. சக்தி வந்திருக்காங்க, பேசலாம்.
2: நான் வந்து என் மகளை பிரிஞ்சு இருக்கிறேன்.
0: புரியுது. அப்போ எப்படி 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருவாரு?
2: ஆமா வருவாங்க. இந்த சமயத்துல பிகாஸ் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுனால அவங்க 3 மாசமே வந்திருக்க வேண்டியது. இப்ப கூட இந்த சண்டே வரேன்னு சொன்னாங்க, அப்புறம் திருப்பி இதுக்கு மேல எப்ப வரேன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க.
1: இல்ல இப்ப இந்த கடல்ல இருக்கிறதுனால அப்படி பரிதவிக்குமே மனசு, என்னாச்சோ ஏதாச்சோ
2: அப்படின்னு சொல்லுங்க, நண்பர்கள் அடிஞ்சிருவோம்.
0: இப்ப அவங்களை அனுப்புறதுக்கு முன்னுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? தெரியுமா இப்படிதான் இருக்க போகுதுன்னு?
2: இப்படிதான் இருக்குன்னு தெரியும். அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க வேற விதமான ஒரு தோணல்,
1: உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுங்க. ஒரு பெண் பிள்ளைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காம போயிட்டு வா நீ அப்படின்னு ஒரு கடலுக்கே அனுப்பி வச்சிருக்கீங்களா? பெரிய விஷயம்
2: சொல்லிருக்காங்க.
0: பாருங்க, வித்தியாசமான துறைக்கு போகணும்னு நம்ம தான் சொல்றோம், அப்புறம் ஏன் அனுப்பணும்ன்றதை யோசிக்கிறோம்.
1: மன தைரியம் அனுப்பி வச்சிட்டு பதறிக்கிட்டு
0: தெரிஞ்ச ஒரு தூக்கு கூப்பிடா. போன வாரம் தான் இந்த கதையை சொன்னாங்க. பையன் வந்து சீருடை இயக்கம் சார்ந்த வேலைக்கு தான் போகணும்னு இவங்க வந்து பதிவிட்டுட்டாங்க. பையனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. கிடைச்சிட்டு இப்ப பையன் படிச்சு இன்டர்ன்ஷிப்பும் செய்யறாரு. இன்டர்ன்ஷிப் ஆரம்பிக்கிற இந்த காலத்துல, பயிற்சி காலத்திலே அவங்க சொல்றாங்க, நான் நினைக்கிறேன் அவனை இந்த வேலைக்கு அனுப்ப மாட்டேனோ அப்படின்னு யோசிக்கிறதா சொன்னாங்க.
1: அனுப்பின
0: பிறகு அந்த ஏக்கம் தான்
1: இருக்க போறோம் இதுக்கப்புறம் பிரிவுல அப்படின்னு சொல்லி.

0: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க, சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம நாள இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
0: அதேதான்
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
3: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியதான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கை தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0100971919.
4: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் SV ஹைரிஷ்.

0: நான் பிறந்து வந்ததெல்லாம் கமாஸ் பரூ சுகாமா ஜோஹோர் ஒரு சின்ன டவுனு. அப்புறம் பட்ட படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை இல்லாததுனால கோலாலம்பூர் நோக்கி வந்தது.
1: சரி,
0: அப்படி வேலை செஞ்சு ஒரு 2018 வந்தேன். இப்ப 2026 ஆச்சு. சோ இத்தனை வருஷம் குடும்பத்தை விட்டுதான் தூரமா இருந்து வேலை செய்யறேன்.
2: மனநிலை எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தூரமா?
0: அது வேற. ஆக்சுவலி கிளம்பி வீட்டுக்கு போறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், திரும்பி வர்றத கிளம்பி வரணுமேங்கிற ஒரு கட்டாயம்.
1: நினைச்ச நேரம் போக முடியுதா ஜமுனா?
0: இப்ப வந்து அந்த கோவிட் அப்புறம் எனக்கு கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சதுனால நான் கொஞ்சம் அடிக்கடி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். அப்புறம் இப்ப போன வருஷம் எனக்கு திருமணம் ஆனது. சோ இன்னும் குடும்பத்தை விட்டு தூரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதுலயும் வந்து கணவர் வந்து இப்ப சிங்கப்பூர்ல வேலை செய்யறாரு.
1: நீங்க கேரள இருக்கீங்க?
0: ஆமா, கேரள இருக்கிறேன். கணவரோடையும் தூரமா தான் இருக்கிறேன்.
1: அவரோட சொந்த ஊர் இது?
0: அவரு வந்து செமினியில இருக்காரு. சோ இப்ப நான் செமினி மாமியார் கூட தான் இருக்கிறேன். சோ நினைச்சு பாக்குறப்ப வீட்டுக்கு போறப்ப அங்கிருந்து கிளம்பி வரணும், இங்க வந்தா கணவரும் கிளம்பி வேலைக்கு போகணும். சோ இப்படிதான் போகுது.
1: எப்படி சந்திச்சுக்குவீங்க? இது முக்கோணம் ஆயிருச்சு.
2: பலருடைய வாழ்க்கை இப்படிதாங்க போகுது.
0: ரொம்ப கவலையா இருக்கும். அவர் கிளம்பி போறப்ப ஒவ்வொரு தடவையும் அழுந்துட்டு அனுப்புறது, வீட்டுல இருந்து வரப்ப இப்ப கூட எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு.
1: தெரியுமா, அவர் அங்கிருந்தாலும் நான் மாமியார் கூட இருக்கேன்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னீங்களே. அது
0: ஆமா, அவங்களும் அம்மா இல்ல, அவங்களையும் பாத்துக்கணும்ல.
1: சரி ஜமுனா,
2: நன்றி ஜமுனா. எல்லாம் சரியாகும் ஒரு நாளைக்கு.
1: அவர்கிட்ட சொல்லுங்க இன்னைக்கு நான் உங்களை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லுங்க.
0: நான் ஒவ்வொரு தடவையும் காலையில வேலைக்கு போறப்ப நிறைய டாபிக், எனக்கு சம்பந்தப்பட்ட டாபிக் இருக்கும். கால் பண்றப்ப கிடைக்காது, இது கிடைச்சிருச்சு.
1: இதுலதான் நீங்க பேசணும்னு இருக்கு.
0: ஆமா,
2: நெருங்கிட்டீங்க. இந்த தலைப்புல நீங்க தான் நெருங்கி இருக்கீங்க, அதனாலதான்.
0: ஆமா, இப்ப நீங்க இன்னொன்னு சொன்னீங்கல, மனைவி கணவன் மாற விட்டு கூட தூரமா இருப்பாங்கன்னு, இது கண்டிப்பா எனக்கானதுதான்.
1: சரி ஜமுனா, பாத்துக்கோங்க, பாத்து பத்திரமா போங்க.
0: நன்றி அண்ணா. நன்றி அக்கா.
1: அவ்வளவு உண்மையும் ஏக்கமும் நிறைஞ்சிருந்தது. டக்குன்னு எனக்கு வெந்து தணிந்தது காடு, அந்த படம் ஞாபகத்துக்கு வந்தது.
2: ஆமா, இப்போ நம்ம சொல்றோம் தூரமா இருக்கிற இப்ப உள்ள காலகட்டத்துல சமூக வலைத்தளங்கள் தொலைபேசி மூலமா நம்ம பேசுறோம், ஆனா அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல, தொடர்பு சாதனம் எதுவுமே இல்லாம அந்த தூரம் அந்த இடைவெளி எவ்வளவு பாதிச்சிருக்கோம் அவங்கள.
1: ஜமுனா, அடுத்து வரக்கூடிய பாடலும் இந்த காட்சியும் உங்களுக்காக.
3: ஹலோ
4: என் தங்கமே, சாத்தீங்களா?
3: அதோட என் தங்கப்புல என்னடி பண்ணுதா?
4: சத்தியமா பாட்டு பாரு தங்கம்.
5: பக்கத்துல யாராவது இருக்காவளா?
4: யாரும் இல்லடி, பாட்டு பாரு.
5: சரி,
4: அதான் பாரு.

0: முறைகேடுகள் தடுக்கப்படுமாயின் வளர்ச்சியை குறிப்பிட்ட தரப்பினர் அனுபவிப்பது தவிர்க்கப்படும். அடுத்த மாதம் முதல் ஒரு ரிங்கிட் ஏடிஎம் கட்டணம் ரத்து செய்யப்படுகிறது. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பன்னாட்டு நிலையிலான விவகாரங்கள் தொடர்பாக நாட்டின் கொள்கைகளை தற்காத்துக் கொள்வதில் சீனா, அமெரிக்கா போன்ற உலக வல்லரசுகள் உடனான நட்புறவு மலேசியாவின் நிலைப்பாட்டை ஒருபோதும் பாதித்ததில்லை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். மலேசியா எல்லா நாடுகளுடனும் நட்புறவு கொள்கையை கடைபிடிக்கிறது என்றார் அவர். இருந்தும் வர்த்தகம், முதலீடு, சட்ட செயலாக்கம் தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட தேசிய நலன்களை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளது. டதுஸ்ரீ அன்வார் நேற்றிரவு ஜோஹர் மூவாரில் நடைபெற்ற நம்பிக்கை கூட்டணி பிஎச் பொது உரையில் பேசினார். இதனிடையே ஊழலையும் முறைகேடுகளையும் எதிர்த்து போராடுவதில் எல்லா தலைவர்களும் துணிச்சலுடனும் கண்டிப்புடனும் செயல்படுமாறு நினைவூட்டப்படுகின்றனர். இந்த நடவடிக்கை அவசியமாகிறது, ஏனெனில் முறைகேடு தொடர்பான சிக்கல்கள் குறிப்பிட்ட சில பிரிவினர் மட்டுமே வளர்ச்சியினால் பெறக்கூடிய நன்மைகளை அனுபவிக்க வழிவகுக்கும் என்று டதுஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளிலும் கிளினிக்குகளிலும் இலக்கவியல் இணைப்பு வசதி 650 மில்லி ரிங்கிட் ஒதுக்கீட்டின் மூலம் மேம்படுத்தப்படும் என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். இந்த முனைப்பு தேசிய இலக்கவியல் சுகாதார சூழல் அமைப்பு திட்டம் பெர்சடா மூலம் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். பொது சுகாதார வசதிகளுக்கு நிலையான தரமான இணைய அணுகல் கிடைப்பதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை முக்கியமானது என்று அவர் கூறினார். இதனிடையே இலவச மருந்து விநியோக திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் சுமார் 80,000 மருத்துவ பயனர்கள் நன்மையடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான செலவுகளை தொடர்பு அமைச்சும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC-யும் முழுமையாக ஏற்கும். இந்த சேவை மக்களுக்கோ சுகாதார அமைச்சிற்கோ எவ்வித கூடுதல் செலவுமின்றி செயல்படுத்தப்படும் என்று டாக்டர் ஃபமி குறிப்பிட்டார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவு ஆண்டுக்கு 5.69 மில்லி ரிங்கிட் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வேளை பெர்சடா முனைப்பு சுகாதார சேவையை வலுப்படுத்தும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன் இலக்கு 10 மருத்துவ பயனர்களுள் எண்மர் 1 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் சிகிச்சை பெறுவதாகும். இதன் விளைவாக 63 விழுக்காட்டினர் சிகிச்சை பெறுவதற்கான நேரம் 30 நிமிடங்களுக்கும் குறைவாக இருக்கும் என்று அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமர் கூறினார். நாடு முழுவதும் 150 அரசு மருத்துவமனைகளையும் 2488 பொது சுகாதார மையங்களையும் உள்ளடக்கிய பெர்சடா பெரிய அளவில் செயல்படுத்தப்படுவதாக அவர் விளக்கினார். இதற்கிடையில் ரோஹிங்கியா அகதிகள் உள்ளிட்ட அயல்நாட்டவர் அரசாங்க சுகாதார வசதிகளில் எந்தவிதமான சிகிச்சை உதவித்தொகைகளையும் பெறுவதில்லை. மாறாக உள்ளூர் மக்களை காட்டிலும் அவர்களுக்கு அதிக கட்டணம் விதிக்கப்படுகிறது. இந்த கொள்கை நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கிறது என்று டாக்டர் ஜுல்கிஃப்லி வலியுறுத்தினார். அத்துடன் சிகிச்சை தொடர்பான கட்டண விவகாரங்களில் எந்தவொரு வெளிநாட்டினருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்படுவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மலேசியாவில் உள்ள எல்லா வங்கிகளின் வாடிக்கையாளர்களும் அடுத்த மாதம் முதல் எந்தவொரு தானியங்கி பண இயந்திரம் ஏடிஎம் அல்லது விவேக மறுசுழற்சி இயந்திரம் SRM ஆகியவற்றில் பணத்தை வெளியாக்குவதற்கு 1 ரிங்கிட் கட்டணம் செலுத்த தேவையில்லை. இந்த முனைப்பு மலேசிய வங்கி அட்டையை கொண்டுள்ளவர்கள் நாடு முழுவதும் 14,000-க்கும் மேற்பட்ட ஏடிஎம் SRM-களை கட்டணமின்றி அணுக வழிவகுத்துள்ளது என்று மலேசிய வங்கிகள் சங்கம் கூறியது. இது நம்பகமான, எளிதான, நியாயமான அணுகலை உறுதி செய்வதில் தொழில்துறையின் கடப்பாட்டையும் வெளிப்படுத்துகிறது. கடந்த ஆண்டு 100-க்கும் மேற்பட்ட கைதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கைதி ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து தைப்பிங் சிறையின் 5 அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சிறை அதிகாரி ஒருவர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். இதனை மலேசிய சிறைத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த சம்பவம் தொடர்பில் மலேசிய மனித உரிமைகள் ஆணையம் சுகாக்கம் செய்த ஆய்வுகளின் முடிவுகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஜப்பான் ஒசாக்காவில் உள்ள தெனோஜி விலங்கியல் பூங்காவில் கிலாட் என்ற யானை அதன் பாதுகாப்பு நலன் கருதி முன்னர் செயல்படுத்தப்பட்ட மேலாண்மை நடைமுறைகளின் ஒரு பகுதியாக பார்வையாளர்களுக்கு காட்டப்படவில்லை. மதம் பிடிக்கும் காலம் முழுவதும் கிலாட் தற்காலிகமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தைப்பிங் நகராட்சி மன்ற தலைவர் முகமது அஹமத் டஹலன் கூறினார். இந்த நடைமுறை விலங்கியல் பூங்காவில் பின்பற்றப்படும் வழக்கமான செயல்முறை என்றும், இது அந்த விலங்கிடத்தை எந்த விதத்திலும் புறக்கணிப்பதையோ துன்புறுத்துவதையோ குறிக்காது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று,
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஜப்பான் 31 ஆண்டுகளில் முதல் முறையாக வட்டி விகிதத்தை உயர்த்தும் என கணிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டிற்கு இணக்கம் கண்டுள்ள போதிலும் பணவீக்கத்தை கையாள ஜப்பான் மத்திய பொருளகம் வட்டி விகிதத்தை ஒரு விழுக்காட்டிற்கு உயர்த்த உள்ளது. 1995 பிறகு இந்த புதிய வட்டி விகிதம் விதிக்கப்படுகிறது. ஐரோப்பிய இந்தோனேசிய பொருளகங்கள் கடந்த வாரம் அவற்றின் வட்டி விகிதத்தை உயர்த்தியது குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையை கப்பல்கள் கட்டணம் இல்லாமல் கடக்கலாம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்புடன் இறுதி செய்யப்பட்ட ஈரான் அமைதி உடன்பாட்டில் இந்த முடிவும் உட்படுத்தப்பட்டுள்ளது. தெஹ்ரான் அதன் பொறுப்புகளை நிறைவேற்றிய பின்னரே பொருளாதார பலன்களை பெற தொடங்க வேண்டும் என வாஷிங்டன் வலியுறுத்துகிறது. ஈரானின் போருக்கு பிந்திய வளர்ச்சிக்காக $300 பில்லியன் சீரமைப்பு நிதி வழங்கப்படும். எனினும் ஈரானின் நடவடிக்கையை மதிப்பிட்ட பின்னரே அந்த நிதி ஒப்படைக்கப்படும் என ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி கூறினார். வெனிசுலா அதன் மின் கட்டமைப்பை சீரமைப்பதற்காக அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்துடன் உடன்பாட்டை எட்டியுள்ளதாக இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் தெரிவித்தார். தலைநகர் கராகஸ் உள்ளிட்ட வெனிசுலாவின் பெரும்பாலான பகுதிகளில் அன்றாடம் 10 மணி நேரத்திற்கு மின்தடை ஏற்படுகிறது. இத்தகைய இன்றியமையாத சேவையை மீட்டெடுப்பது வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என ரோட்ரிகஸ் குறிப்பிட்டார். எண்ணெய் வளமிக்க வெனிசுலா அதன் பொருளாதாரத்தையும் வளங்களையும் அமெரிக்க நிறுவனங்கள் அணுக அனுமதி அளிக்க வேண்டும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. ஈரானு 26 ஃபிஃபா உலகக்கிண்ணம். சற்று முன்னர் மயாமி அரங்கில் நடைபெற்ற ஹெச் குழு தொடக்க ஆட்டத்தில் சவுதி அரேபியா 1 எண்ணிக்கையில் உருகுவேயுடன் சமம் கண்டது. 42 நிமிடத்தில் அப்துல்லா அல் அம்ரி சவுதி அரேபியாவுக்கு 1 பெற்றுத்தந்த வேளை 80 நிமிடத்தில் மேக்சிமிலியானோ அரவு ஆட்டத்தை சமப்படுத்தினார். இவ்வேளை தொலைக்காட்சி ஒளிபரப்பின் போது வெள்ளையரின் மேல் ஆதிக்க குழுக்களுடன் தொடர்புடைய சைகைகளை காட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஆஸ்திரேலிய நடுவர் ஷான் எவன்ஸ் எந்த தவறும் செய்யவில்லை என ஃபிஃபா அறிவித்துள்ளது. குராசாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையேயான ஆட்டத்தின் போது துணை காணொலி உதவி நடுவராக பணியாற்றிய எவன்ஸ் அந்த செயலை செய்ததாக கூறப்படுகிறது. தீவிர வலதுசாரி தரப்புடன் தொடர்பு படுத்தப்படும் அந்த செய்கையை சமூக ஊடக பயனர்கள் சர்ச்சையாக்கியதைத் தொடர்ந்து ஃபிஃபா விசாரணையை மேற்கொண்டது. முறைகேடுகள் தடுக்கப்படுமாயின் வளர்ச்சியை குறிப்பிட்ட தரப்பினர் அனுபவிப்பது தவிர்க்கப்படும். அடுத்த மாதம் முதல் 1 ரிங்கிட் ஏடிஎம் கட்டணம் ரத்து செய்யப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: வணக்கம், மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. 9:13 புவனாய் பூனை கிட்ட சொன்னாங்க, இதுக்கு பிறகு வானிலை விவரங்கள் நான் நம்ப போறது இல்ல, என்ன நடக்குதோ அதை பார்த்து அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நான் வாழ போறேன்.
1: இப்ப நம்ப முடியாத விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு,
0: சொல்லுங்க.
1: ஈரான் நியூசிலாந்து இப்ப ஒரு கோல் போட்டாங்க 8 நிமிஷத்துல.
0: சரி, இந்த உலகக்கிண காட்பந்து போட்டி பற்றிய தகவல் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துட்டு இருக்கு. ஏன் நீங்க நம்ப மாட்டீங்க வானிலை நிலவரங்கள்லாம் முன்கூட்டி சொல்றது?
1: என்னன்னா, மெட் மலேசியாவே குழப்பி விடுதோ இந்த வானிலை அப்படின்னு தோணுது. அவங்க வந்து சில நேரங்களை பாத்தீங்கன்னா, அந்த விளம்பர பலகையில அந்த டிஜிட்டல் விளம்பரம்
0: இருக்கு,
1: எழுதிருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, அதுக்கு மேலதான் மழை பெஞ்சிட்டு இருக்கும்.
0: அது காலத்தின் சூழல் அப்படி போகணும், அதனால ஒண்ணு சொல்ல முடியாது.
1: அதான் சொல்றாங்க, வானிலை மாற்றங்கள் வந்து இப்ப வந்து நிர்ணயிக்கப்பட முடியல, ஆனாலும் முன்கூட்டியே இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தான் வெளியிடுறாங்க.
0: மூன்று கூறுகள்ல வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. கடுமையான வெப்பம் வறட்சி நிலையை ஏற்படுத்தும், அதனால விழிப்புணர்வோட இருங்க. அடுத்தது, பொதுமக்கள் கவனத்தோட இருக்கிற இந்த நேரம் தண்ணீரை சேமியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறந்த வெளியில எரிக்கிறது அதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க, ஏன்னா அது வந்து மற்ற இதர பிரச்சனைகளை கொண்டு வர கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. மழை வர மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, நேற்றைய தினம் வந்து கொஞ்சம் காலையில குழு குழு குழுன்னு இருந்தது, அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு மேல அந்த குளுகுளு சூழல் போய் வெயில் அடிக்கிற சூழல் வந்துருச்சு.
1: ஏன் இப்ப பொருந்தாது அப்படின்னு நான் சொல்றேன்னா, நேற்று பெய்த மழையோடைய ஈரம் இன்னும் மண்ணுல காயல, அதுக்குள்ளார வெயில் காலம் ஆரம்பிக்க போது நம்ம சொன்னோம்னா மக்களே மேலிங்கிலையும் நம்மள பாப்பாங்க.
0: என்ன போனா வானிலை ஆய்வுத்துறை சொல்லியிருக்காங்க அப்படின்னு,
1: அதனால
0: ஆங்கிலத்துல
1: நிலையில இருப்போம்,
0: டிஸ்க்ளைமர்னு வாங்கல, அவங்க மேல பழிய போட்டு நம்ம காணாம போயிருவோம்.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல எஃப்எம்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
0: அமுதே தமிழே.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1909719
1: உலகக்கிண காட்பந்து போட்டி என்ன நிலவரம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நியூசிலாந்து அணி சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான். இந்த ஈரான் போட்டியாளர்கள் இருக்காங்கல்ல புவனா, இவங்க வந்து அமெரிக்காவுக்குள்ள ஆட்டம் முடிந்த உடனேயே அவங்க அங்கிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் வந்து ஒரு விதிமுறையை கொண்டு வந்ததுனால அவங்க அந்த ஆட்டம் முடிஞ்சிட்ட பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய கனடாவோ இல்ல மெக்சிகோவுக்கு போய் தங்குவாங்க அப்படின்ட்டு ஈரானுக்கான மெக்சிகோடைய தூதர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு அவங்க அங்க இருக்க மாட்டாங்க, ஆட்டத்துக்கு மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: இன்றைக்கு வந்து மொத்தம் 4 ஆட்டங்கள் தெய்வீகனாக காலையில இருந்து நம்ம வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு அதிகாலை 12 மணிக்கு வந்து ஸ்பெயின் கேபோ வெடி இவங்களுடைய ஆட்டம் நடந்துச்சு இல்லையா?
1: ஆமா.
2: அவங்களுடைய முடிவு என்ன
1: என்ன அப்படின்னா, சுழியத்திற்கு சுழியம் அப்படின்னு சமநிலையில முடிந்திருக்கின்றது இந்த ஆட்டம். ஆனா இந்த ஆட்டத்துல கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீங்க சொன்ன இந்த ஒரு வித்தியாசமான ஒரு நாடு இருக்காங்களே, கேபே வெர்டேஸ் அப்படின்ற நாடு. அப்ப கேப் வெர்டேஸ்னு கூட சில பேர் சொல்றாங்க, அவங்கவங்க அவங்களுடைய பேரை வந்து சொல்றாங்க. இதனுடைய கோல் காவலர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து கவனத்தை ஈர்த்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இந்த நாடு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டுல வந்து மக்கள் தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கெல்லாம் இல்ல, ஆனாலும் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்றதே பெரிய விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னுக்கு உலக கிண்ணத்தை வென்ற ஸ்பெயின் கூட வந்து சமநிலையில முடிச்சிருக்காங்க அவங்களுடைய முதல் ஆட்டத்தை. அதுவே ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. இந்த அணியுடைய காட்பந்து அணியுடைய கோல் காவலர் இருக்கார் இல்லையா, ஜோசிமார் டயாஸ் அப்படின்றவர். இவருக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல நேற்று வரைக்கும் 56,800 பின்பற்றினர்கள் தான் இருந்திருக்கிறாங்க, ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் ஆட்டம் முடிஞ்ச உடனேயே 2.6 மில்லியனாக உயர்வு கண்டிருக்கிறது. இவர் தான் உண்மையிலே ஆட்ட நாயகன். ஏன்னா வந்து கோல் எல்லாம் அப்படி வந்து அவரு என்ன சொல்லியிருக்காங்க, பாதுகாத்து கோல் அடிக்க விடாம ஆக்கியிருக்கிறாரு. அதனாலதான் இவர் வந்து பிரபலமாக மாறி இருக்கிறாரு அப்படின்னு அவர் வந்து புகழ்ந்துகிட்டு இருக்காங்க.
2: சரி, இதனை எடுத்து வந்து மற்றொரு ஆட்டம் நீங்க சற்று முன்பு சொல்லீங்களா தேவிகன், இப்ப அவருக்கு வந்து இத்தனை பேர் தான் இருந்தாங்க 2.6 மில்லியன். நான் நெய்மார முதன் முதல்ல ஃபாலோ பண்ணும்போது 6 மில்லியன் பேர் தான் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்ப எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 235 மில்லியன் பேர்.
1: அப்புறம் கேட்டுக்கிறேன், என்னமோ போன வாரம் இல்ல போன வாரம் என்னமோ சொன்னீங்க,
2: ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சவுதி அரேபியா
1: மீண்டும் அந்த காலம் வரும் எதிர்பார்த்து காலத்தில் உலக கிண்ணம் அங்கேயும் நடக்கக்கூடிய சூழல் இருக்கு.
2: இப்போ வந்து நியூசிலாந்து ஆட்டம் போய்கிட்டு இருக்குது. ஆட்டம் தொடங்கிய 7வது நிமிஷத்திலே வந்து நியூசிலாந்து வந்து ஒரு கோலை புகுத்திட்டாங்க. ஆக இப்ப இந்த இன்றைக்குள்ள நிலவரம் இப்படி போய்கிட்டு இருக்கு, நாளைக்கு தான் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆட்டம் ஆரம்பிக்க போகுது.
1: அந்த கதை பற்றிய நிலவரமோ இந்த சீட்டல் அரங்கில் நடந்த பெல்ஜியமோட ஆட்டம் இருக்கு இல்லையா, அது பற்றிய நிலவரத்தையும் ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம பேசுவோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நீலோத்தி வருது, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம்.

0: சிறைப்படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் 9:33 உலக கிண காட்பந்து போட்டி பற்றிய தகவல் இன்னும் கொஞ்சம் இருக்கு, வாங்க பேசலாம்னு சொல்லி என்ன நடந்துட்டு இருக்கு, ஆட்டம் போயிட்டு இருக்கு ஈரான் நியூசிலாந்து.
1: நீங்க வேர்ல்ட் கப் ட்ராஃபி நேரடியா பாத்திருக்கீங்க?
0: பிடபிள்யூசி கொண்டு வந்தாங்க, போய் பார்த்துமே.
1: நானும் தான் பார்த்தேன்.
0: என்ன மாதிரியான ஒரு
1: அவ்வளோ ஒரு பாதுகாப்பு தெரியுங்களா அந்த ட்ராஃபிக்கு, நெருங்க முடியல.
0: அதே மாதிரி இந்த உலக கிண காட்பந்து போட்டியில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து மரடோனாவை நேரடியா பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு எனக்கு.
1: என்ன சொன்னாரு?
0: மரடோனா பேச முடியல, நியூ சென்ட்ரலுக்கு வந்திருந்தாரு. திறப்பு விழாவின் போது அங்க வந்து ஒரு நகை கடத்திருந்தாங்க. அப்போ மரடோனாவை பார்த்த ஒரு சூழல், அவரு நம்மள குட்டியா இருப்பான் ஒரு பக்கத்துல அந்த மாதிரி. சரி, இப்போ என்னன்னா இந்த பெல்ஜியம் ஈஜிப்ட் வந்து சந்திச்சாங்க இல்லையா, அந்த ஆட்டத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம். விடிய காலையில 3 மணிக்கு நடந்த இந்த ஆட்டம் பாத்தீங்கன்னா எப்படி முடிந்ததுன்னா சமநிலையில தான் முடிந்தது, 1-1. இந்த ஈஜிப்டு உடைய ஆட்டக்காரர் வந்து ஒரு சேவையை செய்து கொடுத்தார், அதற்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். என்னவென்றால் சொந்த கோலை அடித்து சமநிலையில ஜெயிக்க வச்சிட்டாரு. குரூப் ஜி உடைய ஆட்டம் அது,
1: எல்லாரும் எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க பாவம்.
0: ஆமா, 1-1 அப்படின்னு சமநிலை முடிந்தது. என்ன சொல்லுவாங்க, முகமது ஹெரி அப்படின்றவர் தான் அந்த கோல் வந்து புகுத்தி இருந்தாரு 66வது நிமிடத்துல. பெல்ஜியம் வந்து 20வது நிமிடத்துல வந்து அவங்களுடைய குறிப்பிட்டத்தக்க செய்தி.
1: காலையில 6 மணிக்கு சவுதி அரேபியா உருகுவே ஆட்டம் நடந்தது. இவங்களும் பாத்தீங்கன்னா டிராவல முடிச்சிருக்காங்க 1-1 அப்படின்ற கோல் கணக்குல. இப்போ வந்து டிவி ஓகேல வந்து நம்ம சொன்ன மாதிரி நியூசிலாந்துடைய ஈரானுடைய ஆட்டம் நடந்துட்டு இருக்குது. இன்னும் சுழியத்துக்கு 1-1 கோல் கணக்குல தான் நியூசிலாந்து வந்து முதல்.
0: நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஈரானுக்கு வாய்ப்பு இருக்கா கோல் புகுத்த?
1: எதையும் சொல்ல முடியல தேவிகன், கூட முடியல.
0: நீங்க சொல்லணும், அதுக்குதான் நான் கேட்டேன். சொல்ல முடியாது, தப்பிச்சு ஓட பாக்கிறீங்க.
1: சொல்ல விரும்பல நானு. ஆனா இதுல என்னன்னா முக்கியமா நீங்க வந்து ஆர்டிஎம் கிளிக்கின் வழியை இப்ப பாத்துட்டு இருந்திருக்கலாம், பாக்கணும். அதிகாலை 12 மணிக்கு ஸ்பெயின் அதிகாலை 3 மணிக்கு நடப்போறாங்க. அதுக்கப்புறம் காலை 6 மணிக்கு ஈராக் நோவி அவங்க ஆட்டத்துல களமிறங்க போறாங்க. 9 மணிக்கு தான் ஆட்டம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில அர்ஜென்டினா அல்ஜீரியா கூட மோத போறாங்க. 9 மணிக்கு அர்ஜென்டினா ரசிகர்கள் தயாரா இருப்பாங்க.
0: ஆட்டமும் வந்து சளைத்த ஆட்டமா இருக்கு.
1: சொல்லுங்க. பாட்டுல வந்து காதல் அப்படின்ற ஒரு
0: வார்த்தை,
1: அந்த மாதிரி ஜப்பனீஸ் முதல்ல வந்து அந்த டை டை அப்படின்ற வரிகள், அப்புறம் வந்து ஒவ்வொரு பாட்டோட வரிகளும் வந்து அதுல வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து ஜப்பனீஸ்ல வந்து டை டை வருது, அதுக்கப்புறம் இத்தாலியன் மொழியில, அதுக்கப்புறம் ஸ்பெயின் மொழிகள்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு எல்லாமே அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா
0: லெட்ஸ் கோன்னு அர்த்தம். ஓ வாங்க போவோம் அப்படின்றது.
2: ஷகீரா, we are ready,
3: we are ready,
4: we are ready,
5: we are ready,
6: we're ready,
7: we're ready,
8: we are ready,
9: we are ready,
10: we are ready,
11: we are ready,
12: we are ready,
13: we are ready,
14: we are ready.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: இது நம்ம நேரம். ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இடியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

கிஷன் காத்துக்கிட்டு இருக்காரு. நாங்க உங்ககிட்ட இருந்து விடை பெறும் தருணத்தில் விடை பெற்றுக் கொள்கின்றோம். தெய்வீகன் தாமரை செல்வன், மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில பேசலாம். உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க. உங்களுக்காக கார்த்திக் பொம்பே ஜெயஸ்ரீ பாடக்கூடிய பாடல் வந்துட்டே இருக்கு. இது வணக்கம் இன்னும்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வெளி மாநிலங்களில் உள்ள ஜுஹூர் வாசிகள் மாநில சட்டமன்ற தேர்தலில் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க இது அவசியம் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். மாநில மக்கள் அனைவரும் முழுமையான பொருளாதார வளர்ச்சியை அனுபவிக்கவும் கொள்கை மாற்றத்தை கொண்டு வரவும் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என பிரதமர் கூறினார். ஜுஹூர் சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 11ஆம் நாள் நடைபெறுகிறது. அமெரிக்காவும் ஈரானும் வெற்றிகரமாக அமைதி உடன்பாட்டை எட்ட இணக்கம் கண்டிருந்தாலும் உலகளவில் எரிபொருள் விநியோகத்தின் மீட்சிக்கு அவகாசம் எடுக்கும் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முமத் நசீர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையையும் தொடர்புடைய வசதியையும் புதுப்பிப்பதற்கு நீண்ட நாள் எடுத்துக்கொள்ளக்கூடும் என்றார் அவர். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான புதிய உடன்பாட்டின் முதன்மை அங்கமாக பன்னாட்டு அணுசக்தி ஆய்வாளர்கள் மீண்டும் ஈரானுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவதாக அமெரிக்க துணை அதிபர் ஜேரி வென்ஸ் தெரிவித்தார். அத்துடன் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை அழிப்பதற்கு பன்னாட்டு அணுசக்தி நிறுவனமும் அமெரிக்காவும் ஈரானுக்கு உதவும் என்று அவர் கூறினார். அமெரிக்க வான்படைக்கு சொந்தமான B-52 ஸ்ட்ராட்டோ ஃபோர்ட்ரஸ் ரக குண்டுவீச்சு விமானம் வழக்கமான ஆய்வின் போது விபத்துக்குள்ளானது. அதில் எவரும் தப்பியிருக்க வாய்ப்பில்லை என்று ராணுவ அதிகாரிகள் கூறுகின்றனர். புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளான அந்த வானூர்தியில் எண்மர் இருந்ததாக எட்வர்ட்ஸ் வான்படை தளம் உறுதிப்படுத்தியுள்ளது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து. 28 ஆண்டுகளுக்கு பிறகு களத்துக்கு திரும்பியுள்ள நோர்வே அணியில் தாக்குதல் ஆட்டக்காரர் ஏர்லிங் ஹாலன் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என பயிற்றுநர் ஸ்டேல சொல்பாக்கின் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். செவ்வாய்க்கிழமை நடைபெறும் ஐக்குழு தொடக்க ஆட்டத்தில் நோர்வே ஈராக்கை சந்திக்கிறது. இருமுறை ஃபிஃபா கிண்ணத்தை வென்றுள்ள பிரான்சும் செனேகாலும் இந்த குழுவில் உள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த பக்கம் நானே தான் கிஷன், இங்க வந்தாச்சு. தொடர்ந்து 3 மணி நேரம் உங்களோடு பயணிக்க இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் அடுத்த 1 மணி நேரத்திற்கு மலையாள பாடல்கள், அதற்கு பிறகு 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்காக நாங்க வழங்குறோம். அழைக்கணும் அப்படின்னா சொல்லி 3228275733 அல்லது 4 6 8 என்று எங்களுக்கு நீங்க அழைக்கலாங்க. இன்றைக்கு யாருக்கெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். RTM கிளிக் வாயிலா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க.

பிரித்திவிராஜ், சுகுமாரன், சுராஜ், பார்வதி திருவோது இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதுல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. பிரித்திவிராஜ் அவரோடு வந்துட்டு அவங்க கதாநாயகியா நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மர்மம் நிறைந்த கதையா இருக்க போகுது அப்படின்றது ட்ரெய்லரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ட்ரெய்லரை நீங்களும் பார்க்கலாம். இப்போ அடுத்த பாடல் பெனிதயால் சக்தி ஸ்ரீ கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலஃபம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னலஃபம்.

சச்சின் வாரியர் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டுருங்க. நேற்று வந்து ஒருத்தரை பாராட்டியே ஆகணும் வானொலி பக்கமாக அப்படின்னு நினச்சோம். ஏன் அப்படின்னா, நேற்று வந்துட்டு வேலை முடிச்சு போகும்போது சாலையில் இருந்த ஒரு குப்பையை அவர் நினச்சிருந்தா அப்படியே அவர் பாட்டில் போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, அதை எடுத்து பக்கத்தில் எங்கே குப்பை தொட்டி இருக்குன்னு தேடி அதை எடுத்துகிட்டு போய் சரியாக அந்த இடத்துல போட்டுட்டு அதற்கு பிறகு தான் அவர் போனார். இந்த மாதிரி ஒரு பொறுப்பு நமக்குள்ளேயும் இருக்கணும். சட்டப்படி வந்து குற்றம் இல்லையா பொது இடங்களில் வந்து குப்பைகளை வீசுறது அப்படின்றது. அப்படி யாரும் செய்கிறாங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா புகார்களை தாராளமாக நீங்கள் தெரிவிப்படுத்தலாம். அல்லது நீங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், இல்லைங்க இது தப்பு, இப்போவே எடுத்து நீங்கள் குப்பை தொட்டி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போங்க. அதை ரொம்ப உதவியாக இருக்குங்க. நம்ம நாட்டை நம்ம தானே சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ அடுத்த பாடல் மதுஸ்ரீ கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே இந்த பாக்கிங் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

ஒவ்வொரு காலையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது அப்படின்றது ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும். ஏன்னா காலையிலேயே எழுந்து நம்ம வந்து வேலைக்கு போகும்போது இந்த நெரிசல் அப்படின்ற ஒன்று அதை தாண்டாமல் நம்ம போகவே முடியாது. இன்றைக்கும் நெரிசலை கடந்து நல்லபடியாக இப்போ வேலைக்கு போய் சேர்ந்துருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சரி, பசியாரியாச்சா? என்ன தான் பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பசியாரை அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. அதை மறக்காமல் செஞ்சுருங்க. ஏன்னா காலை உணவு சிற்றுண்டி இதெல்லாம் நம்ம சரியாக எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு கோவம்லாம் அதிகமாக வராதான். இல்லைனா இன்றைக்கு முழுக்க யார்ட்டையாவது நம்ம வந்து எரிஞ்செரிஞ்சு விழுறாங்களே அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் நடக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்ருங்க. சரியான நேரத்துக்கு ஆரோக்கியமான உணவாக சாப்பிட்ருங்க. 11 மணிக்கு பிறகு நீங்கள் அழைக்கலாங்க. இன்றைக்கு பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்குற நேரம், யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்கள், அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்கள். சுழி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

பெனிடையால் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு ஜூன் 16 நாள், முக்கியமான விஷயங்கள் அனுசரிக்கப்படுது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லையா, நீர்வீழ்ச்சிக்கான நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடலாமை தினமும் இன்றைக்கு தான் அனுசரிக்கப்படுது. உலக இளைஞர்களுக்கான நாளும் இன்றைக்கு தான் அனுசரிக்கப்படுது. இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சாதனைகளை இன்றைய இளைஞர்கள் படைச்சிட்டு இருக்காங்க, சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியுது. அதற்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் சொல்லி ஆகணும். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக, நஸ்ரியா நடிச்சு நம்ம பார்த்துருப்போம், பாடி கேட்டிருக்கீங்களா, உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஹோர்முஸ் நீரினை வரும் வெள்ளிக்கிழமை முழுமையாக திறக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அந்த நீரினை செயல்பட தொடங்கிய பின் ஈரானுடன் எட்டப்பட்ட புரிந்துணர்வு உடன்பாடு குறித்த விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றார் அவர். இந்நிலையில் சுமார் 60 நாள்களுக்கு எந்தவொரு கப்பலுக்கும் கட்டணம் விதிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்புக்கும் இடையிலான உடன்பாட்டில் இந்த விவகாரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றொரு நிலவரத்தில், தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு OIC வரவேற்றுள்ளது. இது ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் சுதந்திரமாக பயணிப்பதற்கு வழிவகுக்கும் என அது கூறியது. அதுமட்டுமின்றி இவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை நெருக்கமடைய செய்து இந்த உடன்பாட்டை எட்ட முதன்மை பங்காற்றிய பாகிஸ்தான், கத்தார் உள்ளிட்ட வட்டார நாடுகளுக்கும் OIC தனது பாராட்டை தெரிவித்தது. இந்நிலையில் மேற்காசிய போரை அமைதியாக தீர்ப்பதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளதாக ஐநா தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த உடன்பாட்டை ஐநாவும் வரவேற்றுள்ளது. இந்நிலையில் எண்ணெய் ஏற்றப்பட்ட கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து வெளியேற தொடங்கியுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறிய போதிலும் அந்த நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாக ஈரானிய வட்டாரங்கள் தெரிவித்தன. இதனிடையே இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC கடந்த 96 மணி நேரத்தில் எந்த போக்குவரத்துக்கும் அனுமதி வழங்கவில்லை. இதனால் மறு அறிவிப்பு வரும் வரை ஹோர்முஸ் நீரிணையின் நுழைவு வெளியேறும் இடங்கள் அனைத்து கப்பல்களுக்கும் மூடப்பட்டுள்ளது. அட்லாண்டிக் வர்த்தக உறவுகளில் நிலவும் நிலையற்ற அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் ஐரோப்பிய நாடாளுமன்றம் அமெரிக்காவுடனான தீர்வை ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கு செவ்வாய்க்கிழமை இறுதி ஒப்புதல் அளிக்க உள்ளது. இது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தருணமாகும். ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் கடந்த ஆண்டு ஜூலையில் இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்தன. அந்த கூட்டமைப்பின் பெரும்பாலான பொருட்களுக்கு 15% வரியை நிர்ணயித்தன. அதே நேரத்தில் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கப்படாது என பிரசல்ஸ் ஒப்புக்கொண்டது. 1 பில்லியனுக்கும் அதிகமான சிறார் காலநிலை இடரினை எதிர்கொண்டுள்ளதாக ஐநா சிறார் நிதியம் யூனிசெஃப் எச்சரித்துள்ளது. ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய குறைந்தது 3 காலநிலை இடர்களை அத்தரப்பினர் எதிர்கொண்டுள்ளதாகவும் அது சுட்டிக்காட்டியது. கடலோர வெள்ளம், ஆற்று வெள்ளம், வறட்சி, வெப்பமண்டல புயல்கள், வெப்ப அலைகள், கடும் வெப்பம், காட்டுத்தீ, மணல் புயல்கள் அந்த இடர்களுள் அடங்கியுள்ளதாக அது கூறியது. இந்த 3 அல்லது அதற்கு மேற்பட்ட இடர்களை எதிர்கொள்ளும் குழந்தைகளின் எண்ணிக்கை கடந்த 20 ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்துள்ளது. விளையாட்டு உலகக்கிண கார்பந்தாட்டம். ஜி குழுநிலையிலான ஈரானுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான ஆட்டம் நடைபெறும் வேளை இரு அணிகளும் தலா 2 கோலில் சமநிலையில் உள்ளன. ஆட்டம் தொடங்கிய 7வது 55வது நிமிடங்களில் நியூசிலாந்துக்கான கோலை எலிஜா புகுத்திய நிலையில் 32வது நிமிடத்தில் ரெமின் ரெசைனும் 64வது நிமிடத்தில் மொமட் மொஹேபியும் ஈரானுக்கான கோலை அடித்து ஆட்டத்தை சமப்படுத்தினர். முன்னதாக பின்னிரவில் நடைபெற்ற ஹெச் குழு தொடக்க ஆட்டத்தில் புதிய வரவு கேப் வெர்டி ஸ்பெயினுடன் கோலின்றி சமம் கண்டது. அதே குழுவில் சவுதி அரேபியாவுக்கும் உருகுவேக்கும் இடையிலான ஆட்டம் 1-1 என முடிவுற்றது. இதனிடையே பெல்ஜியமும் எகிப்தும் 1 கோலில் சமம் கண்டன. இவ்விடை நாளை பின்னிரவு 3 மணிக்கு செனகலுக்கு எதிரான பிரான்சின் தொடக்க ஆட்டத்தில் கிலியான் மபாப்பே களமிறங்குகிறார். நாட்டின் மிகப்பெரிய கார்பந்து நட்சத்திரமான அவரை மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாக்கிய ஒரு பருவத்திற்கு பிறகு அவரை சுற்றி பல கேள்விகள் எழுந்துள்ளன. பிரான்ஸ் கேப்டனான மபாப்பே ஐவரி கோஸ்ட் வட அயர்லாந்துக்கு எதிரான நட்பு முறை ஆட்டங்களில் கோல் அடிக்க தவறினார். இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து என்ன பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கற நேரம் அழைக்கணும் அப்படின்னா இப்பவே அழைக்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-8 யாருக்காவது என்ன பாடல் வேணும், மனசுக்குள்ள ஒரு பாடல் இருக்கும்ல, இவங்களுக்காக ஒரு பாட்டு கேட்கணும்ப்பா இன்றைக்கு எப்படியாச்சும் அப்படின்ற மாதிரி, அது என்ன பாட்டு, யார் அந்த நபர் அப்படின்றத இப்பவே நீங்க இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு அழைத்து சொல்லலாங்க. அடுத்த பாடல் அனிருத் இசையில் எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

0: வணக்கம் கிஷன், ராஜா பேசுறேன் அவங்கிலிருந்து.
1: வணக்கம், உற்சாகமான காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: உற்சாகமான காலை வணக்கம். நல்லா இருக்கேன், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேங்க. சாப்பிட்டாச்சா?
0: என்ன
1: நடக்குதுன்னு தெரியாது, ஆனா மனசுக்கு மருந்து அந்த பாட்டு இப்ப நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். கேக்கலாம், வாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.

0: உங்களுக்காக இளையோர் நாடாளுமன்றம் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளையோரின் பங்களிப்பு. 18 வயதிலிருந்து 30 வயது வரையிலானவர்கள் பங்கேற்கலாம். மேல் விவரங்களுக்கு pbmy.parliament.gov.my.
1: மடானி உங்களுக்காக
2: மிக சிலர் தான் இருவரும் சேர்ந்து ஒரு குழுவாக ஒன்றிணைந்து வளர்ப்பாங்க.
3: அன்போடு இன்பமாக வாழலாம் நண்பனே, அன்போடு இன்பமாக வாழலாம் நண்பனே.
4: இன்று ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் வசந்தகுமாரி தேர்வு செய்த பாடல்கள்.

0: சரஸ்வதி பிரபு பங்கபாரூர்ல இருந்து பேசுறேன்.
1: சரஸ்வதி பிரபு எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இன்னைக்கு கணவர் பிரபுக்கு 50 வயது பிறந்த நாள். அதனால அவருக்காக அவரு பிடிச்ச பாட்டு கேட்கலன்னா பிள்ளைங்க ஸ்கூல் போற முன்னுக்கு GBU மாமே காட் பிளஸ் யூ போட கேளுங்க அப்பாவுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
1: அவர் வந்து ஏகே ஓட தீவிர ரசிகரா?
0: எல்லாரும் தான், நாங்க எல்லாரும் தான்.
1: எல்லாரும்
0: அவருக்கு பிடிச்ச பாட்டு வேற, பிள்ளைங்க கேட்க சொன்னது வேற. சரி இருக்கட்டுமே, பிள்ளைங்க ஆசைதான் நம்ம ஆசைன்னு விட்டுட்டோம்.
1: அதனால பிள்ளைங்க கேட்க சொன்ன பாட்டையே இப்ப கேட்டுருவோமா எப்படி?
0: ரொம்ப நன்றி,
1: நன்றி, நன்றி. பாடல் வந்துட்டு இருக்கு, அவருக்கு அன்பு பரிசா. வாட்ஸ்அப் பண்ணிருங்க கேட்க சொல்லி, சரியா?
0: கேட்டுறேன், கண்டிப்பா சொல்லிடுறேன். நன்றி, நன்றி கிஷன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
1: தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. பிடித்தவர்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க அழைக்கலாம். இளமை உல்லாசம் நிகழ்ச்சியுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு. சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நான் ஜோஹர்பாத்ல இருந்து கமலா பேசுறேன்.
1: பயணத்துல இருக்கீங்களா?
0: ஆமா, ஒரு ஓரமா நிப்பாட்டிடுறேன்.
1: சரி, பாதுகாப்பா பேசுறீங்கல்ல?
0: பாதுகாப்பா இருக்கேன்.
1: பாதுகாப்பா இருக்கீங்க, அதுதான் முக்கியம். சரி, என்ன பாட்டு உங்களுக்கு கேட்கணும்னு தோணுது இப்போ?
0: எனக்கு வந்து இந்த நல்ல ஒரு புது பாட்டுனா விஜயோட பாட்டு.
1: நீங்க கேட்ட மாதிரி அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு பத்திரமா போங்க. நன்றி.

0: பண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடு.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல பேப்.

0: வணக்கம், இந்த பக்கம் கிஷன் பேசுறேன். அந்த பக்கம் யார் பேசுறீங்க?
1: வணக்கம் அண்ணே, நான் கிருஷ்ணிகா வாசு பேசுறேன்.
0: கிருஷ்ணிகா, சரியா?
1: ஆமா அண்ணே.
0: எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: நான் ஜித்ரா கிடால இருந்து அழைக்கிறேன்.
0: கிடால இருந்து அழைக்கிறீங்க? என்ன பாட்டு, யாருக்காக வேணும்?
1: இன்னைக்கு வந்து என்னோட தங்கச்சிக்கு பிறந்த நாள், அவங்க பேரு தேஜாஸ்வினி. அப்புறம் பாட்டிக்கும் பிறந்த நாள், அவங்க பேரு திருமதி மாரியம்மா, திருமதி ஜெயலட்சுமி, திருமதி புஷ்பா லீலாவதி. அப்புறம் என்னோட மாமாவுக்கும் பிறந்த நாள், அவர் பேரு திருவசன். எங்களுக்கு எல்லாருக்கும் நான் சிரித்தால் படத்துல இருந்து ஹாப்பி பர்த்டே பாட்டு கேட்கிறாங்க.
0: ஹிப்ஹாப் தமிழா கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.
1: நன்றி.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: அந்த நேரத்துல வரும் யாரு தம்பி நீ மாட்டேன்னு வச்சுக்கிய அதுல சிரிப்பேன் நானும் சிரிப்பேன் ஹவ் ஸ்வீட் ஹவ் கியூட் அப்படின்ற மாதிரி சிரிப்பேன். இடம் பொருள் ஏவல் ஒண்ணு இருக்கு இல்லையா, கோயிலுக்கு போயிருந்தேன் கிட்ட பையன் ரோல் பண்றான் கத்துறான் அது பண்ணா இருக்கு அவங்களுக்கு சிரிக்கிறாங்க.
2: நீங்க வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்கு அழுதிங்க தானே?
1: ஆமா அமைதியா இருக்குமே நம்ம போறோம் இப்படிதான் பண்றான். இதுல உங்களுக்கு சந்தோஷமாங்க மனசுல
0: நினைச்சுக்கிட்டேன்.
1: திரும்பி ஒரு பார்வை பாக்குறாங்க அந்த பார்வையில ஆயிரம் கேள்வி இருக்கு முடியுது. இவங்க வந்துட்டு அப்படித்தங்கா பண்ணுவான் அது வந்துட்டு ஒரு டிசிப்ளின் முறையா நம்ம பிள்ளைங்களுக்கு அது சொன்னமா அவங்களுக்கு தெரியும்.
2: நீங்க என்ன பண்ணுங்க பிள்ளைங்களா கூட்டிட்டு வரது முன்னுக்கு போயிட்டு வந்துருங்க வீலுக்கு.
0: வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

மெகரினா ஏ ரமான் இசையில் அந்த பாடல் அவருடைய குரலை நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, தொடர்ந்து நீங்க அழைக்கணும் அப்படின்னா 12 மணிக்கு பிறகு போட்டி அங்கம் உங்களுக்காக இருக்கு. இன்றைக்கு பின்னணி இசையை கண்டுபிடிக்க போறீங்க. ரொம்ப சுலபமான பின்னணி இசை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன திரைப்படம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் தொடர்ந்து நீங்க கேட்கிற வாய்ப்பு உங்களுக்காக நாங்கள் வழங்குறோம். ஏன்னா நிறைய அழைப்புகள் வந்துட்டு இருக்கு. வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்கறீங்க இல்லையா, 12 மணிக்கு பிறகு உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. கேள்விக்கான பதிலை சரியா சொல்லிட்டு நீங்க பாட்டை தாராளமா கேட்கலாங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
1: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: எனக்கு வெறும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க. பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
3: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பூமி புத்ரா செயல்திட்ட வழிகாட்டும் ஒருங்கிணைப்பு பிரிவு திராஜுவை பிரதமர் துறைக்கு மாற்றுவது, 2025 பூமி புத்ரா பொருளாதார உருமாற்ற திட்டத்தை நிறைவேற்றுவதில் அந்த அமைப்புக்கு பரந்த வாய்ப்புகளை வழங்கும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நாசிர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை திராஜுவின் நிலையை மேலும் வலுப்படுத்துவதுடன் தொடர்ந்து முன்னேறவும் வளர்ச்சியை மேலும் விரைவுபடுத்தவும் அந்த அமைப்புக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். ஜொஹூர் பண்டார் சகாமத் தமிழ் பள்ளியின் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் பரிந்துரைக்கப்பட்ட நிலத்தில் திடலை நிர்மாணிப்பதற்கான அனுமதி கடிதத்தை அப்பள்ளி பெற்றுள்ளது. இதன் மூலம் 1983 முதல் அந்த நிலம் முழுமையாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும் லாட் 8740 எல்லை நிர்ணய சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக சக்கிஜாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டாத்துஸ்ரீ டாக்டர் சலிஹா முஸ்தாஃபா தெரிவித்தார். பேராக்கில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு தற்காலிக உதவி மையங்களில் தங்கியுள்ளவர்களின் எண்ணிக்கை 71 குறைந்துள்ளது. இது நேற்றிரவு 33 குடும்பங்களை உள்ளடக்கி 92 இருந்தது. லாரோட் மாதாங் சிலாமா மஞ்சோங் ஆகிய மாவட்டங்களில் 2 துயத்துடைப்பு மையங்களில் அவர்கள் அடைக்கலம் நாடியதாக மாநில பேரிடர் மேலாண்மை செயலகம் தெரிவித்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான உள்ளடக்கங்களை வரும் வெள்ளிக்கிழமை வெளியிடக்கூடும் என துணை அதிபர் ஜெடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே மெய்நிகர் வாயிலாக கையெழுத்தான அந்த உடன்படிக்கை வரும் வெள்ளிக்கிழமை நேரடியாக கையெழுத்திடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளை யுக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் G7 தலைவர்கள் டிரம்புடனும் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடனும் சந்திப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அண்மையில் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதல்களைத் தொடர்ந்து G7 தலைவர்கள் தீர்க்கமான நிலையான பதிலடி கொடுக்க வேண்டுமென ஜெலன்ஸ்கி முன்னதாக வலியுறுத்தினார். 2026 உலகக்கிண்ண கட்பந்து ஜி குழுவில் ஈரானுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையேயான ஆட்டம் 2 எண்ணிக்கையில் சமநிலையில் முடிந்தது. 32 நிமிடத்தில் ராமின் ராய்சனும் 64 நிமிடத்தில் முகமது மொஹேபியும் ஈரானுக்கான கோல்களை புகுத்தினர். வால் ஒயிட்ஸ் அணிக்கான 2 கோல்களையும் அலிஜா ஜாஸ்ட் பெற்றுத்தந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

அழைக்கணும் அப்படின்னா இப்பவே அழைக்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்கிலி குவாலலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:17. குவாலலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:17.
3: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்

0: வணக்கம், ரேவதி பேசுறேன்.
1: ரேவதி, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
0: புக்கிட்டிங்கி கிளைங்ல இருந்து அழைக்கிறேன்.
1: தொடர்ந்து நாங்க ஒளிபரப்பு செய்யற அந்த பின்னணி இசையை நீங்க கேட்டுட்டு அது என்ன திரைப்படம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க விரும்பி கேட்கலாம். கவலையப்படாதீங்க, புக்கிட்டிங்ல இருந்து அழைக்கிறவங்க எல்லாம் சரியான பதில கொடுத்துருவாங்க.
0: எனக்கு தெரியணுமே பதில்.
1: தெரியணுமே, பில்டப் எல்லாம் நல்லாதான் இருக்கு, பதில சொல்லணுமே அப்படின்ற மாதிரி. சரி, சுலபம் தான், கண்டுபிடிச்சிடலாம். கேளுங்களேன்.
0: ஓகே, கேக்குறேன்.

0: கடைசியா அந்த சிரிப்பு சத்தம் தெரிஞ்சுச்சா யாரோடது? தெரியலையா? அச்சச்சோ, எங்க இது எவ்வளவு பிரபலமான ஒரு பின்னணி இசை!
1: எனக்கு தெரியலையே.
0: தெரியலையா? உங்க மனசுல எந்த கதாநாயகி வராங்க இதை கேக்கும் போது? சிம்ரனுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியலையே. அச்சோ அச்சோ, சரி பொறுத்திருந்து பாக்கலாம் என்னதான் பதில் அப்படின்னு. சரியா,
1: பின்னணி
0: இசை ரொம்ப சுலபம் தான். 4 7 6 8

0: அடுத்து கவிதா அழைப்புல இருக்காங்க. நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கவிதா அப்படியா?
1: கொஞ்சம்
0: ஏங்க மாட்டி விடுறீங்க. சரி, இப்போ கவிதாவுக்கான பின்னணி இசை என்ன அப்படின்னா,

0: இதை கேட்கும் போது எந்த நடிகர் நடிகை ஞாபகத்துக்கு வராங்க உங்களுக்கு? சச்சினா. என் இதயமே இப்ப வெடிக்கிற மாதிரி இருக்கே. எங்க டிஎஸ்பி உடைய பின்னணி இசை எங்க? இது வித்யாசாகர் அவர்களுடைய பின்னணி இசை. ஆமா, அது வேற, இது வேற. முயற்சி
1: பண்ணணும்.
0: சேர்த்து ஒரு பாடல் அடுத்து வந்துட்டு இருக்கு, கேப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த பின்னணி இசை என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்பவே நீங்க அழைக்கலாங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. யாருடைய இசை அப்படின்ற வரைக்கும் நான் சொல்லிட்டேன், கண்டுபிடிக்க முடிஞ்சதா? யோசிச்சுட்டே இருக்கீங்க, மனசு வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் என்னங்க, அழைத்து சொல்லுங்க. இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு.

0: போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: அடிதான் இருப்பேன்

0: நம்மை சுற்றி நலவியல் உரை. உடல் நலமிக்க வாழ்வியலை வலியுறுத்தி அல்மா வேலாயுதம் வழங்கும் உரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை ஜூன் 17 நாள் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஷாலாம் தாமான் கமுனிங் உத்தமா ஜலான் கமுனிங் உத்தமா F33/F361 என்ற முகவரியில் இந்த உரை இடம்பெறவுள்ளது. இந்த இலவச நிகழ்ச்சியில் கலந்து பயன்பெற நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சரோஜாவை 0163621640 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
1: நம்மை சுற்றி
0: உலக யோகா நாள். 2026 உலக யோகா நாள் நிகழ்ச்சி ஜூன் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை 7 மணி முதல் 9 மணி வரை பத்துமலை திருத்தலத்தில் உள்ள ராமாயண குகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இலவச நிகழ்ச்சி குறித்த மேல் விவரங்களை பெற உலக யோகா நலவியல் கழக நிறுவனர் டாக்டர் ஏ சுரேஷை 0162259075 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
2: நம்மை சுற்றி

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: முனீஸ்வரன்.
0: எங்க இருந்து அழைக்கிறீங்க முனீஸ்வரன்?
1: ஸ்தாபா ஜெயலலிதா.
0: சரி, இப்போ பின்னணி இசையை நாங்க வழங்குவோம். இப்ப முனீஸ்வரன் என்ன பண்ண போறீங்கன்னா, அது என்ன படம் அப்படின்றத கண்டுபிடிக்க போறீங்க.
1: ஓகேங்கண்ணா.

0: எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நேரம் அமைதியா கேட்டதுக்கு முனீஸ்வரன் கண்டுபிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அப்படியா?
1: என்ன படம்? சரியா ஞாபகம் இல்லையா?
0: ஞாபகம் இல்லையா? என்ன பட்டுன்னு இப்படி சொல்லிட்டீங்க. உங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்
1: நானு. ஐயோ ஞாபகம் இல்லையே. டக்குன்னு
0: டக்குன்னு வரமாட்டுதா?
1: ஆமாங்க.
0: அப்ப கொஞ்ச நேரம் கொடுத்தா உங்களுக்கு வந்துடும். நினைக்கிறேன் இன்றைக்கு யாரும் கண்டுபிடிக்கிற மாதிரி எண்ணத்துல அழைக்கல நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இருந்தாலும் முயற்சிக்கு நன்றி நண்பா. யாருக்காக பாட்டு கேட்கலாம் நினைச்சீங்க
1: நீங்க? மகளுக்கு பர்த்டே.
0: அவங்க பேர் என்னது?
1: கீர்த்திகாஸ்ரீ.
0: சரி, கீர்த்திகாஸ்ரீக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து. அடுத்த பாட்டு வந்துட்டு இருக்கு, நம்ம கேட்போம்.
1: நன்றி.

0: கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஆனா தெரியல,
1: மறுபடியும் கேட்டு பாக்கறீங்களா?
0: நீங்க போடுங்க. ஓகே ஓகே போடுங்க.

0: ஏற்பாடுன்னு நினைக்கிறேன்.
1: நீங்க நினைச்சதே தான் நாங்களும் நினைச்சிருக்கோங்க. அப்பா
0: நன்றி.
1: இப்பவாச்சும் ஒருத்தவங்க சரியான பதில கொடுத்தாங்களே. வித்யாசாகருடைய பின்னணி இசையில தான் இந்த அற்புதமான இசையை நம்ம வந்து ரசிச்சிருந்தோம். பதில சரியா சொன்னதுக்கு நன்றி ஜெனட். யாருக்காக என்ன பாட்டு வேணும் கேளுங்க, உங்களுக்காக வழங்க நாங்க தயாரா காத்துட்டு இருக்கோம்.
0: தொட்டி ஜெயால இருந்து பாட்டு போட முடியுமா?
1: கஷ்டப்பட்டு பதில சொல்லிருக்கீங்க, முடியாது நான் எப்படி சொல்லுவேன்.
0: ஆமா ஆமா, உயிரே என் உயிரே.
1: யாருக்காக அதை சொல்லலையே, கோச்சிக்க மாட்டாங்களா?
0: என் கணவருக்காக, என் கணவருக்காக ஜோசப்.
1: அன்பு கணவருக்காக காதல் தூது வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம் வாங்க. நன்றி
0: நன்றி நன்றி.

இன்றைய இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. நிறையவே இருக்கு, ஏன்னா இன்றைக்கு நிறைய அழைப்புகள் வந்தது, இப்ப கூட அழைப்புகள் வந்துட்டே தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு நாளுமே இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில அழைத்து பேசுற வாய்ப்பை உங்களுக்காக நாங்க அப்படியே வழங்கிக்கிட்டே தான் இருக்க போறோம். நாளைக்கும் நீங்க அழைக்கலாங்க. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக திரேசா வந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காதீங்க. மீண்டும் நாளைக்கு இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டே பத்திரமா போங்க.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்.
1: வாவ், வாட் எ வண்டர்ஃபுல் ஸ்டார்ட். அந்த நேரத்துல வரும் பாருங்க, யார் தம்பி நீ மாட்டேன்னு வச்சுக்கீங்க, அதுல சிரிப்பேன். நான் சிரிப்பேன், ஹவ் ஸ்வீட், ஹவ் கியூட் அப்படின்ற மாதிரி சிரிப்பேன். இடம் பொருள் ஏவல் ஒண்ணு இருக்கு இல்லையா, கோயிலுக்கு போயிருந்தேன், பிக்யூஸ் கிட்ட பையன் ரோல் பண்றான், கத்துறான், அது பண்ணா இருக்கு, அவங்களுக்கு சிரிக்கிறாங்க.
2: நீங்க வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்கு அழுத்திங்க தானே?
1: ஆமா, அமைதியா இருக்குமே, நம்ம போறோம் இப்படிதாக்கா பண்றான். இதுல உங்களுக்கு சந்தோஷமாங்க, மனசுல நினைச்சுக்கிட்டேன். திரும்பி ஒரு பார்வை பாக்குறாங்க, அந்த பார்வையில ஆயிரம் கேள்வி இருக்கு, முடியுது.
0: பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க,
1: சாப்பாடு
0: இந்த தலைப்பு முழுக்க முழுக்க உங்களுக்கு தான்
1: நினைக்கிறேன்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம்.

0: ஒற்றுமை நம்பிக்கை அடிப்படையிலான அரசியல் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும். பண்டார் சகாமா தமிழ் பள்ளி கூடிய விரைவில் சிறந்த விளையாட்டு வசதிகளை கொண்டிருக்கும். வணக்கம், சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மக்களின் நல்வாழ்வுக்காக நாட்டின் மேம்பாடும் உருமாற்ற திட்டங்களும் தொடர்வதை உறுதி செய்யும் வகையில் நம்பிக்கை, ஒற்றுமை, அன்பு ஆகியவற்றின் அடிப்படையிலான அரசியல் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டுமென பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தமது முகநூல் பதிவின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் இலக்கு பொறுப்புணர்வு, நீதி, கருணை ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டிருத்தல் அவசியம். மாறாக அரசியல் வெறுப்பையும் அதிகார முறைகேட்டையும் அது உள்ளடக்கியிருக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தினார். அரசாங்கம் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. நாட்டின் மீது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிப்பது, முறைகேடுகளை களைவது, நிர்வாகத்தை வலுப்படுத்துவது ஆகியவை அவற்றுள் அடங்கும் என்றார் அவர். பூமி புத்ரா முன்னணி இலக்கு திராஜுவை பிரதமர் துறையின் கீழ் மாற்றியமைப்பதன் வாயிலாக 2035 ஆண்டு பூமி புத்ரா பொருளாதார உருமாற்ற வரைவு திட்டம் புத்ரா 35 செயல்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுல்லா முகமது நாசிர் தெரிவித்தார். இது திராஜுவின் நிலையை வலுப்படுத்தி அதன் முன்னேற்றத்தை அதிகரித்து வெற்றிகளை விரிவுபடுத்தும் என்றார் அவர். இவ்வாண்டு தொடக்கத்தில் செயல்படுத்தப்படும் இந்த முனைப்பு 20 பூமி புத்ரா நிறுவனங்கள் அமைப்புகளுக்கு இலக்கினை கொண்டுள்ளது. விளையாட்டு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற ஜொஹோர் பண்டார் சகாமா தமிழ் பள்ளியின் 43 ஆண்டுகள் காத்திருப்புக்கு தற்போது பலன் கிட்டியுள்ளது. பரிந்துரைக்கப்பட்ட நிலத்தில் திடலை நிர்மாணிப்பதற்கான அனுமதி கடிதத்தை அப்பள்ளி பெற்றுள்ளதாக சிக்கிஜாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் சலிஹா முஸ்தாபா தெரிவித்துள்ளார். இதன் வாயிலாக 1983 தொடங்கி முழுமையாக பயன்படுத்தப்படாமல் இருக்கும் லாட் 8740 எல்லை நிர்ணய சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு நிறுவனங்களின் பதிவுகளின் எல்லை சார்ந்த தகவல் மாறுபட்டிருந்தது. பண்டார் சகாமா தமிழ் பள்ளியின் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு முக்கிய காரணம் என்றார் அவர். கீதாஸ் லாங்கூர் பற்றுச்சீட்டு திட்டம் குறித்து சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையிலான குறுஞ்செய்தி ஏதும் பெறப்பட்டால் அதன் இணைப்புகளை அணுக வேண்டாம் என பொதுமக்களுக்கு மாநில அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. செயல்படுத்தப்படவுள்ள திட்டம் தொடர்பில் இணைய மோசடிக்கு எந்தவொரு தனிநபரும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்த எச்சரிக்கையை ஸ்லாங்கூர் மாநில செயலாளர் அலுவலகம் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டுள்ளது. கீதாஸ் லாங்கூர் பற்றுச்சீட்டு திட்டத்திற்கான விண்ணப்பம் இன்னும் திறக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்திட்டம் சார்ந்த தகவல்களை அதிகாரப்படியான தளங்களிலிருந்து பெற்றுக் கொள்ளும்படி அந்த அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அண்மையில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் கிழக்கு கரை ரயில் திட்டம் ECRL சேவை கட்டணங்கள் வெறும் யூகங்களே தவிர உண்மையான கட்டணங்களை அவை பிரதிபலிக்கவில்லை என மலேசிய ரயில் லிங்க் MRL தெளிவுபடுத்தியுள்ளது. வரும் ஜனவரியில் சேவை தொடங்கப்படும் போது வசூலிக்கப்படவிருக்கும் கட்டணங்கள் இன்னும் அதிகாரப்படியாக அறிவிக்கப்படவில்லை என்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்தாலோசித்து அவை செம்மைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அது தெரிவித்துள்ளது. உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின் அடிப்படையில் எந்தவொரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. பேராக்கில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 51 குறைந்துள்ளது. அங்கு செயல்படும் 2 உதவி மையங்களில் 19 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சமூகநலத்துறையின் இன்ஃபோபெஞ்சான அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லாரோட் மத்தாங், சிலாமா உள்ளிட்ட மஞ்சோ மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மாலையில் ஹுலுபேரா, கொலகங்சார், கிந்தா, கம்பார், முவாலேம் உள்ளிட்ட பதாங் படாங்கில் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை கணித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்கள் உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: சீனாவின் மே மாத சில்லறை விற்பனை கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு முதல் முறையாக சரிந்துள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. அந்த உலகின் 2வது பெரிய பொருளாதார நாட்டின் தலைவர்கள் உள்நாட்டு பயணிட்டாளர் செயல்பாடுகளை மீண்டும் தொடங்குவதற்கு போராடி வரும் நிலையில் இந்த சரிவு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மே மாத விற்பனை ஆண்டுக்காண்டு அடிப்படையில் 0.6% சரிவடைந்துள்ளது. இது ப்ளூம்பர்க் கணக்கெடுப்பில் கணிக்கப்பட்ட 0.2% சரிவை விட அதிகமாகும். வடகொரியா மேட்டுநில நெல் சாகுபடியை தீவிரப்படுத்தி வருகிறது. இது நீர்த்தேங்கிய நெல் வயல்களை சார்ந்திருக்காமல் நீர்ப்பாசனம் அல்லது மழை நீரை நம்பியுள்ளது என அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது மோசமடைந்து வரும் வறட்சியின் அறிகுறி என நிபுணர்கள் கூறுகின்றனர். அந்த அணுவாயுத நாடு அதன் ஆயுத திட்டங்கள் காரணமாக பலகட்ட தடைகளுக்கு உள்ளாகியிருப்பதுடன் நீண்டகாலமாக நலிவடைந்த பொருளாதாரம் நாள்பட்ட உணவு பற்றாக்குறையுடன் போராடி வருகிறது. நீர் விநியோகம் குறைவாக இருக்கும்போது மேட்டு நில நெல் ஒரு மாற்று பயிராக பயன்படுத்தப்படுவதாக டொங்கோக் பல்கலைக்கழக பேராசிரியர் கிம் யோன் ஹூன் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் மோண்டபெல்லிய த்ராத்தேஸ் ஆலையில் மில்லியன் கணக்கான ஏடிஸ் அல்போபிக்சஸ் வகை கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றன. பின்னர் அவை எக்ஸ் கதிர்களுக்கு உட்படுத்தப்பட்டு மலடாக்கப்படுகின்றன. அதன்பின் அவை நகர்ப்பகுதிகளில் விடுவிக்கப்படுவதாக த்ராத்தேஸ் இணை நிறுவனர் ஜெவியா ஒலிவா விளக்கினார். அந்த ஆண் கொசுக்கள் பெண் கொசுக்களை தேடி இனச்சேர்க்கை செய்கின்றன. ஆனால் பெண் கொசுக்கள் முட்டையிடும் போது அந்த முட்டைகள் காலியாக இருக்கின்றன என்றார் அவர். காலநிலை மாற்றத்தால் கணிசமாக உயர்ந்துள்ள இவ்வகை கொசுக்களின் எண்ணிக்கையை குறைப்பது இதன் நோக்கமாகும். அரசியல் பொருளாதாரம் பாதுகாப்பு சிக்கல்களால் நீண்டகாலமாக பாதிக்கப்பட்டுள்ள கரபிய நாடான ஹேத்திக்கு ஐநா தலைமைச் செயலாளர் அந்தனியோ குத்ரஸ் பயணம் மேற்கொள்கிறார். 2023 ஜூலையில் கடைசியாக போர்ட்டோ பிரின்ஸ் நகருக்கு பயணம் மேற்கொண்டிருந்த அவர் இம்முறை வன்முறையால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் பெண்கள் சிறாரை சந்திப்பார் என்று அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க கண்டங்களிலேயே மிகவும் ஏழ்மையான நாடான ஹேத்தி கொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் கொள்ளை கடத்தல்களால் பல ஆண்டுகளாக நிலைத்தன்மையற்ற சூழலில் தத்தளித்து வருகிறது. விளையாட்டு உலகக் கிண்ண காட்பந்தாட்டம் ஜி குழு நிலையிலான ஆட்டத்தில் ஈரானும் நியூசிலாந்தும் தலா 2 கோல்களில் சமம் கண்டன. ஆட்டத்தின் 7வது நிமிடத்தில் எலிஜா ஜாஸ்ட் நியூசிலாந்துக்கான முதல் கோலை அடித்த நிலையில் 32வது நிமிடத்தில் ஈரானின் ராமின் ரைஸ்மான் அந்த கோலை சமப்படுத்தினார். பின்னர் ஆட்டத்தின் 55வது நிமிடத்தில் ஜஸ்ட் மற்றொரு கோலை புகுத்தி நியூசிலாந்தை முன்னணிப்படுத்தினார். ஆனால் 9 நிமிட இடைவெளியில் ராய்ஸ்னன் தட்டிக் கொடுத்த பந்தை முகமது முஹேபி தலையால் அடித்து ஈரானுக்கான 2வது கோலாக்கினார். இதனிடையே 40 ஆண்டுகளுக்கு பிறகு களமிறங்கும் ஈராக் நார்வேயையும் அதன் நட்சத்திர ஆட்டக்காரர் எர்லிங் ஹாலண்டையும் எதிர்கொள்வதில் அச்சம் கொள்ளவில்லை என்று அதன் பயிற்றுநர் கிரஹாம் அர்னால் தெரிவித்தார். ஏனெனில் ஈராக் எல்லா வகையிலும் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். 1986 பிறகு மீண்டும் இந்த போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது பெரிய வெற்றியாக இருந்தாலும் தமக்கு இது போதாது என அர்னால் கூறினார். சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளார் எண்ணத்தில் தமது அணி போட்டியிடும் என்றார் அவர்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். இன்று செவ்வாய்க்கிழமை உங்க மனதிற்கு இனிமேம் உங்கள் நாளுக்கு உற்சாகம் சேர்க்க வந்துவிட்டதுங்க. இசையும் இசையும் காலை முதல் இரவு வரை ஓடும் வாழ்க்கை பயணத்துல கொஞ்சம் இசையோடு இலை பாறலாம். அதற்கான நேரம் தான் இது. உங்களுக்கு பிடித்த பாடல்களும் இனிய நினைவுகளும் அழகான தருணங்களும் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன.

0: பெரு எப்படின்னா நைட் ஷிப்ட் போவேன், பகலு மத்தியான ஷிப்ட். அப்ப இந்த மூணு ஷிப்டும் அவரு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. எப்படின்னா காலையில ஷிப்ட்டுக்கு நான் போயிட்டேன்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளம்பி அனுப்பி விட்டுவாரு, பஸ் கொள்ள ஏற்றி விட்டுவாரு.
1: மிகச்சிலர் தான் இருவரும் சேர்ந்து ஒரு குழுவாக ஒன்றிணைந்து வளர்ப்பாங்க.
2: அன்போடு இன்பமாக வாழலாம் நண்பனே, அன்போடு இன்பமாக வாழலாம் நண்பனே.
1: இன்று ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் வசந்தகுமாரி தேர்வு செய்த பாடல்கள்.
3: வணக்கம் மின்னலில்.
4: வாவ், வாட் எ வண்டர்ஃபுல் ஸ்டார்ட். அந்த நேரத்துல வரும் பாருங்க, யார் சாமி நீ மாட்டேன்னு வச்சுக்கிய, அதுல சிரிப்பேன். நான் சிரிப்பேன், ஹவ் ஸ்வீட், ஹவ் கியூட் அப்படின்ற மாதிரி சிரிப்பேன். இடம் பொருள் ஏவல் ஒண்ணு இருக்கு இல்லையா, கோயிலுக்கு போயிருந்தேன், பிரிக்யூல்ஸ் கிட்ட பையன் ரோல் பண்றான், கத்துறான், அது பண்ணா இருக்கு, அவங்களுக்கு சிரிக்கிறாங்க.
5: நீங்க வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்கு அழுத்திங்க தானே?
4: ஆமா, கொஞ்சம் அமைதியா இருக்குமே, நம்ம போறோம் இப்படிதாக்க பண்றான். இதுல உங்களுக்கு சந்தோஷமாங்க, மனசுல நினைச்சுக்கிட்டேன். திரும்பி ஒரு பார்வை பாக்குறாங்க, அந்த பார்வையில ஆயிரம் கேள்வி இருக்கு. முடியுது
3: நினைக்கிறேன்.
6: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
7: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
8: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
7: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயேன் மயங்குகிறாய்.
8: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
6: 70கள் மட்டும் பேச போகுதுங்க,
8: நினைத்தாலே இனிக்கும்.
9: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
8: ரசிங்க,
6: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உலக கிண்டம் கார்பந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த முறை ஒரு விஷயத்தை வந்துட்டு உலக கார்பந்தாட்ட நிபுணர்கள் பொதுவாக அந்த கணிப்பாங்கலையே, அந்த கணிப்பு குழு என்ன கணிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பலம் பொருந்திய அணிகள் நட்சத்திர விளையாட்டாளர்கள் இருக்கும் அணிகளை காட்டிலும் புதிதாக முதல் முறையாக பங்கேற்கும் அணிகள் எல்லாமே சரி முதல் முறைதானே அப்படின்னு குறைத்து எடை போட்டு விட முடியாது. எல்லாமே பலம் பொருந்தியவர்களாக இருக்காங்க. காலையில அதிகாலையில நடைபெற்ற அந்த ஸ்பெயினோட ஆட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ கடுமையான போராட்டம், சுழியம் சுழியம் அப்படின்னு இரண்டு அணிகளுமே எந்த ஒரு கோல்களையும் புகுத்தல. அப்படின்னா போராட்டம் களத்துல எப்படி இருக்குன்னு அந்த போட்டியை பார்த்தவர்களுக்கு நிச்சயம் தெரியும். அதற்கு பிறகு பெல்ஜியம், எஜிப்த், சவுதி அரேபியா, உருகுவே, ஈரான், நியூசிலாந்து, தெரியல, எல்லாமே இரட்டை எண்களாக ஒன்றுக்கு ஒன்று, ஒன்றுக்கு ஒன்று, இரண்டுக்கு இரண்டு அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கு. சரி பார்க்கலாம். அதாவது புதன்கிழமை அதிகாலை 3 மணிக்கு வந்து பிரான்ஸ் வந்து செனகல் அணியோட மோதுகின்றது. ஈராக், நார்வே, அர்ஜென்டினா, அல்ஜீரியா, ஆஸ்திரியா, ஜோர்டான் அணிகள் முக்கியமான அணிகள்லாம் மோத வைக்கின்றன. அர்ஜென்டினா ரசிகர்களாம் நீங்க அப்படின்னா நீங்களுமே காத்திருந்து பார்க்கலாம். இதற்கிடையில் இந்த உலகக்கிண்ண கார்பந்தாட்ட போட்டியை நீங்க பாக்குறீங்களா, எந்த அடிப்படையில் பாக்குறீங்க? இந்த 2026 வரலாற்று படைத்துக் கொண்டிருக்கும் இந்த உலக கிண்ணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கூட அழைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்.

0: அடானி உங்களுக்காக
1: இளையோர் நாடாளுமன்றம் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளையோரின் பங்களிப்பு. 18 வயதிலிருந்து 30 வயது வரையிலானவர்கள் பங்கேற்கலாம். மேல் விவரங்களுக்கு பிபிஎம்ஒய் டாட் பார்லிமெண்ட் டாட் ஜிஓவி டாட் எம்ஒய்.
0: மடானி உங்களுக்காக

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை. சங்க நதியில் தங்க மகனாக தோன்றி சமுதாயம் கண்ட மாமனிதராக உருப்பெற்று பொன்மகனாக உழைப்பை தந்து மலைநாட்டின் உயர்வுக்கு உரமூட்டிய உன்னத தலைவர் மலேசிய தந்தையருள் ஒருவர் துன்வி திருஞான சம்பந்தன். மலேசியாவின் சிற்பிகளில் ஒருவராக 1955 மலாயா விடுதலை உடன்பாடு, பிறகு மலேசியா உடன்பாடு ஆகியவற்றில் பெரும் பங்காற்றி மலேசிய வரலாற்றில் சுடர்விட்டு ஒளிரும் தலைவராக திகழ்கிறார் துன் சம்பந்தன். நாடு சுதந்திரம் பெற்ற பின் சுகாதார அமைச்சராக இருந்த வேளை மலேசியர்கள் நிபுணத்துவ மருத்துவர்களாக, தாதியராக, மருத்துவ உதவியாளர்களாக உயர் பயிற்சிகளை பெறவும் புதிய மருத்துவமனைகளை நிறுவவும் நடவடிக்கைகளை எடுத்தார். தொலைக்காட்சியில் செயற்கைக்கோள் சேட்டலைட் மூலம் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டது துன் சம்பந்தனார் தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த காலத்தில்தான். தேசிய ஒற்றுமைக்காக அயராமல் உழைத்தவர் துன் அவர்கள், நாட்டின் முதலாவது ஒற்றுமை அமைச்சர். 1969 மே 13 துயரம் நிகழ்ந்த போது ஒற்றுமையை மீட்டெடுக்க சீரிய பணியாற்றியவர். தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற குரலுக்கிணங்க நாட்டுக்கும் வீட்டுக்கும் மக்களுக்கும் மலேசியாவுக்கும் நற்பணி பல புரிந்து புகழ்மனம் கமழ மலேசியர் எண்ணங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மாமனிதர் துன் சம்பந்தனார். இன்று அன்னாரது 107th பிறந்த நாள். அவரது குரலில் ஒலித்த ஒரு சிறிய ஒலிப்பதிவை கேட்கலாம்.
1: நல்ல வாழ்வு வேண்டும், குழந்தைகளுக்கு விளையாட்டு வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், மற்ற நேரங்களில் பண்புக்கு அடிப்படையாகிய புத்தகங்களை படித்து முன்னேறுவோம் என்ற உறுதியான எண்ணம். இவை யாவும் இந்த சிறியதோ சம்பவத்தில், பெரிய சம்பவம் உண்மையில் இந்த சம்பவத்தில் நாம் காண்கிறோம். ஆகவே இந்த வாசகசாலை நமது வருங்காலத்திற்கு சின்னமாக இருக்கிறது. வள்ளுவரை புகழ்கிறோம், வள்ளுவரை பற்றி சிந்திக்கிறோம், புறநானூரை பற்றி கூறுகிறோம், குறுந்தகை பற்றி கூறுகிறோம், திருவாசகம் தேவாரம் எல்லாவற்றை பற்றியும் கூறுகிறோம். பெரியார்கள் எழுதும் பல எழுத்துக்களை படிக்க விரும்புகிறோம். அந்த சந்தர்ப்பம் இந்த நூல் நிலையத்தில் இனி மக்களுக்கு கிடைக்கும். யாரும் இனி எனக்கு முன்னேறுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை, எனது அறிவு இந்த எல்லையில் தான் நிற்க வேண்டும் என்று கூற வேண்டியது இல்லை. இனி முன்னேறுவதற்கு, அறிவு முன்னேற்றத்திற்கு, சமய முன்னேற்றத்திற்கு எல்லாவித சந்தர்ப்பமும் இங்கு உண்டு. நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு இந்த தோட்டத்திற்கு வரப்போகும் ஆயிரம் ஆயிரமான மக்களில் பலர் புத்தகங்கள் கொண்டு வருவார்கள்.
0: புத்தகம் மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே நல்ல நண்பன். அதைதான் அன்றே அவர் சொல்லியிருக்கின்றார். அன்னாரது அரும்புகளை அடுத்த தலைமுறைக்கு சேர்ப்போம். மாண்புக்குரிய மலேசியர்களாக வலம் வருவோம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, மலேசியாவில் நம்ம நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளின் வாடிக்கையாளர்களுக்கும் July 1 முதல் எந்த ஒரு ஏடிஎம் இயந்திரம் அல்லது ஸ்மார்ட் மறு சுழற்சி இயந்திரத்திலும் ஒரு ரிங்கிட் கட்டணமின்றி பணம் எடுக்கலாம். இதற்கு முன்னதாக அதே வங்கி அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கூடுதல் கட்டணம் விதிக்கப்படாது. இன்னொரு வங்கியிலிருந்து நம்ம ஏடிஎம்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ரிங்கிட் விதிக்கப்பட்டதாக இருந்ததல்லவா நடப்பில். ஆனால் அது July 1 இருக்காது. மலேசிய வங்கிகள் சங்கம், மலேசிய இஸ்லாமிய வங்கி நிதி நிறுவனங்கள் சங்கம், மலேசிய வளர்ச்சி நிதி நிறுவனங்கள் சங்கம் ஆகியவை வெளியிட்ட கூட்டறிக்கையில் இதனை தெரிவித்திருக்கின்றன. எனவே July 1 இதை கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் ஆர்டி.

0: பண்ணலாம்.
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா. உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். சவால்கள் நிறைந்த இந்த இலக்கவியல் யுகத்தில் ஊடக நிறுவனங்கள் தங்களின் நிலைத்தன்மையையும் பொதுமக்களின்

நம்பிக்கையையும் உறுதி செய்ய நம்பகத்தன்மையையும் உயர்நெறியையும் தங்களின் மிக முக்கியமான சொத்துக்களாக பேண வேண்டும். ஊடகங்கள் தற்போது வணிக தேவைகளை நிறைவு செய்ய அழுத்தத்தை எதிர்கொண்டாலும் நம்பகத்தன்மையில் விட்டுக் கொடுக்கும் போக்கு களையப்பட வேண்டும் என மீடியா பிரிமா குழுமத்தின் நிர்வாக ஆசிரியர் ஃபாரா அனாஸ் அப்துல் காரிம் குறிப்பிட்டார். டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் TI உடனான வியூக ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தெரிவித்துள்ளது. தேசிய பன்னாட்டு நிலையில் உயர்நெறி வெளிப்படைத்தன்மை உள்ளிட்ட ஊழல் எதிர்ப்பு செயல்திட்டத்தை மேம்படுத்தும் முனைப்பில் இந்த கடப்பாட்டினை SPRM வெளியிட்டுள்ளது. மத்திய இந்தோனேசியாவில் காலை 10:27 வாக்கில் 6.7 பதிவான வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் குறித்த உடனடி தகவல்கள் ஏதும் பெறப்படவில்லை. ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலத்தில் சோமாலிலேன் என அழைக்கப்படும் அமைப்பு தூதரகத்தை திறந்துள்ளதை இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு OIC வன்மையாக கண்டித்துள்ளது. இந்நடவடிக்கை ஐநா சாசனம் உள்ளிட்ட அது தொடர்புடைய தீர்மானங்களை மீறும் சட்டவிரோத செயல் என அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. யூத தரப்புக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலத்தின் நிலையை மாற்ற உரிமையில்லை என OIC வலியுறுத்தியுள்ளது. மேற்காசிய போரினால் ஏற்பட்டுள்ள பணவீக்கத்தை எதிர்த்து போராடும் விதமாக ஜப்பான் வங்கி அதன் வட்டி விகிதங்களை 31 ஆண்டுகளில் இல்லாத உச்சத்திற்கு உயர்த்தியுள்ளது. உலகின் 4வது பெரிய பொருளாதாரத்தின் அந்த மத்திய வங்கி தனது முக்கிய வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் உயர்த்தி 1.05% நிர்ணயித்துள்ளது. இது 1995 பிறகு மிக உயர்ந்த அளவாகும். விளையாட்டு 2026 தாய்லாந்து மன்னர் கிண்ணம். வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் போட்டியில் அனுபவமிக்க இளம் விளையாட்டாளர்கள் 2வது அணியாக களமிறக்கப்படுவர் என மலேசிய செப்பா தக்ரோ சம்மேளனம் தெரிவித்துள்ளது. அண்மையில் உலக கிண்ண செப்பா தக்ரோ போட்டியில் களமிறங்கும் வாய்ப்பினை பெறாத விளையாட்டாளர்களுக்கு இத்தளம் பன்னாட்டு அனுபவத்தை வழங்கும் என அணியின் தலைமை பயிற்றுநர் அஹ்மத் ஜாயிஸ் பஹருடின் குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

இசையும் இசையும் இசையும் நிகழ்ச்சியில் தொடர்கின்றது. பழம் பாடல்களின் தொகுப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியுங்க. ஆமா, ஓய்வான இந்த பிற்பகல் நேரத்துல மனதிற்கு இதத்தை அழிக்கக்கூடிய நினைவுகள் வந்தாலும் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். அதற்கு இந்த பழம் பாடல்கள் அனைத்துமே உங்களுக்கு துணையாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ வாங்க கொஞ்சம் விறுவிறுப்பா சுறுசுறுப்பா தொகுப்பை தொடங்கலாம்.

0: சரி சரி, எப்படின்னா நான் நைட் ஷிஃப்ட் போவேன், பகல் மத்தியான ஷிஃப்ட், அப்ப இந்த மூணு ஷிஃப்ட்டும் அவரு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. எப்படின்னா காலையில ஷிஃப்ட்டுக்கு நான் போயிட்டேன்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளம்பி அனுப்பி விட்டுவாரு, பஸ் கொள்ள ஏற்றி விட்டுவாரு,
1: மிகச்சிலர் தான் இருவரும் சேர்ந்து ஒரு குழுவாக ஒன்றிணைந்து வளர்ப்பாங்க.
2: அன்போடு இன்பமாக வாழலாம் நண்பனே, அன்போடு இன்பமாக வாழலாம் நண்பனே.
1: இன்று ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் வசந்தகுமாரி தேர்வு செய்த பாடல்கள்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: கழுத்தில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

அந்த கண்களுக்கு தான் எவ்வளோ சக்தி இருக்கு. சரி, கண்களை பற்றி பிறகு பேசலாம். இப்போ நம்ம எல் நினோ நிகழ்வு இதை பற்றி தான் பேச போறோம். ஏறக்குறைய நமக்கு தெரியும் இல்லையா, வானிலையை பார்க்கும் போது பயங்கர மழை வருது, அப்படி வந்து வெயில் அடிக்குது. இது எல்லாமே நமக்கு கடுமையான வெயிலுக்கு மத்தியில பருவநிலை மாறிக்கொண்டு இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஆமா, தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பேரிடர் அபாயங்களை எதிர்கொள்ள மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை JBPM முழுமையான தயார் நிலையுடன் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. இந்த வானிலை சூழ்நிலைகள் 2027 ஆண்டின் தொடக்கம் வரை நாட்டின் காலநிலையை பாதிக்கக்கூடும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறையும் கணிச்சிருக்கின்றது. மலேசிய விண்வெளி நிறுவனம் மைசா, சுற்றுச்சூழல் துறை, மைச்சுவாச்சா செயலி, மலேசிய வானிலை ஆய்வுத்துறை, தீ அபாய மதிப்பீட்டு முறைமை, இதெல்லாத்தையும் இலக்கவியல் தளங்கள் வாயிலாக அவங்க வந்துட்டு அந்த தகவலையும் அதற்கான அறிகுறிகளையும் சொல்லுவாங்க. குறிப்பாக அந்த ஹாட்ஸ்பாட் சொல்லுவாங்கள குறியீடுகள், காற்று மாசு குறியீட்டு API அளவீடுகளை துறை வந்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய இந்த சமூக வலைத்தளங்கள் அல்லது இந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொண்டு நாமுமே கொஞ்சம் சரிபார்த்து கொள்ளலாம். நீர் வளங்களை சிக்கனமாக இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துதல் அவசியமான ஒன்று. இது காலம் மட்டும் கிடையாது, எப்பவுமே வந்துட்டு தண்ணீரை நாம சிக்கனமாக பயன்படுத்தணும். இந்த குழாய்கள்லாம் இருக்கு இல்லையா, அது சரியாக மூடிவிடணும். அப்படியே சொட்டு சொட்டா தண்ணீர் வடிறது இதெல்லாம் கூடாது. ஏன்னா அதெல்லாம் வடிந்து வடிந்தோம்னா நீர் வந்து விரயமாகுது அல்லவா. அதற்கு பிறகு திறந்த வழி எரிப்பு நடவடிக்கைகளை முற்றிலும் தவிர்த்தனும். தீ விபத்துகள் ஏற்பட்டால் உடனடியாக என்ன செய்யணும், 999 என்ற அவசர உதவி எண்ணுக்கு தகவல் அளித்து அவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாம தான் உதவி செய்யணும். பொதுமக்களான நம்ம எல்லாருமே விழிப்புணர்வோடு இருப்பது அவசியமான ஒன்று.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்.
1: அந்த நேரத்துல வரும் யாரு தம்பி நீ மாட்டேன்னு வச்சுக்கிய, அதுல சிரிப்பேன், நானும் சிரிப்பேன், ஹவ் ஸ்வீட், ஹவ் கியூட் அப்படின்ற மாதிரி சிரிப்பேன். இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, கோயிலுக்கு போயிருந்தேன், பையன் ரோல் பண்றான், கத்துறான், அது பண்ணா இருக்கு, அவங்களுக்கு சிரிக்கிறாங்க.
2: நீங்க வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்கு அழுதிங்க தானே?
1: ஆமா, அமைதியா இருக்குமே, நம்ம போறோம் இப்படிதாங்க பண்றான். இதுல உங்களுக்கு சந்தோஷமாங்க, மனசுல நினைச்சுக்கிட்டேன். திரும்பி ஒரு பார்வை பாக்குறாங்க, அந்த பார்வையில 1000 கேள்வி இருக்கு. முடியுது
0: பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. நினைக்கிறேன் இந்த தலைப்பு முழுக்க முழுக்க உங்களுக்கு தான்
1: நினைக்கிறேன்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: கதை எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க.
4: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
3: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை கேக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
4: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
3: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
4: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
3: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.

0: எம் விஜயகுமார் கூடியமன் கூப்பிடுறேன். கூடியம் கிடால இருந்து நான் வந்துட்டு என்னுடைய நண்பருக்காக இந்த பாட்டு விரும்பி கேட்கிறேன். என்ன பாடலுனாக்கா பணம் படைத்தவன் படத்துல அந்த பாட்டு வரும், பவட கொடியிலே முத்துக்கள் பூத்தாள் அப்படின்னு இருக்குங்களா?
1: நீங்க கேட்டு இல்லாம இருக்குமா? நண்பர் பெயர் என்ன?
0: என் நண்பர் பெயர் வந்துட்டு சண்முகம். அவர் வந்து தீவிர எம்ஜிஆர் ரசிகர், எம்ஜி எம்ஜின் தான் கூப்பிடுவாங்க எல்லாமே. அவர் பேரு சண்முகம். நாங்க தாக்கு குழு பகுதியில இருக்காரு.
1: அப்படியா? இப்ப நிகழ்ச்சி கேட்பாரு என்ன?
0: அவர் கண்டிப்பா அப்ப கேட்டுக்கிட்டு
1: நினைக்கிறேன். நண்பர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இது வரைக்கும் சொல்லாதது இன்று வானொலியில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
0: வானொலியில சொல்லணும்னாக்கா இதான் முத பாட்டி பேசுறேன் இப்ப இந்த மின்னலுக்கு.
1: அப்படியா?
0: ஆமா, அவரெல்லாம் நான் போன கிடைக்கல, இன்னைக்குதான் கிடைச்சிச்சு. அவர்கிட்ட என்ன சொல்லணும்னாக்கா அவரு தீவிர எந்த ரசிகர், உங்களுக்காக இந்த பாடல் நான் போடுறேன், அதான் சொல்ல முடியும்.
1: அவருக்காக நீங்க இந்த பாடல் ஒளிபரப்பு செய்றீங்களா? சரி சரி, சரியா போச்சு, எங்க வேலையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க.
0: ஏன்னா அந்த பாடல்ல வந்துங்க நல்ல ஒரு கருத்து ஆளுமைக்க இசை நல்ல இனிமையா இருக்கும். அது வந்து ஒரு முஸ்லிம் பாணியில வரும் அந்த பாடல். அந்த படத்துல வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரும் கே விஜய் அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த முஸ்லிம் அந்த ஷாஜஹான் என்ன சொல்லுவாங்க அந்த இதுல இருக்கும் பாருங்க,
1: மும்தாஜ் ஷாஜஹான். அப்படியா?
0: அந்த இதுல வரும் அந்த பாவனை அந்த பாட்டு. நல்லா இனிமையா இருக்குங்க. இப்பெல்லாம் வந்து பாடல் இருக்கு, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இனிமையான வார்த்தைகள் இனிமையான இசை வந்து கேட்க முடியறது இல்ல. அதுக்காக தான் நான் கேக்குறேங்க அந்த பாடல.
1: சரி சரி, வருத்தப்படாதீங்க, பாடல கேட்கலாம்.
0: ஓகே, வெக்க நன்றிங்க.
1: நன்றி நன்றி நன்றி.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் செந்தல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

பழம்பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில் சரி உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி இதனுடைய கடைசி நிலவரங்களை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருகின்றோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த 2026 உலக கிண்ணத்தை உங்களுக்கு பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஒளி ஒளி அலையில் RTM. RTM கிளிக்ல கூட ஒருவேளை நீங்க வேலைக்கு போனீங்க, ஆனா நாங்க பாக்கணுங்க இரவு வேலையா இருக்கு அதிகாலையில கிளம்பணும் அப்படின்னா RTM கிளிக்ல இருந்து கூட நீங்க பார்க்கலாம். இதை பற்றி தகவல்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த பக்கமா வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க. சரி, இன்று புதன்கிழமை அதிகாலையில் பிரான்ஸ் செனகல் அணி 3 மணிக்கு களத்தில் இறங்கி சந்திக்க வருகின்றது. அதற்கு பிறகு 6 மணிக்கு ஈராக் நோர்வேயும் அர்ஜென்டினா அல்ஜீரியா 9 மணிக்கு காலை 9 மணி நாளை காலை 9 மணிக்கு மோதுகின்றன. ஆஸ்திரேலியா ஜோர்டான் நண்பகல் 12 மணிக்கு மோதுகின்றன. நாளைக்கு கொஞ்சம் பலம் பொருந்திய அணிகள் தான் களத்தில் இறங்குகின்றன. தயாராக இருப்போம்.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். இது நம்ம நேரம், 1 மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: காலையில ஷிப்ட் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளம்பி அனுப்பி விட்டுவாரு, பஸ் கொள்ள ஏற்றி விட்டுவாரு, அத்தனை வேலையும் சொல்லி கொடுப்பாரு.
3: மிக சிலர் தான் இருவரும் சேர்ந்து ஒரு குழுவாக ஒன்றிணைந்து வளர்ப்பாங்க.
4: அன்போடு இன்பமாக வாழலாம் நண்பனே, அன்போடு இன்பமாக வாழலாம் நண்பனே.
3: இன்று ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் வசந்தகுமாரி தேர்வு செய்த பாடல்

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படி

பழம் பாடல்கள் தொகுப்பின் நிறைவு பாடல் அடுத்து வருகின்றது. இன்றைய தொகுப்பில் இடம்பெற்ற பாடல்கள் உங்கள் இதயத்தை இந்த பிற்பகல் நேரத்தில் ஈத படித்திருக்கின்ற நம்பிக்கையோடு நிறைவு பாடல் இது உங்களுக்காக.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம். காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசோவின் காப்பீட்டு கோரிக்கை எண்ணிக்கை இதற்கு முன் இருந்த ஆண்டுக்கு 170,000 இனி வரும் காலங்களில் 200 விழுக்காடு வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது செயலாக்கத்தில் உள்ள அல்லது திட்டமிட்டப்பட்டு வரும் விரிவான பாதுகாப்பு திட்டங்களுக்கு ஏற்ப இது அமையும் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீராமன் தெரிவித்துள்ளாா். மலேசியாவின் பல்லின சமூகங்களை ஒன்றிணைத்து இணக்கமான ஒன்றுபட்ட தேசத்தை உருவாக்குவதற்கான பாலமாக மதங்களுக்கு இடையிலான உரையாடல்கள் விளங்குவதாக ஒற்றுமை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டகாங் தெரிவித்துள்ளார். பல்வேறு மத கோட்பாடுகளை கொண்டவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும் மதிக்கவும் இந்த உரையாடல்

பாடல் மிகச்சிறந்த தகவல் தொடர்பு செயல்முறையாக அமைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பேரா லாரோட் மத்தங் சிலாம் ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இரு தற்காலிக உதவி மையங்களில் தங்கியிருந்த 71 பேரும் தங்களது வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து அம்மாநிலம் வெள்ள பாதிப்பிலிருந்து முழுமையாக மீண்டுள்ளதாக மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழு தலைவர் முகமது நஸ்ருல் மெஹ்னாட் தெரிவித்துள்ளார். நேபாள வெளியுறவு அமைச்சர் சிசிர் கனல் தனது சீன சகா வாங் ஈயை பெய்ஜிங்கில் சந்தித்தார். கடந்த மார்ச்சில் நடைபெற்ற தேர்தலில் தமது கட்சி மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளதை தொடர்ந்து கனல் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். இவ்வேளை நேபாளத்தின் இறையாண்மையையும் வட்டாரத்தில் அமைதியையும் பாதுகாப்பதில் சீனா ஆதரவளிக்கும் என்று வாங் உறுதியளித்துள்ளார். மேற்காசிய போரின் விளைவாக மியான்மரின் பணவீக்கம் 25% உயர்ந்துள்ளதாக உலக பொருளகம் தெரிவித்துள்ளது. மியான்மர் தனது எரிபொருள் எண்ணெயில் 90% மேற்காசியாவிலிருந்து இறக்குமதி செய்கிறது. அமெரிக்க ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் அந்நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விளையாட்டு 2026 காமன்வெல்த் போட்டிக்கான தேசிய அணியின் பதக்க இலக்கு விரைவில் அறிவிக்கப்படும். தற்போது அது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக இளைஞர் விளையாட்டு துணை அமைச்சர் டாக்டர் முகமது தாஃபிக் ஜோஹாரி தெரிவித்துள்ளார். ஜூலை 16 அப்போட்டிக்கான தேசிய கொடியை வழங்கும் நிகழ்ச்சியில் அந்த அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் செவ்வாய்க்கிழமை நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய பொழுது உங்க எல்லாருக்கும் தொடர்ந்து இனிமையான பொழுதாக அமைந்து கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் நம்புகிறோங்க. இன்றைய நாள் June 16 செவ்வாய்க்கிழமை, பிறந்த நாளா திருமண நாளா, எங்களுக்கு வாழ்க்கையில நீங்க நினைத்த எல்லா விஷயங்களும் நல்ல மாதிரி இருக்கிறதுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துமே கூட. நீங்களும் அழைத்து உங்களுடைய வாழ்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இன்று யார் யாரெல்லாம் அவங்களுடைய பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: அந்த நேரத்துல வரும் யாரு தம்பி நீ மாட்டேன்னு வச்சுக்கிய அப்படின்னு சிரிப்பேன். நான் சிரிப்பேன், ஹவ் ஸ்வீட், ஹவ் கியூட் அப்படின்ற மாதிரி சிரிப்பேன். இடம் பொருள் ஏவல் ஒண்ணு இருக்கு இல்லையா, கோயிலுக்கு போயிருந்தேன் கிட்ட பையன் ரோல் பண்றான் கத்துறான் அது பண்ணா இருக்கு அவங்களுக்கு சிரிக்கிறாங்க.
2: நீங்க வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்கு அழுதிங்க தானே?
1: அமைதியா இருக்குமே நம்ம போறோம் இப்படிதாக்கா பண்றான். இதுல உங்களுக்கு சந்தோஷமாங்க மனசுல நினைச்சுக்கிட்டேன். திரும்பி ஒரு பார்வை பாக்குறாங்க, அந்த பார்வையில 1000 கேள்வி இருக்கு. முடியுது
0: பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க
1: சாப்பாடு.
0: இந்த தலைப்பு முழுக்க முழுக்க உங்களுக்கு தான்
1: நினைக்கிறேன். மனப்பூர்வமா
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள். இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த 1 நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
3: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
3: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
3: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
4: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
5: உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

0: வணக்கங்க மின்னலை சார், நான் சாந்தி பேசுறேங்க. அம்பாங் தாமா புத்தி பெருமாயிலிருந்து நான் என் பேரனுக்கு சொல்லலான் இருக்கேங்க. என் பேரன் பேரு ராகுல். அவரு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து 6A 2B எடுத்தாரு, 6ஆம் படிவம் படிக்கிறாரு. அவருக்கு நாங்க வாழ்த்து சொல்றோம். அவர் வந்து வருங்காலத்துல வந்து பைலட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அவர் தம்பி வந்து ஜெட்டன் போய் டாக்டர் படிக்கணும்னு சொல்றாரு. அவர் பேர் வந்து இணை ரோஹி. அவரு 8A எடுத்தாரு. அவங்க தங்கச்சி வந்து கைரா லட்சுமி. அவங்க வந்து இப்ப நல்லா பேசுவாங்க, 3 வயசு தான். ஆனா நானும் அண்ணன் கூட போய் நியூயார்க்ல போய் நானும் படிக்க போறேன்னு சொல்றாங்க. அதான் அவங்க என் பேர பிள்ளைங்களை வாழ்த்து சொல்றவங்க. அம்மா அப்பா பன்னீர்செல்வன், பத்மாபதி, ராகுல், லினை, ரோஹி, கைராலட்சுமி, தாத்தா பாட்டி, பத்துமலை சாந்தி, மனோகரன், அஞ்சலி, சித்தப்பா சின்னம்மா, காயத்ரி, பாலகிருஷ்ணன், இன்னொரு தம்பி தஷா, தங்கச்சி லட்சிகா, அத்தை ஷர்மிளா, மாமா அத்தை நிரோஷ், தீபாஞ்சலி, நாங்க எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்து சொல்றோம். பிள்ளைங்க அவங்க நினைச்சபடி வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நாங்க ரொம்ப வாழ்த்துறோங்க. அதே நேரத்துல கடவுளையும் நாங்க பிரார்த்திக்கிறோம்.
1: நிச்சயமாக இப்படி ஒரு பாட்டி இருக்கிறப்ப என்ன கவலை பேர பிள்ளைகளுக்கு, அவங்களுடைய எதிர்காலம் சிறக்க எங்களுடைய வாழ்த்துமே கூடமா.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
2: நினைத்தாலே
5: பொறாமைங்க.
6: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
3: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம்மின் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
7: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
8: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
7: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: நான் பூவதி பேசுறேன். என் மகளு மகள் ரம்யாவுக்கு பிறந்த நாளே, அதனால வாழ்த்து சொல்றோம். சிவலிங்கம், அவங்க அக்கா கனகேஸ்வரி, கனகேஸ்வரி சிவபாண்டியன், அப்புறம் பத்மகுமார் ரத்னா, அப்புறம் சங்கர், அவ்வளவுதான்
1: வாழ்த்து சொல்லிட்டீங்க. சரி, இப்ப வானொலியில சேர்ந்து சொல்லலாம்.
2: உமா அட்லாண்டால இருந்து பேசுறேன். இன்னைக்கு மகளுக்கு 2nd கல்யாண நாள், திருமண நாளே. அவங்களுக்கு வாழ்த்து அம்மா அப்பா பாண்டியன், தம்பிங்க முரளி, குகன்ராஜ், மாப்பிள்ளைக்கும் மகளுக்கும் வாழ்த்து சொல்றோம்மா. மனமாற அவங்க நீடோடி வாழணும், நல்லா சந்தோஷமா இருக்கும். மக கர்ப்பமா இருக்கா, அது ஒரு சந்தோஷமான விஷயம்.
1: ஓ அப்படியா, எத்தனை மாதம்?
2: 6
1: ஓ சரி சரி சரி, நற்செய்தி நிறைய காத்திருக்கு உங்களுக்கு. அப்புறம் என்ன?
2: இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா திரேசா, நீங்களும் நல்லா இருக்கும்.
1: நிச்சயமா, அதாவது வீட்டுக்கு புதிய வரவு தேவதைகள் வர போறாங்க அப்படின்னாலே நமக்கு மகிழ்ச்சி தானே, மகிழ்ச்சி நிறையிடும். நன்றி.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: மிக சிலர் தான் இருவரும் சேர்ந்து ஒரு குழுவாக ஒன்றிணைந்து வளர்ப்பாங்க.
1: அன்போடு இன்பமாக வாழலாம் நண்பனே, அன்போடு இன்பமாக வாழலாம் நண்பனே.
2: இன்று ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் வசந்தகுமாரி தேர்வு செய்த பாடல்கள்.
3: தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணவியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மாணவியின் பொன்மொழிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. மனிதனுடைய வினைகள் பதிவு செய்யப்படுகின்றன, அவனுடைய அங்க அசைவுகளும் விசாரணைக்குள்ளாக்கப்படும் என்று நாம் நம்பியிருக்கிறோம், நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த உலகம் ஒரு நிரந்தரமானதல்ல, என்றேனும் ஒரு நாள் அழியக்கூடியதுதான் இந்த உலகம். எனவே இந்த உலகம் மறுமையின் விளைநலம். இந்த உலகத்தில் நாம் விதைத்ததைத்தான் மறுமையிலே நாம் அறுவடை செய்வோம். எனவே நம்முடைய வினையை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய காரியங்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய வினை எப்படியோ விசாரணையும் அப்படித்தான் இருக்கும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளில் இதுவும் ஒன்று. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபகூனூ மின் அபுனா இல் ஆஹிரா வலா தகூனூ மின் அபுனா இத்துன்யா. சொல்லுவார்கள், நீங்கள் மறுமையின் புதல்வர்களாக இருங்கள், இம்மையின் புதல்வர்களாக இருந்து விடாதீர்கள். இன்று வினை உண்டு, விசாரணை இல்லை, நாளை விசாரணை உண்டு, ஆனால் வினை இல்லை என்றார்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன நேயர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்கியம். இன்று வினை உண்டு, விசாரணை இல்லை, நாளை விசாரணை உண்டு, ஆனால் வினை இல்லை என்றார்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு. எனவே நம்முடைய வினையை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய அமல்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். காரணம், இந்த உலக வாழ்க்கையின் நோக்கமே நல்ல வினையை நாம் சேகரித்துக் கொள்வதற்காகத்தான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லுவான், வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்து துன்யா ஒலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். எனவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை கண்டிப்பாக ஏமாற்றிவிட வேண்டாம். ஏமாற்று காரணம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களையும் கண்டிப்பாக ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல் குரான் 35:5 நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அலங்காரங்கள், அழகுகள் நம்மை ஏமாற்றிவிட வேண்டாம். உலக மாயையில் நாம் சிக்கிவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏமாற்று காரணனுமாகிய ஷைத்தானும் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அல்லதீ கலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனாவலா. உங்களில் யார் நல் அமல்கள் அழகாக நிறைவேற்றுபவார்கள் என்று உங்களை சோதித்து பார்க்கும் பொருட்டு மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்தான் என்று அல்குரான் 67:2 சொல்கிறார். நாம் ஏன் உலகத்தில் வந்தோம், இந்த உலக வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதெல்லாம் பலருக்கு புரியாத புதிராக இருக்கும். மனிதன் ஏன் பிறந்தான் என்று கேட்பார்கள், நான் ஏன் பிறந்தேன் என்று கேட்பார்கள். அல்லாஹ் அந்த பிறப்பினுடைய நோக்கத்தை சொல்லுகிறான், உயிரினங்கள் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை குறித்து சொல்லுகிறான். நீங்கள் நல்லவர்களா தீயவர்களா என்று சோதித்து அதில் யார் நல் அமல்கள் செய்தீர்கள் என்பதை நாம் முடிவு செய்வதற்காகவே உங்களை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே படைப்பினுடைய நோக்கம் நல்ல அமல்கள் நாம் செய்ய வேண்டும். இந்த அமலை பொறுத்துத்தான் நாளை விசாரணையும் அமையும். நாம் செய்கிற எந்த ஒரு சிறு அமலாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும், வினையாக இருந்தாலும், அது இறைவனால் கண்காணிக்கப்படுகிறது. நம்மை சுற்றி நமக்கு வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், மனிதன் உதிர்கிற எந்த ஒரு வார்த்தையும் அது ரகீப் அதீத் என்ற இரு வானவர்களால் பதிவு செய்யாமல் அது வெளிப்படுவதில்லை என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டும். மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அவ் அதீத். அது ரகீபோ அதீதோ, அவர் வினையை பதிவு செய்யாமல் அந்த அடியான் எந்த ஒரு வார்த்தையும் உதிர்வதில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நம்முடைய செயலை நம்முடைய வினையை நல்லதாக்கிக் கொண்டால் விசாரணை லேசாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்று பாவங்கள் மலிந்து விட்டன. பாவம் என்றால் அது பாவம் என்று கூட தெரியாமல் சிலர் செய்து கொண்டிருக்கின்றனர். பாவம் செய்தால் நரகம் உண்டு, விசாரணை உண்டு என்பதை பற்றியெல்லாம் சிலர் கவலை கொள்வதும் இல்லை, கண்டுகொள்வதும் இல்லை. ஆனால் நிச்சயம் அந்த அமல்களுக்கேற்ற பிரதிபலன் வழங்கப்படும். நன்மைக்கு சொர்க்கமும், தீயவர்களுக்கு, தீய காரியங்களுக்கு, தீய வினைகளுக்கு நரகமும் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நல்லோர்கள், நல்வினை செய்தவர்கள், நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் தருகிற சுவச்செய்தி, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. நிச்சயமாக யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிந்தாரோ அவர்களுக்கு ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கச் சோலைகள் விருந்தாக கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும்

என்ன நேயர்களே, நல்வினை செய்தவருக்கு அல்லாஹ் தருகிற அந்த பரிசு என்ன என்பதை நாம் பார்த்தோம். அவர்களுக்கு ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கச் சோலைகளை விருந்தாகத் தருவதாக அல் குரான் 18வது அத்தியாயம் 107வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். எனவே நாம் நம்முடைய செயல்களை நாம் நல்லதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சில் யாரையும் நாம் துன்புறுத்திவிடக் கூடாது. நம்முடைய அண்டை வீட்டார்களிடத்திலே சண்டை போட்டுவிடக் கூடாது. நம்முடைய சமூகத்திலே நல்லவர்கள் என்று பெயரெடுக்க வேண்டும். நல்ல வினைகளை செய்ய வேண்டும். நம்மால் இயன்ற புண்ணியங்களை தேடிக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்பதிலே எல் முனையளவு கூட சந்தேகமில்லை. அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே நாம் செய்கிற ஒவ்வொரு நல்வினைக்கும் அது சிறந்த சேர்மானம் என்று சொல்லுவான். எவரேனும் அணு அளவு நன்மை செய்தாலும் அதை அவர் கண்டுகொள்வார். யாரேனும் அணு அளவு தீமை செய்தாலும் அதையும் அவர் கண்டுகொள்வார் என்று அல் குரான் 99வது அத்தியாயம் 7 மற்றும் 8வது வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நாம் இந்த உலகத்திலே ஒரு சிறு அளவு நாம் புண்ணியம் செய்தாலும், பிறருக்கு உதவி செய்தாலும், பிறருக்கு தர்மம் வழங்கினாலும், பிறரிடத்திலே நல்ல விதமாக பேசினாலும், பிறருக்கு உதவி செய்தாலும், அதனுடைய பிரதிபலனை மறுமையில் அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அதே கடுகளவு நாம் பிறருக்கு துரோகம் செய்தாலும், பிறரை நாம் சுடு சொற்களால் வதைத்தாலும், தீயவர்களாக நடந்து கொண்டாலும், சமூகத்திலே கெட்ட பெயர் எடுத்தாலும், அதனுடைய வினையும் அதனுடைய தீமையையும் நாளை மறுமையிலே அவர் கண்டுகொள்வார் என்று இஸ்லாம் எச்சரிக்கிறது. எனவே நாம் இந்த வாழுகிற இந்த ஒரு குறைந்த வாழ்க்கையை நல்ல விதத்திலே நல்ல அமல்களை கொண்டு நல்ல வினைகளை கொண்டு நாம் அமைத்து கொண்டால் நம்மை விட ஈடேற்றம் மிக்கவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. காரணம், மனிதன் செய்கிற எந்த வினையாக இருந்தாலும் நிச்சயம் அதற்கு விசாரணை உண்டு. وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ يَوْمَ الْقِيَامَةِ فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا وَكَفَى بِنَا حَاسِبِينَ. الْقُرْآنُ 21வது அத்தியாயம் 47வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுவான், மறுமை நாளுக்காக நியாய தராசுகளை நாம் நிறுவுவோம். எனவே எந்த உயிருக்கும் சிறிதளவு கூட அநீதி இழைக்கப்படாது. ஒரு கடுகு வித்தளவு ஒரு செயல் நல்லதாக இருந்தாலும் அதையும் நாம் கொண்டு வந்து விடுவோம். கணக்கெடுக்க நாமே போதுமானவர்கள் என்று அல் குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, நாம் செய்துவிட்ட தீய வினைகளை நாம் மறைக்கவும் முடியாது. நாளை மறுமையிலே எந்த உறுப்புகள் அந்த தீய வினையை செய்தனவோ அந்த உறுப்புகளே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். நாம் எல்லோரும் ஓதி வருகிற சூரத்து யாசீனில் அல்லாஹ் சொல்லுவான், அவர்களின் வாய்களுக்கு இன்று நாம் முத்திரையிடுவோம். அல் யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம் வத்துகல்லிமுனா ஐதீஹிம் வத்தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அவர்கள் கைகள் நம்மிடம் பேசும். அவர்கள் தேடிக்கொண்டிருந்த தீமையை பற்றி அவர்களின் கால்கள் நமக்கு சாட்சியமளிக்கும் என்று அல் குரான் 36வது அத்தியாயம் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எனவே நம்முடைய வினைகளை நாம் நல்லதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எந்த தவறு செய்தாலும், நம்மை யாரும் பார்க்கவில்லையே என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தாலும், வானவர்களால் நம்முடைய அமல்கள் பதிவு செய்யப்படுகின்றன. நாளை மறுமையிலே அந்த தீமைகளை அந்த உறுப்புகளே இறை நீதிமன்றத்திலே ஏற்றுக்கொண்டு சரணடையக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்படும். அப்பொழுது நாம் குற்றவாளியாக இறை நீதிமன்ற

0: வஜது மா அமிலு ஹாதிரா வலா எதுலிமு ரப்புக்கு அஹதா. இந்த பதிவேட்டிற்கு என்ன நேர்ந்தது? எங்கள் செயல்களில் சிறியதையோ பெரியதையோ எதையும் துல்லியமாக பதிவு செய்யாமல் இது விட்டு வைக்கவில்லையே என்று நாளை மனிதன் கை சேதப்படுவான் என்று 18:49 வசனம் சொல்லிக் காட்டும். எனவே நம்முடைய வினைகளை நல்லதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். எதை மனிதன் விதைத்தானோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும். எனவே நல்ல வார்த்தைகள், நல்ல வணக்க வழிபாடுகள், சிறந்த தர்மங்கள், சமூகத்தின் நல்ல பேர்கள், நாம் இந்த உலகத்திலும் நல்லவர்களாக நம்மை ஆக்குவதோடு மறுமையிலும் இறைவனுடைய நீதிமன்றத்திலும் அவனுடைய தீர்ப்பும் நல்லதாக அமையும் என்பதை இஸ்லாம் மிக அழகாக நமக்கு சொல்லிக் காட்டுகிறது. எனவேதான் வினைக்கு விசாரணை உண்டு. நம்முடைய வினைகளை நல்லதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சமூகத்திலே கெட்ட பெயர் எடுப்பதற்கு ஒரு வார்த்தை போதும், ஆனால் நல்ல பெயர் எடுப்பதற்கு பாடுபட வேண்டும், தியாகங்கள் செய்ய வேண்டும். ஆனால் அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு, அதற்கான சிறந்த கூலி நல்லதாக இருக்கும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஐவேளை தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், வட்டி வாங்கக்கூடாது, ஹராமான பானங்களை அருந்தக்கூடாது. இதுவெல்லாம் மிகப்பெரிய தியாகங்கள். இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ முடியுமா என்று கேட்கிற நிலைக்கு மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி நல்ல வினைகளையே செய்தால் நாளை மறுமையிலே அவனுக்கு கிடைக்கிற பரிசு சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வழங்குவதாக சொல்கிறான். எனவே நல்ல வினைகளை செய்வோம், நல்லதையே பேசுவோம், நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்வோம், சமூகத்திற்கு நம்மால் என்ற உதவிகளை செய்வோம், நாளை மறுமையில் ஈடேற்றம் பெறுவோமாக. அத்தகைய நல்லோர்களில், வெற்றியாளர்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் இணைத்தல் புரிவானாக என்ற துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஆகிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கி.
3: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இந்தளவில் இன்றைக்கான இசையும் இசையும் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் ட்ரீசா லசரு. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கிறாரு மோகன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். உலக கிண்ண கார்பந்தாட்டு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்காக RTM ஒலி ஒளி அலையில் கொண்டு வருகின்றது. பார்க்க மறந்துடாதீங்க. பிரான்ஸ் அர்ஜென்டினா உடைய ரசிகர்களாக இருந்தீங்கன்னா நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் தாங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். கடந்த ஆண்டு மலேசியா 3.1 டிரில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான வர்த்தகத்தை பதிவு செய்தது. அவற்றில் 1.6 டிரில்லியன் ரிங்கெட் ஏற்றுமதி எனவும் 1.5 மில்லியன் ரிங்கெட் இறக்குமதி எனவும் மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. இவ்வேளை நாட்டின் ஏற்றுமதியில் 38.1 விழுக்காட்டுடன் பினாங்கு முன்னணி ஏற்றுமதியாளராக நீடிப்பதாக தலைமை புள்ளியியலாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது உசிர் மஹிதீன் கூறினார். கட்டா கூரோனில் உள்ள ஹோபர்ட் ராணுவ முகாமில் நடைபெற்ற பயிற்சியின் போது நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் இரு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். அவர்கள் சுங்காய் பத்தானியில் உள்ள சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியிலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக குவாலமுடா மாவட்ட காவல்துறை தலைவர் ACP ஹன்யான் ராம்லான் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்காப்பு அமைச்சு விரைவில் அதிகாரப்படியான அறிக்கையை வெளியிடும் என அவர் தெரிவித்தார். பினாங்கில் 177 உணவகங்கள் சுத்தமின்மை காரணமாக மூடப்பட்டுள்ளன. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஏப்ரல் வரை 4,069 வளாகங்களில் மாநில சுகாதாரத்துறை சோதனைகளை மேற்கொண்டதையடுத்து அவை மூடப்பட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில இளைஞர் விளையாட்டு சுகாதார செயற்குழு தலைவர் டேனியல் கோசிசென் கூறினார்.

1983 ஆண்டு உணவு சட்டத்தின் கீழ் 1721 குற்ற அறிக்கைகள் வெளியிடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மியான்மரில் ஏற்பட்ட ராணுவ புரட்சியால் வெடித்த உள்நாட்டுப் போரில் பெய்ஜிங் முக்கிய அதிகார தரப்பாய் உருவெடுத்துள்ளது. மேலும் அந்நாட்டின் ஒருதலைப்பட்சமான அண்மைய தேர்தலை சீனா வெளிப்படையாக ஆதரித்துள்ளது. அதில் வெற்றி பெற்ற அதிபர் மின் ஹாங்லாங், சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோரின் சந்திப்பில் மியான்மரின் இறையாண்மை, வட்டார ஒற்றுமையை பாதுகாப்பதில் சீனா உறுதியாக உள்ளதாக அரசு ஊடகம் சிசிடிவி தெரிவித்துள்ளது. கடந்த 2009 மற்றும் 2013 மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் நிகழ்ந்த மனுக்குளத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக அந்நாட்டின் முன்னாள் அதிபர் பிரான்சிஸ் போசிசே மீது நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கப்படவுள்ளது. அவர் இல்லாமல் இந்த விசாரணை தொடரப்பட்டது. திட்டமிட்ட கொலைகள், துன்புறுத்தல்கள், பாலியல் வன்கொடுமைகள் ஆகியவை அந்த குற்றச்சாட்டுகளில் அடங்கும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அடுத்த மாதம் வெள்ளை மாளிகையில் ஈராக் பிரதமர் அலி அல் சடியை வரவேற்பார் என்று பிரதமரின் அலுவலகமும் அமெரிக்க தூதரகமும் தெரிவித்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய உறவின் எதிர்காலம் குறித்து இச்சந்திப்பில் விவாதிக்கப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

வணக்கம் நேர்களே, வணக்கம். மலேசியா மலர்ந்தாச்சுங்க. தீரா இசை இப்பொழுது தொடங்கி 8 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம தீரா இசையில பேச போறோம். எப்படி இசையை வழங்கிக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி உங்கள் பொழுதையும் அழகா வச்சுக்கிறது, ரொம்ப இன்பமா உல்லாசமா உற்சாகமா வச்சுக்கிறது அப்படின்றது எங்களுடைய முக்கியமான கடமை. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, மோகன் இந்த பக்கம் உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். எப்படி பேசலாமா, நிறைய கதைகள் பேசலாங்க. தொடக்க பாடல கேட்கலாம், இன்னும் பேசலாம், இன்னும் சுவாரஸ்யங்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு.

தீராசையில் இப்பதான் நம்ம பேச தொடங்கியிருக்கோம். உலக கிண்ண கார்பந்து போட்டி இது பற்றிய விவரங்கள் நிலவரங்கள் தொடர்ந்து நாம வழங்கிக்கிட்டு இருக்கோங்க. சரி, நாளைக்கு மொத்தம் 4 ஆட்டங்கள் கார்பந்து போட்டியில வந்து இடம்பெறவிருக்கின்றது. இதுல 4 விடியற காலையில வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் செனகல் உடனான ஆட்டம் இருக்கு. பிறகு ஈராக் நார்வே உடன் வந்து கரம் காண்றாங்க. அர்ஜென்டினா அல்ஜீரியா உடனான ஆட்டம் நாளைக்கு இடம்பெற போகுது. பிறகு ஆஸ்திரியா ஜார்டன் உடனான ஆட்டம் வந்து நாளைய தினம். மொத்தம் 4 ஆட்டங்கள் வந்து நடக்க போகுது. அது பற்றிய விவரங்களுக்கு தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். இதற்கிடையில நீங்கள் தாராளமாக இந்த உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026 கண்டு களிக்கலாம். அடுத்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசிலா அவர்கள் குரல்ல பாடல் வருதுங்க, கேட்கலாம்.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை. மாலை பொழுது ஒரு வித மயக்கத்தை கொடுக்குதா? ஆமாங்க, அதுக்கு நாங்க தான் காரணம். அதற்கான மருந்தையும் கூடவே வழங்கிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு செய்தி தான். சரி, இன்றைக்கு இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்க 8 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் பேச போறோம். வேலை முடிஞ்சிருச்சா உங்களுக்கு? இன்னும் முடியலையா? எப்ப முடியும்னு காத்துட்டு இருக்கீங்களா? சரி, இதற்கிடையில் உங்களுக்கான வேலை முடியலனாலும் உங்களுக்கு வேலை கொடுத்து நாங்க பார்ப்போம். நீங்க இப்போ அழைக்கலாங்க. அழைச்சி உங்களுக்கான போட்டி எங்கம் தொடங்க போகுது, பாடல் இடம்பெறும், டக்குன்னு நின்றோம், அடுத்து வரக்கூடிய வரி என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. எப்படி அழைச்சி சொல்றீங்களா? 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: வணக்கம் மின்னலில்.
1: நீங்க வெளிய சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்கு அழுதிங்க தானே?
2: அமைதியா இருக்குமே, நம்ம போறோம் இப்படிதான் பண்றான். இதுல உங்களுக்கு சந்தோஷமாங்க, மனசுல நினைச்சுக்கிட்டேன். திரும்பி ஒரு பார்வை பாக்குறாங்க, அந்த பார்வையில 1000 கேள்வி இருக்கு. முடியுது
0: பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க
2: நினைக்கிறேன்
0: இந்த தலைப்பு முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் நினைக்கிறேன்.
3: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:43. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:43.
4: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100-9712-919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
5: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல பேப்.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போ

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: தீராசையில் நம்ம பேசிட்டு இருக்கோங்க, உங்களுக்கு வேலை முடிஞ்சாலும் உங்களுக்கு வேலை கொடுத்து பாக்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. சரி, நீங்களும் அழைக்கலாம். பாடல் இடம்பெறும். பாடல் டக்குனு நின்றோம். அடுத்து வரக்கூடிய வரி
2: என்னன்றது கண்டுபிடிங்க.
1: ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க மின்னல் மேல, அதனால நாங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சுலபமான பாடலா தான் ஒளிபரப்ப போறோம். சரியா?
2: ஐயோ ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, பாடலை கேட்டுற என்ன பாடல் உங்களுக்கு வருதுன்னு.
2: ஓகே.

0: தடை போட்டால் என்ன வரும்?
1: இல்ல இல்ல, நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் இந்த பாட்டு, ஆனா எனக்கு வரிகள் வர மாட்டேங்குது.
0: அப்படியா? கடைசியில மான் வரும்.
1: மான் வருமா?
0: கடைசியில மான் வரும். தடை போட்டால் ஒரு கோடு மா.
1: இல்ல வரல.
0: ஞாயிறு இருக்குல்ல, ஞாயிறு.
1: ஆமா,
0: ஞாயிறுல ஞாபகம் எடுத்துக்கோங்க. ஞாதா முதல் எழுத்து.
1: ஞாபகமா?
0: நியாயமான்னு வரோங்க. நியாயமா?
1: ஓகே.

0: மதானி உங்களுக்காக
1: இளையோர் நாடாளுமன்றம் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளையோரின் பங்களிப்பு. 18 வயதிலிருந்து 30 வயது வரையிலானவர்கள் பங்கேற்கலாம். மேல் விவரங்களுக்கு pbmy.parliament.gov.my.
0: மதானி உங்களுக்காக.
2: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: எஸ் ஜானகி அவரின் குரலில் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டோங்க. சரி, போட்டி எங்க உங்களுக்காக இருக்கு? பாடல் வரும், டக்குன்னு நின்றும் அடுத்து வரக்கூடிய வரி என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம்.
1: வணக்கம் மோகன், யமுனா இப்போல இருந்து பேசுறேன்.
0: யமுனா, போட்டிக்கு தயாரா?
1: போட்டிக்கு தயாரான பாடு தெரியுமான்னு தெரியலையே.
0: கண்டிப்பா தெரியும், நம்பிக்கை வைங்க, உங்க மேல பெரிய நம்பிக்கை இருக்கு எனக்கு.
1: நீங்க
0: நம்பிக்கை வைக்கிறீங்களா? சரி, பேரை காப்பாத்துங்க. சரி, உங்களுக்கான பாடல் என்னன்றதை கேட்டுடலாம்.

0: அதுக்கப்புறம் வரல எனக்கு.
1: அப்ப மயக்கம் என்ன அப்படின்னு வருமா?
0: ஆமா.
1: சரியா இருக்கும் நம்புறீங்க? நினைத்தால் இனிப்பது என்ன வரும் அடுத்த சரணத்துல அப்படிதான் நினைக்கிறேன். மயக்கம் என்ன அந்த மாதிரி பரவாயில்ல, அந்த நம்பிக்கையை நீங்க வீண் போக வைக்கல. ஆனா பரவாயில்ல, சரியாவும் பாடல தான், பிரச்சனை இல்ல. சரி, இந்த பாடல
0: உங்ககிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி.
1: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. அந்த பாடல கேட்டலாமா?
0: கேட்கலாம். நன்றி
1: நன்றி. யமுனாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லது ஒரு முயற்சி பண்ணீங்க யமுனா. லில்லியும் முதல்ல நல்ல சிறப்பான முயற்சி பண்ணியிருந்தாங்க. மீண்டும் நாளைக்கும் நம்ம 4 மணிக்கு மேல நீங்க இந்த போட்டியில வந்து தாராளமா கலந்துக்கலாம். இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்திற்காக அந்த பாடல் வருது, கேட்கலாம்.

0: இதோ புலி வருகுது திட்டத்தால் அடாவடி ஒழியுது சித்தத்தில் மனோபலம் வருகுது மொத்தத்தில் அதோ பகை அழியுது
1: துடிக்கிது போஜம்
0: ஜெயிப்பது நிஜம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம்

தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. தீரா இசையில் நாம பேசிட்டு இருக்கோம், உங்கள் மாலை பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு நன்றி. முக்கியமா அந்த செவ்வாய்க்கிழமை வந்துட்டாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, நினைவுகள் பற்றி பேசுறது ஒரு முக்கியமான வேலையா இருக்கும். வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரமே நாம வாழ்க்கையில கடந்து வந்த சில அனுபவங்களை மீண்டும் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறது தான் அந்த வகையில். இன்றைக்கு 6 மணிக்கு மேல அந்த நினைவுகள் பற்றி தான் நம்ம பேச போறோம். என்னன்னா இந்த ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன வயசுல 80-ஆம் 90-ஆம் ஆண்டு காலகட்டத்திலாம் அப்போ இருந்த சில இந்த ஸ்டைல், சில பாணியா இருக்கலாம், இல்ல உடுத்த பாடல் எடுத்து வருது கேட்கலாங்க. தீரா இசையில் இன்னும் நிறைய கதைகள் பேசுவோம்.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: அப்புறம் யோகா உடற்பயிற்சி எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
2: அதுவா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன்.
1: அது சரி.
2: ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு.
1: யாரோ 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல.
2: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க, சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது.
1: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல,
2: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
1: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
2: எது நாளைக்கா?
1: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை.
3: லிங்கம்ஸ்
4: ஈராயிரத்தி 2026 பகடி வதை தடுப்பு சட்டம், குற்றம் இழைப்போரின் பெற்றோரும் பொறுப்பேற்ப. மக்கள் துல்லியமான தகவல்களை பெறுவதில் மடானி சமூகம் உறுதி செய்ய வேண்டும். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பிள்ளைகள் பகடி வதையில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்டால் பெற்றோர்களும் இனி சட்டப்படி அதற்கு பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். 2026 பகடி வதை தடுப்பு சட்டம் குடும்பங்களுக்கான பகிரப்பட்ட பொறுப்பு என்ற கருத்தை அறிமுகப்படுத்தும் நிலையில், குற்றம் இழைப்பவர்களை கடந்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் தண்டனையை விரிவுபடுத்துவது அச்சட்டத்தின் முக்கிய சீர்திருத்தங்களில் ஒன்றாகும் என பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற அமைச்சர் டாக்டர் அசலினா ஒட்மான்சாட் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான குற்ற வழக்குகளில் வழக்கமாக குற்றவாளி மட்டுமே சம்பந்தப்படுவார் என்றும், ஆனால் இந்த அணுகுமுறை அதற்கு மாறானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பகடிவதைக்கு எதிரான சட்டம் விதிக்கப்பட்ட தண்டங்களை செலுத்துவது உட்பட குடும்பங்களை பிணைக்கக்கூடிய கூட்டு பொறுப்பினை கோருகிறது. நாட்டில் மருந்து விநியோகம் நிலையாகவும் போதுமானதாகவும் உள்ளதாக சுகாதார அமைச்சு உறுதியளித்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட விநியோகிப்பாளர்கள் வழங்கும் தரவுகள் மூலம் 3739 மருத்துவ பொருட்கள் உட்பட 702 மருந்து வகைகளின் கையிருப்பு குறித்து அமைச்சு கண்காணிப்பை வலுப்படுத்தியுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். மே 8ஆம் நாள் தரவுகளின்படி 72 விழுக்காட்டு மருந்து வகைகள் 90 நாட்களுக்கு மேலான கையிருப்பு அளவை கொண்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். ரோஹிங்ய இனத்தினர் உள்ளிட்ட நாட்டில் உள்ள அகதிகள் புலம்பெயர்ந்துள்ள சிறார் மனிதநேயமற்ற முறையில் நடத்தப்படுவதாக கூறப்படுவதை மலேசியா மறுத்துள்ளது. மாறாக அவர்களின் நலனை

0: தொடர்ந்து பேணுவதற்கும் பாதுகாப்பதற்கும் தொடர் கவனம் செலுத்தப்படுவதாக உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. குழந்தைகள் பாதுகாப்பின்றி தடுத்து வைக்கப்படுகின்றனர், அடிப்படை நலன்கள் மறுக்கப்படுகின்றனர் என்ற குற்றச்சாட்டுகள், சட்டவிரோத குடியேற்ற சிக்கலை பொறுப்புடனும் மனித நேயத்துடனும் கையாளும் நாட்டின் உண்மையான முனைப்புகளை பிரதிபலிக்கவில்லை என அமைச்சர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. இதுவரை நாடு முழுவதும் 188 சிறார் தங்குவதற்காக 6 அன்பு இல்லங்கள் செயல்படுகின்றன. அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் பல்வேறு முனைப்புகள் தொடர்பான துல்லியமான, நம்பகமான, உண்மையான தகவல்கள் மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்யுமாறு நாடு முழுவதும் உள்ள மடானி சமூகம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தகவல்துறை ஜாபின், சமூக தொடர்புத்துறை ஜேகோம் போன்ற அரசாங்க அமைப்புகளை மட்டும் முழுமையாக சார்ந்திருக்காமல் இந்த பணியை ஒன்றிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்பு அமைச்சர் டா துஃபாமி ஃபடேல் அழைப்பு விடுத்துள்ளார். இதனிடையே வேளாண், உணவு உத்தரவாத அமைச்சின் முன்னெடுப்பு விளைப்பயனாக பெருநாள் காலங்களில் போதுமான அரிசி விநியோகம் போன்ற அரசாங்கத்தின் பல வெற்றிகளை அவர் சுட்டிக்காட்டினார். திறன் பரிமாற்றம், அறிவு பகிர்வு முயற்சிகள் மூலம் சிங்கப்பூருடன் வீடமைப்பு மேம்பாட்டுத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஹாங் கோர்மேங் கூறினார். மேம்படுத்தப்பட்ட ஒத்துழைப்பின் மூலம் பொது வீடமைப்பு திட்டங்கள் குறித்த மதிக்கத்தக்க நுண்ணுரிவினை பெற மலேசியாவிற்கு வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்வேளை வெற்றிகரமான பொது வீடமைப்பு மாதிரிகளை சிங்கப்பூர் கொண்டுள்ளதையும் அவர் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். நிலையான நகரமயமாக்கல் தொடர்பான வட்டார முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்கும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் நேற்று அக்குடியரசின் தேசிய மேம்பாட்டு அமைச்சர் செங் ஓ தாட்டை ஹாங் கோர்மேங் சந்தித்தார். சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோவின் காப்பீட்டு கோரிக்கை எண்ணிக்கை ஓராண்டுக்கு 170,000 இனி வரும் காலங்களில் 200 விழுக்காடு வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 24 மணி நேர பாதுகாப்பு, 2025 கிக் தொழிலாளர் சட்டம் உள்ளிட்ட திட்டமிடப்பட்டுள்ள பயணிகள் முனைப்பு செயலாக்கத்திற்கு இணங்க இது அமைந்துள்ளதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீராமனன் தெரிவித்துள்ளார். இந்த திடீர் அதிகரிப்பு ஒருங்கிணைந்த விவேகமான மறுவாழ்வு சேவை திறனுக்கு வழிவகுக்கும் என்றார் அவர். உயர்கல்வி அமைச்சர் KPT எதிர்காலத்தில் தேசிய சேவை பயிற்சி திட்டம் PLKN தனியார் உயர்கல்விக் கழகங்களை ஈடுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருகிறது. இருப்பினும் இந்த விவகாரம் தேசிய சேவை பயிற்சித்துறை JLKN இயக்குநர் மேஜர் ஜெனரல் டத்தோ மர்சுகி முக்தாருடனான கலந்தாய்வுக்கு உட்பட்டது என உயர்கல்வி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். இதனிடையே PLKN 3 சூழியத்தை செயல்படுத்திய முதல் பல்கலைக்கழகமாக சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகம் உப்சி விளங்குவதாக குறிப்பிட்ட அவர், அக்கல்விக் கழகத்தின் 1005 புதிய மாணவர்களை உள்ளடக்கிய இந்த திட்டம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக விவரித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: சிங்கப்பூரில் கடந்த வாரம் 119 டெங்கி நேர்வுகள் பதிவானதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இது முந்தைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் அதிகமென அது தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு பதிவான ஆக உயர்ந்த எண்ணிக்கையாக அது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. June 15 வரை 12 அந்நோயால் தீவிர பாதிப்புக்கு ஆளானதாக அது கூறியது. இவ்வேளை அந்நாட்டில் மே தொடங்கி அக்டோபர் வரை டெங்கி நேர்வுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் சுத்தத்தை பேணுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தத்திற்கு பின் ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கு உதவும் முயற்சிகளுக்கு தமது ராணுவத்தினர் அனுப்பப்படுவது குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என ஜப்பான் அறிவித்துள்ளது. அந்த நீர்வழி வெள்ளிக்கிழமை முதல் முழுமையாக செயல்பட தொடங்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ள நிலையில் அங்குள்ள கண்ணிவெடிகளை அகற்றுவதை உறுதி செய்வதற்கான தேடல் பணிகள் இன்னும் மேற்கொள்ளப்படுவதை அந்நாடு சுட்டிக்காட்டியது. முன்னதாக ஹார்மோஸ் நீரிணையில் கண்ணிவெடிகளை அகற்றும் சுதந்திர தற்காப்பு பணிக்கு தமது தரப்பு தயாராக இருப்பதாக ஐரோப்பிய நாடுகள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் டோக்கியோவும் கையெழுத்திட்டது. மியான்மரின் இறையாண்மையை பாதுகாப்பதில் தொடர் ஆதரவளிக்கப்படும் என பெய்ஜிங்கில் தமது சகாவான மின் ஹாங்லாங்கை சந்தித்தபோது சீன அதிபர் ஸி ஜின்பிங் உறுதியளித்துள்ளார். 2021 அங் சாங் சூச்சியின் ஆட்சியை கவிழ்த்து ராணுவம் அந்த நாட்டை கைப்பற்றிய பின் மியான்மரின் முக்கிய நட்பு நாடாகவும் நீடித்த பங்காளியாகவும் பெய்ஜிங் உள்ளது. இது மேற்கத்திய நாடுகள் அந்த தென்கிழக்காசிய நாட்டுடனான உறவினை துண்டிக்க தோண்டியது. மக்களின் நலன் கருதி சரியான வளர்ச்சி பாதையில் பயணம் செய்யும் மியான்மரின் மேம்பாட்டிற்கு தொடர்ந்து ஆதரவளிக்கப்படும் என ஜி குறிப்பிட்டுள்ளார். அடுத்த மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் பிரதமர் அலி அல் சடியை வெள்ளை மாளிகையில் வரவேற்பார் என அந்த ஈராக்கிய தலைவர் அலுவலகமும் பாக்தாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகமும் கூறியுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான எதிர்காலம் குறித்து விவாதிப்பதற்காக ஜூலை மாதம் மத்தியில் அலி அல் சைடி இப்பயணத்தை மேற்கொள்வதாக ஈராக்கிற்கான டிரம்பின் சிறப்பு தூதர் தோம் பராக் தகவல் வெளியிட்டுள்ளார். விளையாட்டு உலகக்கிண்ண கட்பந்தாட்டம் லாஸ் ஏஞ்சலஸில் தொடக்க ஆட்டம் நிறைவடைந்த உடனே ஈரானிய வீரர்கள் மெக்சிகோவிற்கு திரும்ப வேண்டுமென திடீரென அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இப்போட்டியில் மிகவும் ஒடுக்கப்பட்ட அணி இதுவென அதன் பயிற்றுநர் அமீர் கலெனோ கூறியுள்ளார். தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே நிலவும் கடுமையான அரசதந்திர மோதலில் இது ஈரான் அணிக்கு இழைக்கப்பட்ட அண்மைய கொடுமையாகும். முதலில் ஹரிசோனா தூசோனில் பயிற்சி தளத்தை அமைக்க அவ்வணி எண்ணம் கொண்டிருந்தது. ஆனால் இறுதி நிமிடத்தில் விசா உள்ளிட்ட செயலணியியல் சிக்கல்கள் காரணமாக பயிற்சி தளமும் மாற்றப்பட்டுள்ளது.

பேராயிரத்து 26 பகடிவதை தடுப்புச் சட்டம், குற்றம் இழைப்போரின் பெற்றோரும் பொறுப்பேற்பு. மக்கள் துல்லியமான தகவல்களை பெறுவதை மடானி அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

தீராசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க, உங்கள் செவ்வாய்க்கிழமை பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இசையின் வாயிலாக தொடர்ந்து எங்களோட இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆறு மணிக்குள்ள என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம சுற்றுலா குறித்த விவரங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் இருக்கு, பிறகு வியாபாரத்துறையில் ஈடுபட்டவரோட சந்திப்பும் உங்களுக்காக இடம்பெற தர காத்துட்டு இருக்குங்க. அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். வேலை முடிஞ்சிருச்சா? வேலை முடிஞ்சு நெரிசலை தாண்டி போகணும் அப்படின்ற மனசு படுற இயக்கத்தை பாடல்களால் அதை சரிப்படுத்த நாங்கள் ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். அதனால இணைந்திருங்கள்.

0: ஈராயசையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமைகள்ல சுற்றுலா பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். மலேசியாவை சுற்றி சுற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்ற இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மலேசியர்கள் அதிகமா இந்த மாதிரி விடுமுறை காலம் வந்துட்டாலே உள்ளூர்லயே நிறைய இடங்களுக்கு போறாங்க அப்படின்ற சில தரவுகள்லாம் வருது. நிறைய இடங்களுக்கு போகும்போது சுற்றி பார்க்கக்கூடிய சூழலும் அதிகமா இருக்கு. நம் நாட்டை இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது அமைகின்றது அப்படின்றது தான் அந்த தரவுல வந்து சொல்றாங்க. அடுத்ததாக டூரிசம் மலேசியா தலைவரிடத்து மனோகரன் அவர்களும் இதை பற்றிய ஒரு சிறிய வலியுறுத்தல் நமக்காக வழங்கப்படுறாரு. கேட்கலாம்.
1: எல்லா மலேசியனும் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி நம்ம கண்ட்ரியை பிரபலப்படுத்தணும், எப்படி நம்ம வரவழைக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா மலேசியனுக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டூரிசம்ல பார்த்தோம்னா என்ன மெமரிஸ் நம்ம கொண்டு போக போறோம், ஹாஸ்பிட்டாலிட்டி. எப்படி நம்ம கேஸ், இப்ப நம்ம சொந்த வீடியோ வச்சுக்கலாம், இப்ப நம்மளுக்கு விருந்தாளி வந்தா எப்படி நம்ம இருப்போம், வெரி இம்பார்ட்டன். நம்ம நாட்டுல போய் சுத்தி பாக்கிறதுக்கு ரொம்ப, நம்ம நாட்டிலேயே போய் சுத்தி பார்க்கும் போற ரொம்ப இண்டஸ்ட்ரி பெனிஃபிட். இன்னும் ரொம்ப ரொம்ப பேர் கடைசரி ஜோர்ல இருந்து பின்னைக்கு வராங்க, பின்னைங்க போய் திருங்கானுக்கு போகும். சோ அவங்க தான் ஆக்சுவலி பெனிஃபிட், ஏன்னா அவங்க தான் சர்வைவல் பாத்தீங்களா. ஓ இதுல போயிட்டு இருக்கு. சோ நம்ம கவர்மெண்ட் கூட சொல்றாங்க, வி ஆல்சோ லுக்கிங் அட் இட், எப்படி நம்ம லோக்கல் என்கரேஜ் பண்ணலாம், போய் நீங்க டொமஸ்டிக்லே நம்ம நல்லா சுத்தி பாருங்க. சோ ஆல் கைண்ட் ஆஃப் பெனிஃபிட். நம்மளுக்கு வசதி இருந்தா வெளியூருக்கு போகலாம். பை இப்ப வரைக்கும் வி ஆல்சோ அந்த விசி மலேசியால சுத்தி சுத்தி மலேசியா சொல்றாங்களே, சோ இது கூட நம்ம ப்ரோமோட் பண்றோம். சோ இந்த லோக்கலோட பீப்புள் பெனிஃபிட் பண்ணுவாங்க.

ஈரவாசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்கங்க. அடுத்து ஒரு பாடலை நம்ம கேட்க போறோம். அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லணும். கதை சொல்ல போறேன்னா நினைக்கிறீங்க தானே? இல்ல இல்ல, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கதை தான். என்னன்னா, இப்போ நம்ம சும்மா என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது நம்ம டிக்டாக் பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி டிக்டாக் பார்க்கும்போது ஒரு காணொலி ஒன்று வந்ததுங்க. இந்த காணொலியில் என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு இசை நிகழ்ச்சி. அது எங்க நடந்தது, என்ன நிகழ்ச்சினா நமக்கு தெரியல. எஸ்பிபி சரண் அவர்களும் வந்து சின்ன குயில் சித்ராவும் ஒரு பாடல் வந்து பாடுறாங்க. அந்த பாடலுக்கு பிறகு எல்லாரும் வந்து அவ்வளோ ஆரவாரத்தோட வந்து கை தட்டுறாங்க. அப்போ சின்ன குயில் சித்ரா அவர்கள் சொல்றாங்க, இந்த பாடல எந்த மேடையிலயோ எந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியிலும் நான் பாடினதே கிடையாது. இல்ல, நமக்கு ஒரு பட்டியல் கொடுப்பாங்களா, அந்த பட்டியல கூட அந்த பாடல் இடம்பெற்றதே கிடையாது. ஒருவேளை அதனாலதான் நான் பொதுவா அந்த மேடை நிகழ்ச்சியில் இந்த பாடல் பாடினது இல்ல. ஆனா இன்றைக்குதான் முதல் முறை நான் பாடுறேன், இவ்வளவு பெரிய ஆதரவு, இவ்வளவு பெரிய கைத்தட்டல் கிடைக்கும் அப்படின்றது நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்றது சின்ன குயில் சித்ரா அவர்கள் அந்த மேடையில சொல்றாங்க. பக்கத்துல கூட பாடின நம்முடைய எஸ்பிபி சரண் அவர்கள் சொல்றாரு, நான் தான் சொன்னல இந்த பாடல் கண்டிப்பா பாடினா எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் கைத்தட்டுவாங்க. அவங்க பாடல் பிடிக்கல இதெல்லாம் இல்லைங்க, அவங்க பாடலை மறந்துட்டாங்க, அதை மீண்டும் நம்ம ரெண்டு பேரும் கொண்டு வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி அவரு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த காணொலி பார்க்கும்போது என்ன பாடலா இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் தான். அப்படி தேடி பார்க்கும்போது தான் என்றென்றும் புன்னகை அப்படின்ற திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல் கண்களா மின்னலா அப்படின்ற பாடல். சரி, நம்ம தீராயிசை நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். இன்றைக்கு அந்த பாடலை கொஞ்சம் இடம் பெற செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் கேட்கலாம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒளிபரப்பு மையம் RTN.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19.
1: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: ஈராசியில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்கள் மாலை பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இசை வாயிலாக. சரி, திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையிலும் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார் நிறைய பேர் நம்ம சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஈப்போவை சேர்ந்த அனுத்ரா நம்மோடு காத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வெயில் காலம், இந்த மதிய வேலையில நிறைய பேருக்கு இந்த மோர் குடிக்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இந்த மோரை வச்சுதான் ஒரு வியாபாரமா தொடங்கி அதில் வந்து ரொம்ப வெற்றிகரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நம்ம அனுத்ரா கிட்ட தான் நம்ம பேச போறோம். சொல்லுங்க, இந்த வியாபாரத்தில் ஈடுபடணும்ன்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு அனுத்ரா உங்களுக்கு?
1: சின்ன வயசுலேருந்தே அம்மா கூட நான் ரொம்ப கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு நான் இருப்பேன். சோ இந்த டீச்சர் கடைப்பற ஆரம்பிச்சா நான் என் ப்ரொஃபஷன் வந்து ஒரு நான் ஒரு டீச்சர் அண்ட் ஆல்சோ ஐ லவ் டு பி இன் கிச்சன். சின்ன வயசுலயே லைக் இந்த ஜூசஸ் எல்லாமே அம்மா அப்பாக்கு அரைச்சு கொடுத்து இது ஒரு தொழிலா வந்துருச்சு எனக்கு. என்னோட சிக்னேச்சர் வந்து நாட்டு பச்சை மோர். சோ இந்த மோர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது வந்து பழங்களும் காய்கறி சம்பந்தப்படுத்துது, பச்சையாவே இருக்கும். சோ அதுக்கு வந்து நான் நாட்டு பச்சை மோர்னு ஒரு பேர் வச்சிட்டேன். அதே சமயத்துல ராயல் மெங்கோ லாசி, இது ரெண்டு வந்து என்னோட சிக்னேச்சர். அதையும் தாண்டி டீ காஃபி எல்லாம் ஈவென்ட்ஸ்க்கு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நானும் என் பார்ட்னரும் அவங்க என் கான்ஃபிடென்ட் தான். ஏன்னா என் கஷ்டத்திலயும் எல்லாத்திலயும் அவங்க கலந்து சேர்ந்து என் கூட சேர்ந்து வேலை செய்யறாங்க. அவங்களும் ஒரு டீச்சர், அவங்க பேரு டீச்சர் மகேஸ்வரி.
0: அனுத்ரா அப்புறம் மகேஸ்வரி இரு நண்பர்களா சேர்ந்துதான் இந்த ஒரு வணிகம், இந்த வியாபாரத்துல வந்து ஈடுபட்டு வரீங்க. இப்படி ஒரு வியாபாரம் தொடங்கணும்னு எந்த கட்ட முடிவு பண்ணீங்க?
1: ஓகே, இப்படி இதுனா எனக்கு நானும் சரி அம்மா அப்பாவும் சரி சிறந்த ஹெல்த் கான்சியஸ். அப்ப எப்பவுமே மிண்டி சின்ன சிலருக்கு மேல அம்மா அப்பானே அரைச்சு கொடுப்பாங்க. சோ ஒரு டைம்ல வந்து நான் என்ன பண்ணேன், சரி வித்தியாசமா ட்ரை பண்ணுவோம், அன்னாடிக்கும் அரைச்சு கொடுக்கறது. சோ மோர் வச்சு இந்த கீரை வகைகள் எல்லாம் செஞ்சு பார்ப்போம். அது செஞ்சு பார்த்தோன்னா அது உண்மையா அது ருசி பியாண்ட் த டேஸ்ட் வந்து அது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் ஆக்சுவலி. சோ அந்த மாதிரிதான் அன்னாடிக்கும் அம்மா அப்பாக்கு அரைச்சு கொடுத்தேன். சரி அப்புறம் ஓசன் சரி மக்களுக்கும் செஞ்சு கொடுப்போம், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ட்ரை பண்ணிட்டு சொல்லிட்டு அப்படியே அது அப்படியே ஃப்ளோல வந்துருச்சு. இப்ப வந்து இப்போல நான் செஞ்சு வச்சிருக்கோம். ஆனா நாங்க இப்ப இவனும் சேரும்
0: மற்றும் ஒரு வியாபாரத்துறையில் ஈடுபட்டு சந்திப்பு இடம்பெறும் தீராசையில் இணைந்திருங்கள்.

தீராயசில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. பொதுவா நம்ம தெரியும் செவ்வாய்க்கிழமைகள் நினைவுகள் பற்றி நம்ம பேசுவோம் இல்லையா. இன்றைக்கும் ரொம்ப அழகான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு தான் நம்ம எடுத்திருக்கோங்க. என்னன்னா 80-ஆம் 90-ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டைல்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். ஸ்டைல் ஸ்டைல் தான் அப்படின்ற மாதிரி என்னன்னா முன்பெல்லாம் வந்து இப்போ நிறைய சில மாற்றங்கள் வந்திருக்கு. முன்பல இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்ன உள்ள விஷயங்கள் இப்போ திரும்பியும் மீண்டும் புதுப்பிச்சு அதுவே ஒரு பாணியில வருது இல்லையா. அந்த மாதிரி 80-ஆம் 90-ஆம் ஆண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டைல், இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அது உடை சார்ந்த விஷயமா இருக்கலாம் அல்லது இப்போ முக ஒப்பனை இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதை கொஞ்சம் இன்றைக்கு நம்ம நினைவு கூற போறோம். சில பேர் இந்த உடையில கூட இந்த ஸ்டைல் நான் ரொம்ப பிடிக்குங்க, அப்படிலாம் அப்படிதான் நான் வச்சிருப்பேன் அந்த மாதிரிலாம் சொல்வீங்க. அந்த மாதிரி கதைகள் தான் இன்றைக்கு நீங்க அழைத்து என்னோட சொல்ல போறீங்க. 80-ஆம் 90-ஆம் ஆண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாணி, அது உடுத்தக்கூடிய உடைய எது வேணா இருக்கலாம், என்ன உங்களுக்கு பிடிக்கும், என்ன ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இப்போ அழைத்து உங்களுடைய அந்த நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று காலை கிடா குருன் ஹோபாட் ராணுவ முகாமில் நடைபெற்ற கையேறி குண்டு வீசும் பயிற்சியின்போது ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்கள் இருவரின் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய ஆயுதப்படை முழுமையான விசாரணையை நடத்த வேண்டும் என்று பேரரசர் உத்தரவிட்டுள்ளார். மாநிலத்தின் ரயில் பொது போக்குவரத்தை வலுப்படுத்தும் முயற்சியாக ஜொஹூர் மாநிலம் 10 புதிய பயணிகள் ரயில் பெட்டிகளை பெறவுள்ளது. இது 200 மில்லியன் ரிங்கெட்டிற்கும் அதிகமான நீண்டகால முதலீட்டினை உள்ளடக்கியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் கூறினார். அரச மலேசிய சுங்கத்துறை JKDM இவ்வாண்டு முதல் காலாண்டில் 23.6 பில்லியன் ரிங்கிட் வருவாயை ஈட்டியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவான 18.82 பில்லியன் ரிங்கிட் வருவாயை விட 25% அதிகமாகும். வருவாய் வசூலை வலுப்படுத்த உதவிய தடமறிதல், மீட்பு நடவடிக்கை, TRO 3.0 உள்ளிட்ட பல்வேறு வியூக முயற்சிகளால் இந்த அதிகரிப்பு சாத்தியமானது என JKDM தலைமை இயக்குநர் டது அம்ரான் அஹமத் தெரிவித்தார். தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான இறுதி ஒப்பந்தம் குறித்த அமெரிக்காவுடனான பேச்சு வெள்ளிக்கிழமை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். அந்த புதிய சுற்று பேச்சு நடத்தப்படும் இடம் குறித்து இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இந்நிலையில் லெபனானில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதும் இந்த உடன்பாட்டில் முக்கியமான ஒன்றாகும் என அரக்சி சொன்னார். G7 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக யுக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி பாரிஸ் சென்றடைந்துள்ளார். இக்கூட்டத்தில் ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து தலைவர்கள் விவாதிப்பர் என எதிர்பார்க்கப்படுவர். இந்நிலையில் 4 ஆண்டுகள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் நம்மால் இயன்ற அனைத்தையும் செய்ய முயல்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் கூறியுள்ளார். விளையாட்டு காற்பந்து. வலது காலில் ஏற்பட்ட 2ம் நிலை காயத்திலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளதை மதிப்பிடுவதற்காக நெய்மார் புதிய பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் பயிற்சியில் ஈடுபட

இன்னமும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இச்சோதனை அவர் எப்பொழுதும் பயிற்சிக்கு திரும்புவார் என்பதை நிர்ணயிப்பதற்காக மேற்கொள்ளப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

மாலை பொழுதில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்கங்க. உங்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமை வந்துட்டாலே நினைவுகள் பற்றி பேசுறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. அந்த மகிழ்ச்சி இன்றைக்கும் அதிகமா இருக்க போகுது. பொதுவாகவே இந்த 80-90 ஆண்டு காலகட்டத்தில், ஏன் இந்த 2000 ஆண்டு இந்த தொடக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில இந்த ஸ்டைல்ஸ் இருக்கு. நம்ம உடுத்தக்கூடிய உடையா இருக்கட்டும், அதுல சில பாணிகள் வந்து ரொம்ப பிடிச்சமா இருக்கும். முக ஒப்பனையா இருக்கட்டும், அல்லது முடி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இந்த ஸ்டைல் போன்ற விஷயங்கள் அதிகமான தாக்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப பிரபலமா இருக்கும். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 80-90 இல்ல 2000 இந்த தொடக்க காலகட்டத்தில் பிடிச்ச ஸ்டைல் என்ன, என்ன பாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கு நீங்க அழைத்து என்னோட பகிர்ந்து கொள்ள போறீங்க. எனக்கு ஞாபகம் இருக்குங்க, கிட்டத்தட்ட அந்த சந்திரமுகி படம் வெளிவந்துச்சு இல்லையா, அந்த காலகட்டத்தில் ஏதாவது திருமணங்களுக்கு போகணும் அப்படின்னா இந்த சந்திரமுகி ஜிப்பான்னு ஒன்று இருக்கும், அதுதான் அது அது அணிஞ்சாதான் அப்பா நம்ம வந்து சரியான உடை அணிஞ்சிருக்கோம்ன்ற மாதிரிலாம் முன்பு நான் சின்ன வயசா இருக்கும் போது அந்த ஒரு சூழலாம் இருந்தது. 2005 அந்த காலகட்டத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அது எது வேணா இருக்கலாம். அதெல்லாம் நீங்க அழைத்து அந்த சுவாரஸ்ய கதைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. 3-2-2-2-5-7-3-3-4-7-6-8

0: தீராசையில் நினைவுகள் பற்றி நம்ம பேசியிருக்கோம். 80 தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் நம்ம அந்த பாணின்னு சொல்லுவாங்க, அப்போ அந்த சூழல்ல அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று ரொம்ப பிரபலமா இருந்திருக்கும். ஸ்டைல் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். தேவன் வந்திருக்காரு,
1: செகண்டரி ஸ்கூல் படிக்கிற பேண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தைச்சு தான் போடணும். லேட் 90s வந்து அந்த பேகி பேண்ட், அந்த போக்கா ஷிவர், அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரொம்ப விருப்பமா போடுறது. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டியூஷன் போறப்ப அந்த மாதிரி, எஸ்பெஷலி வந்து அந்த சில்வர் அக்சசரிஸ் அப்பதான் வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருந்துச்சு. இந்த கையில போட்டு ஆனா வீட்டு விட மாட்டாங்க, நம்ம தெரியாம வெளியே போறப்ப இல்ல டியூஷன் போறப்ப அந்த மாதிரி இந்த சில்வர் தோடு, மோதிரங்கள், அப்புறம் இந்த சங்கிலி அந்த மாதிரிலாம் வந்து அதுவும் ஒரு ட்ரெண்ட். இப்ப குடுத்தீங்கன்னா கண்டிப்பா போட மாட்டோம். அப்ப அது நினைக்கிறப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ஃபுளுன்ஸ், அப்புறம் அந்த ஒரு சில நிகழ்ச்சியில ப்ரோக்ராம் அதெல்லாம் பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி அந்த மாதிரி போடுறது வந்து இப்ப நீங்க சொன்ன எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு.
0: அவங்க கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்காங்க.
1: அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்து ஏர்லி 2000 லேட் 90s ஃபுல்லா வந்து இந்த எக்ஸசரிஸ் கடைசா இருக்கும். சாட்டர்டே சண்டே ஃபுல்லா டியூஷன் வந்து அங்கதான், அந்த கேஎல் சென்ட்ரல் மார்க்கெட் சுத்தி அந்த பத்தலி சைடு அங்கதான் டியூஷன். சோ அது ஒரு ஃபுல்லாவே அங்க ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கும். அந்த அந்த எக்ஸசரிஸ் கையில கழுத்துல எல்லாமே காய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே மாத்தி மாத்தி அந்த அது வாங்குறது. சோ அது வந்து அப்ப அந்த வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருந்துச்சு அந்த டைம்ல.
0: என்ன அம்மா அப்பாக்கு தெரிஞ்ச அடி விழும்ல,
1: அடி விழுகோ தோடு எல்லாம் போட விட மாட்டாங்க கண்டிப்பா.
0: ஆமா நீங்களும் சொல்லலாங்க, உங்களுக்கு எந்த அந்த ஸ்டைல் எந்த பாணி அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் முன்ன சின்ன வயசுல சொல்லுங்க. 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9.
1: நான் மகேஷ் பேசுறேன். எங்க டைம்ல வந்து அந்த ஃபேமஸ் அந்த கேரட் கட்னு சொல்லுவாங்க, கேரட் கட் வந்து பேண்ட்ஸ், கேரட் கட் பேண்ட்ஸ் போட்டுட்டு அது ஸ்டைல். அந்த டைம் நீங்க பார்த்தா பிரபு தேவா அந்த ஸ்டைல தான் இருப்பாரு. இந்த மோட்டோ மேல பேக்கி அந்த கீழே டைட்டா இருக்கும்.
0: ஆமா ஆமா,
1: ரைட். அது கேரட் கட், அந்த ஃபேஷன் அந்த ஏரால நாங்க இருந்தோம். அப்புறம் ஜீன்ஸ் வந்து ஸ்னோ ஒயிட்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு அந்த அந்த ஏரால வந்து அது ஒரு ஸ்டைலா இருக்கும். எங்களுக்கு ப்ராப்ளமா இருந்துச்சு, அது ஒரு ஸ்டைலா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து போயிட்டு தக்கிடுது, நாங்க வாங்கறதுக்குள்ள போய் தக்குவோம். தச்சு போறது கேரட் கட், இது வந்து ஸ்னோ ஒயிட். அந்த ஸ்னோ ஒயிட் ஜீன்ஸ் கூட கேரட் கட் ஸ்னோ ஒயிட் ஜீன்ஸ் தான் தக்கிடுது நாங்களா.
0: ஓ, வெளியெல்லாம் போறப்ப அதை அப்படியே மகிழ்ச்சியா அணிந்துட்டு போறது,
1: அது மகிழ்ச்சியா போறது.

0: செவ்வாய்க்கிழமை தீரா இசை இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்காங்க. நீங்க அழைக்கலாம் 80ஆம் 90ஆம் ஆண்டு அல்லது 2000ஆம் அந்த தொடக்க காலகட்டத்துல சில முக்கியமான இந்த பாணி உடுத்துகின்ற உடை இதெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரபலமா இருந்திருக்கும். அந்த ஸ்டைல தான் நீங்க இன்றைக்கு அழைத்து சொல்ல போறீங்கன்னு சொல்லியிருந்தோம். சரசு வந்திருக்காங்க.
1: இந்த ஸ்டைல் ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஸ்டைல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த குச்சு குச்சு தகைன்னு சாரி ஒண்ணு வந்துச்சு பாருங்க. அது நான் திரும்புற திசையில குச்சு குச்சு தகை சாரி குச்சு குச்சு தகை சாரின்னு சொல்லி சொல்லி சொல்லி பாக்குற இடம்லாம் அதுதான்.
0: எப்படி காஜுவல் கட்டின சாரியா?
1: அது காஜுவல் கட்டினாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ஷேடட் வந்து ரெண்டு ஷேட் இருக்கும் அதெல்லாம் கூட பரவாயில்ல. டைட்டானிக் சாரின்னு ஒண்ணு வந்துச்சு. டைட்டானிக்ல எப்ப சாரி கட்டினாங்க நானும் இன்ன வரைக்கும் யோசிக்கிறேன்.
0: ஓ முன்பு அது மாதிரி இருந்தது.
1: ஆமா அதுதான் நான் சொல்றேன். டைட்டானிக் சாரின்னு சொல்லி விட்டாங்க. டைட்டானிக்ல எப்ப அவங்க சாரி கட்டினாங்கன்னு ஒண்ணு.
0: ஒருவேளை அந்த சாரியோட விதமா இல்ல அந்த படத்தை சொல்றாங்களா?
1: இல்ல அந்த படத்து பேரை வச்சு இந்த சாரிய ஃபேமஸ் ஆக்குறாங்க.
0: ஓ அப்படியா?
1: ஆமா. சோ இந்த படம் பேர்ல வந்து சாரி வந்ததே வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்ததே வந்து இந்த குச்சு குச்சு தகை சாரி தான் சிங்கார வேலன் சாரி. நாங்க யோசிப்போம் இந்த படத்துல எப்ப அந்த புடவை கட்டி இருந்தாங்க எதுக்கு இப்படி ஃபேமஸ் ஆக்குறீங்க அப்படின்னு.
0: நீங்க வாங்கி கட்டலையா?
1: சாரி டு சே நான் வாங்கி கட்டினோம். நன்றிங்க.
0: நேர்கள்லாம் அழைத்து அவனுடைய சுவாரஸ்ய நினைவுகளை பற்றி பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நடந்த இந்த சுவாரஸ்யம் மீண்டும் நினைச்சு பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி வருதுல்ல. அதுதான் ஒவ்வொரு வாரமும் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படி அள்ளி அள்ளி வழங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாங்க.

0: 80ஆம் தொடராம் ஆண்டு அல்லது 2000ஆம் ஆண்டு அந்த தொடக்க காலகட்டத்தில் இருந்த ஸ்டைல்ஸ், இந்த பாணி, இந்த உடை, இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: விக்னேஸ்வரி
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிக்கும்?
1: 90 காலகட்டங்கள்ல வந்து இப்ப நம்மளுடைய அம்மாக்கள், அப்ப நம்மளா ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருப்போம்,
0: சரி,
1: நம்மளுடைய அம்மாக்கள் மத்தவங்க எல்லாம் பாக்குறப்போ கை நிறைய வளையல் போட்டிருப்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அது கண்ணாடி வளையல், ஐயோ பெரிய பொட்டு வச்சிருப்பாங்க, கண்ணாடி வளையல், கால நல்லா பெரிய கொலுசு போட்டிருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்துக்கு அது நம்ம அணிஞ்சமா, முக்கியமா என்னுடைய மக பாத்தீங்கன்னா வேணாமா, அதெல்லாம் அந்த காலத்து ஃபேஷன், இந்த மாதிரி போடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க.
0: அப்படியா? கண்ணாடி வளையல் நீந்தா கூட வேணான்றாங்களா?
1: ரெண்டு மூணு வளையல் போட்டா கூட வேணாம். ஆனா அப்படியே அதையும் மீறி நான் போடுறேன், கணவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. எனக்கு வந்து நிறைய கண்ணாடி வளையல் அணியணும்னு ஆசை. நிலா 90 காலகட்டங்கள்ல ரொம்ப அணிவாங்க, ஆனா இந்த காலகட்டத்துக்கு வேணான்றாங்க.
0: மகளுக்கு என்ன வயசு?
1: 14.
0: என்னங்க அவங்க சொல்லுவாங்க? ஆனா கணவருக்கு பிடிச்சிருக்குல்ல?
1: பாட்டுக்கு
0: அணிங்க.
1: கண்டிப்பா, நான் பின்பற்றேன்.
0: நன்றி, நன்றிங்க.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: 80-90 பிறகு 20th ஆண்டு தொடக்க காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டைல் என்ன அப்படின்னு நேர்களை கேட்டிருந்தோம்.
2: 80-90 ஸ்டைல் மாதிரி அந்த பெல் போட்டம் ஸ்டைல போட்டிருப்போம். அந்த அந்த பெல் போட்டம் ஸ்டைல முன்ன அப்பா ஸ்டைல் அந்த மாதிரி ஸ்டைல் எல்லாம் முன்ன வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருந்துச்சு. சுடுவாரு வந்து அது ஒரு மெட்டீரியல், தனி மெட்டீரியல், கோட்டன் இல்ல, ஒரு மாதிரி சிலக் துணி மாதிரி இருக்கும். அதுல பெல் போட்டம் ஸ்டைல வந்து சுடுவார் தச்சு போறது, பின்னால பாக்கெட் வந்து டிசைன் டிசைன் பேட்மேன் ஸ்டைல குடுக்கறது, அதெல்லாம் இப்ப நினைச்சாலும் சிரிப்பு வருது.
3: ஸ்டோரி பேசுறேன். இப்ப 90s வந்து குஜராத்தி கட்டு மின்னுக்கு வந்து புடவைய முந்தான மின்னுக்கு விட்டுட்டு அப்படி கட்டுறது, அதுல வந்து சின்னதா ஒட்டியான செட்டு போடணும், ரெண்டாவது வந்து இடிமுடி வச்சு குஞ்சா வச்சு மாட்டல் போட்டு மல்லிகை பூலாம் நிறைய வச்சுதான் கோயிலுக்கு போவோம். அனுப்பவே மாட்டாங்க. பஞ்சாபி ஷூட்டு கூட போடக்கூடாது, புடவைதான் கட்டிடும். அந்த வயசுக்கு 17-18 டைம்ல வந்து அப்படிதான் போகணும். இப்ப வந்து பிள்ளைங்களை வந்து ஏன் மித்தவங்களும் சொல்லக்கூடாது, பிள்ளைங்களை இப்படி போட்டு வாங்கன்னு சொன்னா உங்க டைம் அப்படி எங்க டைம் இப்படி, நாங்க பஞ்சாபி ஷூட்டு தான் போடணும்னு ஒத்த காலில்

0: ஈராயசியில் நினைவுகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். கூலியம்ல இருந்து சிவகாமி வந்திருக்காங்க.
1: அம்மோட தங்கச்சி ஒருத்தவங்க, அவங்க சின்ன, அவங்க வந்து இந்த காதோர முடிய எடுத்து அப்படியே சுருட்டி விடுவாங்க, ஸ்பிரிங் மாரி அப்படி தொங்கும் ரெண்டு சைடு.
0: அப்படியா?
1: சினிமா பாத்திரமோ இல்ல அந்த நடிகை அரசும் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதை பார்த்து அது ஃபாலோ பண்ணிருக்கு. அம்மா வந்து என்னன்னா, அவங்க வந்து சாவித்திரி நடிகை சாவித்திரி ஸ்டைல்ல முன்னுக்கு நடுக்கோடு எடுத்து சைட்ல இருந்து கொஞ்சம் முடி வந்து இழுத்து முன்னு குச்சுக்குவாங்க ரெண்டு சைடு. அவங்க கேட்டாக்க சொல்லுவாங்க, இது வந்து அவங்க நடிகை சாவித்திரினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க ஸ்டைல்ல வந்து அவங்க முடி இன்ன வரைக்கும் ஸ்டைல் தான் இருந்தாங்க அவங்க.
0: இந்த மாதிரி நிறைய நேரங்கள் அவங்க கருத்துக்களை வாழ்க்கையில கடந்து நடந்த சில ஞாபகங்களை மீண்டும் நினைச்சு பாக்கும்போது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்ல. அவங்க முன்பு இருந்த அந்த ஸ்டைல், அந்த பாணி, உடுத்துகின்ற உடையா இருக்கட்டும், எல்லாம் முன்பு ரொம்ப பிரபலமான நமக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரங்கள் அவங்க அணிந்த அந்த காலகட்டம். சினிமான்றது ஒரு பெரிய தாக்கம் முன்பு மட்டும் இல்லாத இப்பவுமே அது அதிகமாகவே கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க நிறைய இந்த முக ஒப்பனை கலைஞர்கள் அப்புறம் உடை அலங்காரம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது முன்பு உள்ள நமது பாரம்பரிய விஷயங்களை அதிகமாக அவங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொண்டு வராங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. ஆக அந்த மாதிரி செய்யக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆக இன்றைக்கு அழைத்து பேசிய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட நேர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையும் நினைவுகள் பேச காத்திட்டு இருக்கு தீரா இசை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் ஏனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியாவும் தீமோர் லெஸ்தேவும் பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தங்களின் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய்ந்துள்ளன. மனிதவள மேம்பாடு, கல்வி, தொழில்நுட்பம், நுட்பத்திறன் கல்வி, டிவேட் ஆகியவற்றை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் இச்சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். கிளாந்தான் மாநிலம் முழுவதும் 79 தேசிய பரவலாக்கல் மையங்கள் நடி தற்போது முழுமையாக செயல்பட்டு வருவதாக தொடர்பு அமைச்சர் டெத்தோஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். இது அம்மாநிலத்தின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இலக்கவியல் வசதிகளின் முக்கிய பங்கினை எடுத்துக்காட்டுகிறது என்றார் அவர். ஒவ்வொரு நாடி மையமும் அதிவேக இணைய வசதியை கொண்டுள்ளதோடு பல்வேறு பயிற்சிகள் உள்ளிட்ட பயனுள்ள திட்டங்களை வழங்குகின்றன என அமைச்சர் விவரித்தார். இணைய மோசடி நடவடிக்கைகளுக்காக பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களின் பொருளக கணக்குகளை சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் பிறர் பயன்படுத்த அனுமதிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து காவல்துறை அதன் கண்காணிப்பு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் டெத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியம் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் இந்தியாவில் நீட் தேர்வுத்தாள் கசிந்ததாக ஏற்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து அரசாங்கம் தொலைவரி டெலிகிராம் பயன்பாட்டை June 22 வரை முடக்கியுள்ளது. அதன் மறுதீர்வுக்கு முன்னதாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் யுக்ரைன் மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காணும் நோக்கில் உலகளாவிய சிக்கல்கள் குறித்து விவாதிப்பதற்காக பிரான்ஸ் எவியன் நகரில் G7 உச்சநிலை கூட்டங்கள் தொடங்கின. பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகளின் G7 தலைவர்கள் உட்பட யுக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி இதில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மேற்காசியாவில் நிலவும் முன்னேற்றங்கள், பொருளாதார வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் இந்த கூட்டம் கவனம் செலுத்தப்படும். விளையாட்டு உலகக்கிண்ண காட்பந்தாட்டம். லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்ற ஜி குழு தொடக்க ஆட்டத்தில் ஈரானும் நியூசிலாந்தும் தலா 2 கோல்களில் சமம் கண்டன. அதனைத் தொடர்ந்து தனது அணியின் பயண திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் மாற்றம் குறித்து ஈரான் தலைமை பயிற்றுநர் அமீர் கலனாய் மன நிறைவின்மையை வெளிப்படுத்தியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:26. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:26.

இந்த பக்கம் இன்றைக்கு வியாபாரி மோகனோட வந்திருக்கங்க. பாட்டு கடையில பாடல் நிறைய இருக்கு, விற்பனை செய்யலாம்னு வந்திருக்கேன். என்ன பாடல் வேணும் அப்படின்னு வாங்கிட்டு போறீங்களா? சரி, 8 மணி வரைக்கும் நீங்க அழைக்கலாங்க. 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை. கடைக்காரர் மோகன் இங்க காத்துட்டு இருக்க, நீங்களும் அழைக்கலாங்க, பாடல விரும்பி கேட்கலாம்.
1: வணக்கம் மோகன். வணக்கம் மோகன். தெய்வானை நாராயண் சார், நீ சுங்கப்பட்டானில நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வாங்க போறீங்க?
1: இன்னைக்கு பாட்டு கடையிலேருந்து அண்ணா நகர் தெருவுல இருந்து மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ரேடியோல கேக்குறது ரொம்ப குறவு
0: குறவாயிருச்சா?
1: எடுத்துக்கோங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை. சரி, பாட்டுக்கடையில் அடுத்த நேரம் சந்திக்கலாங்க.
1: புஷ்பா ஜாஸ்தில இருந்து பேசுறேன்.
0: புஷ்பாக்கு என்ன பாடல் வேணும்?
1: மோகன், எனக்கு வந்து சோலையில யாரை எண்ணி அந்த பாட்டு வேணும். என்ன சொன்னா மோகன், இப்ப ஒரு 2-3 வாரமாவே அந்த பாட்டு எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு.
0: ஓ
1: சரி, இது மின்னல கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உங்ககிட்ட கேக்குறேன்.
0: யாரோ பாடி இல்ல ஏதோ வானொலியில கேட்டனால உங்களுக்கு அப்படியே முன்மணித்துட்டே இருக்கீங்களோ?
1: இல்ல தெரியல மோகன், திடீர்னு எங்கயோ அந்த பாட்டு கேட்ட ஞாபகம், ஆனா தெரியல அதுல இருந்து அந்த பாட்டு கேட்டுட்டே இருக்கேன். எழும்போது, தூங்கும் போது, வேலை செய்யும் போது அந்த பாட்டு வந்துட்டே இருக்குது. வந்துட்டே இருக்கு மோகன்.
0: நன்றிங்க.

0: பாட்டு கடையில அடுத்து நேரம் சந்திக்கலாங்க.
1: வணக்கம், நான் கயல் கண்ணி சுங்கப்பட்டாணி கடையில இருந்து பேசுறேன்.
0: கயல் கண்ணி, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து தென்றலி தென்றலி அந்த பாட்டு வேணும்.
0: மெல்லனி வீஸ் அப்படியா?
1: ஆமா, அப்பதான் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்தேன்.
0: சரிங்க, உங்களுக்கான அந்த பாடல் வருது.

0: பாட்டு கடையில அடுத்த நேரம் சந்திக்கலாங்க.
1: ஹலோ வணக்கம் மோகன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
1: நான் சுரேஷ் பாஸ்கரன், ஜோஹர் பரு, கங்கார் புலை நேயர்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இதய கோவில் திரைப்படத்துல இருந்து பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான். இந்த பாடலை உங்களுக்கும் மற்றும் இப்பொழுது மின்னல் எஃப்எம் கேட்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் விரும்பி கேட்கிறேன்.
0: எங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்களோ?
1: நீங்க
0: கேட்ட பாடல் வருது, கேட்டுருமா?
1: ஓகே, கேட்டுலாம்.

0: பாட்டுக்கடையில நேர்கள் எல்லாம் தொடர்ந்து பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க, நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாம். அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: வணக்கம், மலர்விழி பூச்சங்கன்னு பேசுறேன்.
0: சொல்லுங்க மலர்விழி, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கொடியிலே மல்லிகைப்பூ உள்ள பாட்டு வேணும்.
0: அப்படியா? அப்ப நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா?
1: பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, அதனாலயா?
1: அதனாலயே அந்த பாட்டு ரொம்ப பாடுவேன். இல்ல, முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
0: கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்ப அடுத்த பாடல் இடம்பெற போது பாடுவீங்க தானே?
1: கண்டிப்பா பாடுவேன். கேட்கற நேரத்துல வார்த்தையை விட்டுருவோம்.
0: சரி சரி, நீங்க கேட்டு விரும்பி அந்த பாடல் அடுத்து வருது, கேட்டுருவோம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

0: பாட்டுக்கடையில அடுத்த நேரம் சந்திக்கலாமா?
1: சுரேஷ்குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: கன்னி கலைமணி பாட்டு கேக்குறேன்.
0: ஏன் திடீர்னு இந்த பாட்டு?
1: இது கொஞ்சம் ரொம்ப சென்டிமெண்டலான பாட்டு. என் வைஃப் எப்பொழுதும் ராத்திரில இந்த பாட்டு தான் பாடி தூங்க வைப்பாங்க. மிந்தி
0: தூங்கிருவீங்க? தொலைபேசியில பாடுவாங்க?
1: ஆமா.
0: ஓ, அந்த தொலைபேசியில பாடி நீங்க தூங்கிருவீங்க? சரி சரி, இந்த பாடலை கேட்டுடலாமா?
1: Okay.

0: வணக்கம்.
1: நிறைவு நேரம் வந்திருக்கீங்க.
0: எனக்கு உங்ககிட்ட பேச ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு இதா இருந்தாலும் பாட்டு கேட்டு அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷத்து சிரிச்சிட்டு
1: ரொம்ப மகிழ்ச்சி.
0: So happy to talk to you all.

அடுத்த பாடலோடு இன்றைய தீரா இசைக்கும் நாமும் ஒரு நிறைவை கொடுக்க போறோம். அடுத்து 8 மணி தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையிலும் பிரவீன்குமார் உங்களோட பேச ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. விடைபெறுகின்றேன், மோகன், மீண்டும் சந்திக்கலாங்க.

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ரஷ்யாவின் கசானுக்கு நாளை தொடங்கி 2 நாள் அதிகாரப்படி அலுவல் பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். அங்கு தத்தஸ்தான் குடியரசின் தலைவர் ருஸ்தாம் மினிகனோவை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். மேலும் ஆசியான் ரஷ்யா வர்த்தக மன்றத்தில் முக்கிய உரை நிகழ்த்தவுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது கட்டுப்படுத்துவது தொடர்பாக மலேசியாவும் பிரிட்டனும் கடந்த 7 ஆண்டுகளுக்கும் மேலாக விவாதித்து வருவதாக தொடர்பு அமைச்சர் டத்து ஃபமி ஃபடேல் தெரிவித்தார். இதில் சமூக ஊடக தளங்களை முறைப்படுத்துவது குறித்த ஆலோசனைகளும் கருத்து பரிமாற்றங்களும் அடங்கும். மற்றொரு நிலவரத்தில், ஜஹூர் நகரி செமிலான் சட்டமன்ற தேர்தல்களின்போது 3R எனப்படும் இனம், சமயம், ஆட்சியாளர் சார்ந்த உணர்வுகளை தூண்டும் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC, காவல்துறை, தேர்தல் ஆணையம் ஆகியவை தங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்து ஃபமி ஃபடேல் கூறினார். எல் நீனோ பருவநிலையை கையாளும் நோக்கில் தாய்லாந்து உயர்திறன் கொண்ட காலநிலை தரவு மற்றும் இடர் வரைபட கருவிகளை உருவாக்குவதாக இயற்கை சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி வரை மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் துறை தலைமை இயக்குநர் பீரும் சயாசித் பனி கூறினார். தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் அதன் தடைகளை தளர்த்துவது தொடர்பான பேச்சு அமெரிக்காவுடன் வெள்ளிக்கிழமை தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இதன் தொடர்பான உடன்பாட்டில் கையெழுத்திட்டவுடன் ஹார்மஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போரை முடிவுக்கு கொண்டுவர அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்ட பிறகு 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தம் குறித்த கலந்துரையாடல் நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விளையாட்டு உலகக்கிண்ண காட்பந்து. துனிசியா 1-5 என ஸ்வீடனிடம் வீழ்ந்ததை அடுத்து அதன் பயிற்றுநர் சப்ரி லமோச்சி உடனடியாக பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக பிரான்சின் ஹெஃப்ரனர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? உற்சாகமா கூட இருக்கலாம். நீங்க எப்படி இருந்தாலும் சரிங்க, அடுத்த 4 மணி நேரத்திற்கு உங்களுடைய இந்த பொழுதை இன்னும் உற்சாகமாக்க, இன்னும் இதமாக்க, காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களோடு பயணிக்க நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். நிறைய உரையாட

டிக்டாக் நேரலை உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசைன்னு இன்றைய காற்றின் மொழியில் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைந்திருக்க போகின்றது. முதல் ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்கள், அதுல தொடக்க பாடலே பார்த்தோம்னா தயாரா இருக்கீங்களா? ஆங்கிலத்துல ரெடியா இருக்கீங்களா? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன்னு இந்த பாடல் கேளுங்க, புரியும். இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:41. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:41.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: அந்த நேரத்துல வரும் யாரு தம்பி நீ மாட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுல சிரிப்பேன், நானும் சிரிப்பேன், ஹவ் ஸ்வீட், ஹவ் கியூட் அப்படின்ற மாதிரி சிரிப்பேன். இடம் பொருள் ஏவல் ஒண்ணு இருக்கு இல்லையா, கோயிலுக்கு போயிருந்தேன், பையன் ரோல் பண்றான் கத்துறான், அது பண்ணா இருக்கு அவங்களுக்கு சிரிக்கிறாங்க.
4: நீங்க வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்கு அழுதிங்க தானே?
3: ஆமா, கொஞ்சம் அமைதியா இருக்குமே, நம்ம போறோம் இப்படிதான் பண்றான், இதுல உங்களுக்கு சந்தோஷமாங்க மனசுல
2: நினைச்சுக்கிட்டேன்.
3: திரும்பி ஒரு பார்வை பாக்குறாங்க, அந்த பார்வையில 1000 கேள்வி இருக்கு. முடியுது
2: பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க
3: சாப்பாடு
2: இந்த தலைப்பு முழுக்க முழுக்க உங்களுக்கு தான்
3: நினைக்கிறேன்.
2: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

சரிபோதா சனிவாரம் எனும் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, ஃபீஃபா உலக கிண்ணம் உங்களுடைய அணியின் விளையாட்டு எந்த அளவிற்கு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு? நாளை பார்த்தோம்னா இரண்டு முக்கியமான ஆட்டங்கள், அதிலும் சென்ற உலக கிண்ணத்தின் இறுதி போட்டியாளர்கள் இருவரும், அதாவது அர்ஜென்டினா மற்றும் பிரான்ஸ், இவங்க இரண்டு அணிகளின் ஆட்டமும் வந்து நாளை தொடங்க உள்ளது. இன்று நள்ளிரவு 3 மணிக்கு பார்த்தோம்னா பிரான்ஸ் செனிகல் அவங்களை வந்து எதிர்கொள்றாங்க. அதோடு நாளை காலை 9 மணிக்கு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் அர்ஜென்டினா அணி அல்ஜீரியாவை வந்து எதிர்கொள்றாங்க. இந்த முறை பார்த்தோம்னா லியோனல் மெஸ்ஸி மீண்டும் இன்னொரு முறை உலக கிண்ணத்தை கைப்பற்றி அவர்தான் தி கோட். ஆமா, கோட் அப்படின்ற வார்த்தையை நிறைய பயன்படுத்துவாங்க இப்ப உள்ள இளம் தலைமுறையினர். அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுவரை வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஒரு கார்பந்தாட்ட வீரர், அந்த பட்டத்தை அது தன்னோட பட்டம் தான் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை நிரூபிப்பாரா, இல்ல உலக கிண்ண வரலாற்றிலேயே அதிக கோல் புகுத்திய ஒரு விளையாட்டு வீரர் இந்த சாதனையை நிகழ்த்துவாரா அப்படின்னு நாளை முதல் தான் எல்லாரும் பார்க்க போறாங்க. எல்லார் மாதிரியும் நாங்களும் வந்து ரொம்ப ஆர்வமாகவே இருக்கின்றோம். இந்த வேளையில் உலக கிண்ண ஆட்டங்கள் அனைத்தையும் நீங்க RTM கிளிக் செயலி வாயிலாக இலவசமாக கண்டுகளிக்கலாம். ஒரே உணர்வு 1 மில்லியன் கரவொளி. அடுத்த பாடல் DSP தேவி ஸ்ரீ பிரசாத் மற்றும் சந்திரபோஸ் இருவரும் இணைந்தே கொண்டு வராங்க. இதோ

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
1: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

டம்மா ருக்கம் எனும் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, தெலுங்கு திரை இசை தொகுப்பில் ஒரு தெலுங்கு சினிமா தகவல் உங்களுக்காக. அதாவது தெலுங்கு சினிமா ரசிகர்கள் மட்டுமல்ல, இந்திய சினிமா ரசிகர்களே அதிகம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு திரைப்படம் தான் கல்கி 1898 ஏடி எனும் இந்த ஒரு திரைப்படத்தின் முதல் பாகம் பார்த்தோம்னா சில வருடங்களுக்கு முன்பு வெளியாகி உலக அளவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த வேளையில இந்த திரைப்படத்தோட இரண்டாவது பாகத்தின் படப்பிடிப்பு வந்து யாருக்கும் தெரியாம அப்படியே அமைதியா நடந்துட்டு இருக்கான் ஹைதராபாத் நகரத்துல. இன்னொன்னு என்னன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பு தீபிகா படுகோன் நடிகை இருக்காங்க இல்லையா, அவங்கதான் அந்த முதல் பாகத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான வேடம் என்று நடித்திருந்தாங்க. ஆனா அதன் பிறகு இந்த திரைப்படத்தின் இரண்டாவது பாகத்தில் நான் நடிக்க போவதில்லை அப்படின்ற ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த தகவலும் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பானது. ஏன்னா வந்து முதல் பாகத்துல பார்த்தோம்னா அந்த கதை வந்து அவங்க கிட்டதான் முடிவடையுது, அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றதுதான் வந்து இரண்டாவது பாகமா இருக்க போது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கும் போது இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது, எல்லாருக்கும் அதிர்ச்சி தான். ஆனா படப்பிடிப்பு நிற்கவில்லை, மீண்டும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த வேளையில சமூக ஊடகங்கள்ல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நடிகை ஆலியா பாட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் தீபிகா படுகோன் நடித்த அந்த சுமதி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்க போறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இன்னும் சிலர் இல்ல, நடிகை சாய் பல்லவி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யார் நடிக்கிறா அப்படின்றத படக்குழு தான் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். இந்த வேளையில பார்த்தோம்னா அமிதாப் பச்சன், கமல்ஹாசன் இவங்க எல்லாரும் அவங்க சம்பந்தப்பட்ட காட்சிகளை நடித்து முடித்து விட்டதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. எது எப்படியா இருந்தாலும் அந்த இரண்டாவது பாகம் வரும்போது கண்டிப்பா இது ஒரு மிகச்சிறந்த அனுபவத்தை எல்லாருக்கும் கொடுக்கும் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லி, அந்த கல்கி திரைப்படத்தின் அறிமுக இசை இருக்கு இல்லையா, தீம் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் அடுத்து கேட்க உள்ளோம். கால பைரவா மற்றும் அனந்து கொண்டு வராங்க இதோ.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலஃபம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னலஃபம்.

கைலாஷ் கேர் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. காற்றின் மொழியில் தெலுங்கு திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சில சம்பவங்கள்லாம் அந்த இணையதளத்துல பார்க்கும் போது இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்றைய தினம் 16 ஜூன் மாதம் ஆனா 2 முன்பு நடைபெற்று உள்ளது. இது வந்து அமெரிக்க நாட்டில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு மூதாட்டி வர்ஜீனியா ஹிஸ்லாப் இவங்களுடைய பெயர். இவங்களுக்கு வயது எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 105 வயது. 83 முன்பு பார்த்தோம்னா அந்த ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. இங்க வந்து முதுகலை பட்டம் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு அவங்க வீட்டில் வந்து திருமண ஏற்பாடு நடந்து விட்டது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த போர் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துச்சா அவங்க நாட்டில். அதனால உடனடியாக அவங்க திருமணம் செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற சூழ்நிலையில் அவங்களுடைய அந்த முதுகலை பட்ட படிப்பை அவங்க நிறுத்திவிட்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு 83 கழித்து இந்த ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அவங்களுக்கு வந்து இந்த முதுகலை பட்டத்தை அளிச்சிருக்காங்க. அதை பாற்று வந்து உலகம் முழுவதும் உள்ள பலரும் வந்து மன நெகிழ அவங்களுடைய பாராட்டை வந்து தெரிவிச்சிட்டாங்க. யாராச்சும் நினைச்சு பார்த்துருப்பாங்களா, நம்ம எப்பயோ விட்டுட்டு வந்த நம்முடைய அந்த முதுகலை கல்வி, நம்முடைய அந்த பட்ட கல்வி வந்து இத்தனை வருடம் கழித்து நமக்கு வந்து பட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் வந்து சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மனதை நெகிழ வைக்கும் ஒரு சம்பவமாக இது ஒரு பார்க்கப்படுகின்றது. இன்னொன்று, கனவுகளை நிறைவேற்ற வந்து வயது ஒரு தடையல்ல, இதை சொல்லதான் அந்த பல்கலைக்கழகம் இந்த ஒரு விஷயத்தை செய்திருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடிகின்றது. தெலுங்கு திரைசை தொகுப்பில் அடுத்த பாடல் உஷா உத்தோப், எம் எம் மானசி, எம் எம் மோனிஷா எல்லாரும் இணைந்து கொண்டு வராங்க. ரேசு குர்ராம், அப்படி ஒரு திரைப்படத்திலிருந்து அதே பெயர் கொண்ட பாடல் கேட்கலாம் இது.

ஆசியான் ரஷ்யா மாநாடு, பிரதமர் காசானுக்கு அலுவல் பயணம். 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக கட்டுப்பாடுகள், மலேசியா பிரிட்டன் கலந்தாய்வு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் ஏனி பாஸ்டினால் ராயப்பன். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தொடங்கிய 2 நாட்களுக்கு ரஷ்யா கசானுக்கு அலுவல் பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இப்பயணத்தினோடே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பிரதமர் சந்திப்பார். மேலும் ஆசியான் ரஷ்யா வர்த்தக மன்றத்தில் முக்கிய உரை நிகழ்த்தவுள்ளார். இந்த பயணம் சில புதிய ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதோடு மலேசியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான வியூக உறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளை மலேசியாவும் திமோர் லெஸ்தேவும் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கில் பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தங்களின் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய்ந்துள்ளன. திமோர் லெஸ்தே அதிபர் ஓசே ராமோஸ் ஹோர்தா மலேசியாவிற்கு மேற்கொண்டுள்ள 5 நாள் சிறப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக இவ்விவகாரங்கள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டதாக டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்துள்ளார். மனிதவள மேம்பாடு, கல்வி, தொழில்நுட்பம், நுட்பத்திறன் கல்வி ஆகியவற்றை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் இச்சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது கட்டுப்படுத்துவது தொடர்பாக மலேசியாவும் பிரிட்டனும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக விவாதித்து வருவதாக தொடர்பு அமைச்சர் டத்து ஃபமி ஃபடில் தெரிவித்தார். இதில் சமூக ஊடக தளங்களை முறைப்படுத்துவது குறித்த ஆலோசனைகளும் கருத்து பரிமாற்றங்களும் அடங்கும் என அமைச்சர் குறிப்பிட்டார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC-யும் பிரிட்டனின் ஒழுங்குமுறை அமைப்பான ஒஃப்கோமும் இதுகுறித்த உரையாடல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். இதில் சமூக ஊடக தளங்களுக்கு உரிமம் வழங்க MCMC மூலம் மலேசிய அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிகளை ஒஃப்கோம் மிகச்சிறந்த நடவடிக்கையாக கருதுவதாக அவர் கூறினார். இதனிடையே 16 வயதுக்குட்பட்ட சிறார் அனைத்து முக்கிய சமூக ஊடக செயலிகளை அணுகுவதற்கு தடை விதிக்கப்படும் என்று பிரிட்டன் பிரதமர் கீஸ்டாமர் நேற்று அறிவித்திருந்தார். மற்றொரு நிலவரத்தில், ஜொஹூர் நகரி செமிலான் சட்டமன்ற தேர்தல்களின்போது 3R அரசர், மதம், இனம் சார்ந்த உணர்வுகளை தூண்டும் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படும். மேலும் அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC, காவல்துறை, தேர்தல் ஆணையம் ஆகியவை தங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவுள்ளன. இந்த ஒருங்கிணைந்த செயலாக்கத்தின் வழி தேர்தல் களத்தில் நடைபெறும் நேரடி பரப்புரைகள் அணுக்கமாக கண்காணிக்கப்படும். அதேவேளையில் பல்வேறு சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் உள்ளடக்கங்களை கண்காணிப்பதையும் இந்நடவடிக்கை உள்ளடக்கியிருக்கும் என டத்து ஃபமி தெரிவித்தார். மேலும் மாநில சட்டமன்ற தேர்தல் சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய அந்த 3 அமைப்புகளுக்கு இடையிலான அதிகார வரம்புகள் மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே கிளாந்தான் மாநிலம் முழுவதும் 79 தேசிய பரவலாக்கல் மையங்கள் நாடி தற்பொழுது முழுமையாக செயல்பட்டு வருவதாக தொடர்பு அமைச்சர் டத்து ஃபமி தெரிவித்துள்ளார். இது அம்மாநிலத்தின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இலக்கவியல் வசதிகளின் முக்கிய பங்கினை எடுத்துக்காட்டுகிறது என குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு நாடி மையமும் அதிவேக இணைய வசதியை கொண்டுள்ளன. மேலும் கல்வி தொகுதிகள், கல்வி கற்றல் ஆதரவு, தொழில் முனைவோர் மேம்பாட்டு முன்னெடுப்புகள், செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்களுக்கான பயிற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பயனுள்ள திட்டங்களை வழங்குகின்றன. இவ்வேளை நாடி இலக்கவியல் அறிவை மேம்படுத்துவதுடன் சுகாதார அமைச்சுடனான வியூக ஒத்துழைப்பின் வழி அதன் சேவை சுகாதாரத்துறைக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என டத்து ஃபமி விவரித்தார். இணைய மோசடி நடவடிக்கைகளுக்காக பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களின் பொருளக கணக்குகளை சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் பிறர் பயன்படுத்த

0: படுத்த அனுமதிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து அரசு மலேசிய போலீஸ் படை PDRM அதன் கண்காணிப்பு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களை குறிவைத்து இணைய மோசடி கும்பல்கள் ஒவ்வொரு வங்கி கணக்கிற்கும் 1,000 ரிங்கிட் முதல் 2,000 ரிங்கிட் வரை பணம் தருவது கண்டறியப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுடியோன் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களின் வங்கி கணக்குகளை இணைய மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் போக்கு தற்போது ஆபத்தான நிலையில் அதிகரித்து வருவதாக வணிக குற்ற புலனாய்வுத்துறை JSJK பதிவு செய்துள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: எல்நினோ பருவநிலையை கையாளும் நோக்கில் தாய்லாந்து உயர் திறன் கொண்ட காலநிலை தரவு மற்றும் இடர் வரைபட கருவிகளை உருவாக்குவதாக இயற்கை சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி வரை மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் துறை தலைமை இயக்குநர் பிருன்சயா சிக்பனிச் கூறினார். மழைப்பொழிவு, வெப்பநிலை, ஈரப்பதம் ஆகிய தரவுகளை உள்ளடக்கிய 2100 ஆண்டு வரையிலான காலநிலை கணிப்புகளை தயாரித்து வருவதாக அத்துறை அறிவித்துள்ளது. கடந்த மாதம் இந்தியாவில் நீட் தேர்வுத்தாள் கசிந்ததாக ஏற்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து அரசாங்கம் தொலைவரி டெலிகிராம் பயன்பாட்டை முடக்கியுள்ளது. அதன் மறுதேர்வுக்கு முன்னதாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கல்வி அமைச்சர் பதவி விலக கோரி இளையோர் போராட்டங்களை நடத்தினர். June 22 வரை டெலிகிராம் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் உத்தரவை மின்னணுவியல் அமைச்சு பிறப்பித்துள்ளது. தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் அதன் தடைகளை தளர்த்துவது தொடர்பான பேச்சு அமெரிக்காவுடன் வெள்ளிக்கிழமை தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இதன் தொடர்பான உடன்பாட்டில் கையெழுத்திட்டவுடன் ஹார்மஸ் நீரினை முழுமையாக திறக்கப்படும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால் மூண்ட போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்ட பிறகு 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தம் குறித்து கலந்துரையாடல் நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் இந்த நிகழ்வில் ஈரான் வெளியுறவு துணை அமைச்சர் பாகிர் அலி பஃபும் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸும் கலந்து கொள்வர் என வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அரக்சி குறிப்பிட்டுள்ளார். ஈரான் யுக்ரைன் மேற்காசிய மோதலுக்கு தீர்வு காணும் நோக்கில் உலகளாவிய சிக்கல்கள் குறித்து விவாதிப்பதற்காக பிரான்ஸ் விவியன் நகரில் G7 உச்சநிலை கூட்டங்கள் தொடங்கின. பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகளின் G7 தலைவர்கள் உட்பட யுக்ரைன் அதிபர் வொலோடிமிர் செலன்ஸ்கி இதில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மேற்காசியாவில் நிலவும் முன்னேற்றங்கள், பொருளாதார வளர்ச்சி, செயற்கை நுண்ணறி ஆகியவற்றில் இந்த கூட்டம் கவனம் செலுத்தப்படும். இவ்வேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வா, தென்கொரியா, கென்யா, எகிப்து ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு உலகக்கிண்ண காட்பந்தாட்டம். ஜி குழு தொடக்க ஆட்டத்தில் ஈரானும் நியூசிலாந்தும் தலா 2 கோல்களில் சமம் கண்டன. அதனைத் தொடர்ந்து தனது அணியின் பயண திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் மாற்றம் குறித்து ஈரான் தலைமை பயிற்றுநர் அமீர் கலனோய் மன நிறைவின்மையை வெளிப்படுத்தியுள்ளார். லாஸ் ஏஞ்சலஸில் ஆட்டம் நிறைவடைந்தவுடனே ஈரானிய வீரர்கள் மெக்சிகோவிற்கு திரும்ப வேண்டும் என திடீரென அறிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். முன்னதாக இன்று மதியம் வரை ஈரான் அணி அமெரிக்காவில் தங்கியிருக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இவ்வேளை தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே நிலவும் கடுமையான அரசு தந்திர மோதலில் இது ஈரான் அணிக்கு இழைக்கப்பட்ட அண்மைய கொடுமையாகும். ஆசியான் ரஷ்யா மாநாடு, பிரதமர் காசானுக்கு அலுவல் பயணம். 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக கட்டுப்பாடுகள், மலேசியா பிரிட்டன் கலந்தாய்வு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2014 ஆண்டு இன்றைய நாளில் தேசிய ஆடவர் ஒற்றையர் பூப்பந்து வீரர் டத்தோ லீ சோங்வே ஜப்பான் டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் ஜிம்னேசியமில் நடைபெற்ற ஜப்பான் பொது பூப்பந்து போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வாகை சூடினார். ஹாங்காங்கின் ஹூ யுனானை 21-14, 21-12 என்ற புள்ளி கணக்கில் அவர் வெற்றி கொண்டார். இந்த போட்டித் தொடரில் மலேசிய நிகராளியாக டத்தோ லீ சோங்வே மட்டுமே கலந்து கொண்டார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சீனாவின் லீ ஜூரை தைவானின் டை ஜூயிங்கை வீழ்த்தி வெற்றியாளர் பட்டத்தை கைப்பற்றினார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my.

0: நேயர்களே, இடம் பெறுவது மாற்றமில்லா ஏற்றமில்லை. மால் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சி.
1: மாற்றமில்லா ஏற்றமில்லை மால் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் மௌலானா அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, ஹிஜ்ரி 1448 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாற்றமில்லா ஏற்றமில்லை என்பதை ஹிஜ்ரத் நமக்கு சொல்லித் தருகிறது. மல் ஹிஜ்ரா என்ற அரபு வார்த்தைக்கு இடம் பெயர்வது அல்லது புலம்பெயர்ந்து செல்லுதல் என்ற அர்த்தம் இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்த நிகழ்வு என்பது மட்டுமல்ல, மாறாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய வரலாற்றின் திருப்பு முனையாகவும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுகிறது. அதாவது, மக்கமா நகரத்திலே சஹாபாக்களுக்கு பல வகையான கொடுமைகள் இழைக்கப்பட்டது. அந்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் சென்று, யா ரசூலல்லாஹ், மக்கத்து இறைமறுப்பாளர்கள் நம்மை கொடுமைப்படுத்துகிறார்கள், ஒன்று அவர்களோடு சண்டையிடுவதற்குண்டான ஒரு நிலையை எங்களுக்கு உருவாக்கித் தாருங்கள் அல்லது ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கித் தாருங்கள் என்று கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்து, நீங்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு இடம்பெயர்ந்து சென்று நல்ல முறையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம், நீங்கள் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை செய்த பிறகு மிகப்பெரிய ஏற்றத்தை அடைய முடியும் என்பதை அல்லாஹு தாலா மிக அழகாக குர்ஆனின் மூலம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் காண்பித்தான். உடனே சஹாபாக்கள் அனைவர்களும் விடிவை தேடி மதினாவை நோக்கி பயணம் செய்வதற்கு தயாராக ஆகிவிட்டார்கள். அங்கே சென்ற பிறகு மக்காவிலிருந்து வந்த அனைத்து தோழர்களுக்கும் மிகப்பெரிய ஆறுதலாக அன்சாரி தோழர்கள் வந்தவர்களுக்கு மிகப்பெரிய உதவிக்கரத்தை நீட்டி ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள். இந்த ஹிஜ்ரத் ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்கள் எது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்றாவது, ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம். முஸ்லிம்களின் நாட்காட்டி ஹிஜ்ரி காலண்டர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பையோ அல்லது அவர்களுக்கு முதல் வகி இறைச்செய்தி வந்ததையோ அடிப்படையாக கொண்டு தொடங்கப்படவில்லை. மாறாக ஹிஜ்ரத் நிகழ்வை மையமாக வைத்தே இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் இஸ்லாமிய நாட்காட்டி உருவாக்கப்பட்டது. அதாவது, இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஒரு நாட்காட்டி என்பது இல்லாமல் இருந்தது. அந்த நிலையில் ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டது. ஒரு நாட்காட்டியை உருவாக்கி இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு ஏற்றமான நிலையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே நடந்தது. இரண்டாவது மாறுதல், சஹாபாக்கள் மக்காவிலே இருக்கக்கூடிய சமயத்திலே மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவித்தார்கள். சுதந்திரமாக அவர்களால் வாழ முடியவில்லை. மக்காவில் முஸ்லிம்கள் கடுமையான சித்திரவதைகளையும் சமூக புறக்கணிப்புகளையும் பொருளாதார தடைகளையும் தாங்கிக் கொண்டார்கள். இந்த சமயத்திலே ஒரு மாற்றம் வரவேண்டும் என்று பொறுமையோடு இருந்தார்கள். அல்லாஹு தாலா ஹிஜ்ரத்தை அவர்களுக்கு கடமையாக ஆக்கி மத சுதந்திரத்தையும் அமைதியான முறையில் தங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கும் மற்றும் பரப்பக்கூடிய சூழலை மதினமா நகரத்திலே ஹிஜ்ரத்தின் மூலம் உருவாக்கி கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை அல்லாஹு தாலா வழங்கினான். மூன்றாவதாக, இஸ்லாமிய அரசின் அடித்தளமாக மிக முக்கியமான சட்ட திட்டங்களை ஹிஜ்ரத்திற்கு பிறகு மதினமா நகரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அந்த மதினமா நகரத்திலே இஸ்லாமியர்கள் எப்படி வாழ வேண்டும், இஸ்லாமிய அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்ற சட்டங்களை உருவாக்கினார்கள். மேலும் யூதர்கள், முஸ்லிம்கள், பழங்குடியினர்கள் எப்படி மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும், எப்படி நீதியை நிலைநாட்ட வேண்டும், எப்படி கூட்டாக வாழ வேண்டும் என்ற சட்டங்களையும் அரசியல் அமைப்பு சட்டங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிலே மிகப்பெரிய மாற்றமாக உருவாக்கி அந்த சட்டங்களின் மூலம் எல்லா சஹாபாக்களும் மிகப்பெரிய ஏற்றங்களை பெற்றார்கள். நான்காவதாக, அன்சாரிகளின் தியாகமும் முஹாஜிர்களுடைய அந்த சகோதரத்துவமும் மிகப்பெரிய ஏற்றமாக அமைந்தது. மக்காவிலிருந்து வந்த அந்த முஹாஜிர் சஹாபாக்களை தங்களுடைய சகோதரர்களாக அன்சாரிகள் பார்த்தார்கள். தியாகத்தை பார்த்தவுடன் விளங்கிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கும் பொழுது சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் மதினாவிற்கு செல்லுங்கள், வீடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் வந்தோம், நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அன்சாரிகளுடைய உதவிதான் எங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமாக இருந்தது. அந்த உதவியை பெற்று எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஏற்றமான நிலையை நாங்கள் உருவாக்கி கொண்டோம் என்பதை சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். நேர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திப்போம்.

0: நேர்களே, மிகப்பெரிய பலவீனமாக இஸ்லாமிய சமூகம் என்பது இருந்தது. இந்த பலவீனத்திலிருந்து மிகப்பெரிய சக்தியாக இஸ்லாமிய சமூகம் இந்த ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் உருவானது. இந்த ஹிஜ்ரத்திற்கு பிறகு மதினமா நகரத்திலே பலமிக்கவர்களாக இஸ்லாமியர்கள் மாறினார்கள். இராணுவ ரீதியாக, அதே போன்ற அமைப்பு ரீதியாக, எல்லா அடிப்படைகளிலும் மிகப்பெரிய சக்தி பெற்றவர்களாக மதினமா நகரத்திலே இஸ்லாமியர்கள் மாறி மிகப்பெரிய ஏற்றம், என்ன ஏற்றம் என்றால், தங்களை யார் அழிப்பதற்காக வந்தாலும் சரி அவர்களிடத்திலே சண்டையிடுவதற்கு மிகப்பெரிய ஏற்றமான நிலைக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் வந்தார்கள். அடுத்து ஆறாவதாக, பொறுமை மற்றும் திட்டமிடக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு ஏற்றம் என்பது ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் நிகழ்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த வாழ்வியல் பாடங்களை கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், எப்பொழுதும் நீங்கள் அல்லாஹுவின் மீதே தவக்குள் நம்பிக்கை வையுங்கள் என்று அடிக்கடி சொல்லுவார்கள். அதோடு மிக நுணுக்கமாக திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று சொல்லுவார்கள். சொன்னது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய அந்த பயணத்தை ஆரம்பம் செய்யக்கூடிய சமயத்திலே யாரோடு பயணிப்பது, எங்கே தங்குவது, யாரை வழிகாட்டியாக நியமிப்பது என்ற பல திட்டங்களை தீட்டி மிக சிறப்பான அடிப்படையிலே இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்துக் கொண்டார்கள். ஆக திட்டமிடக்கூடிய அற்புதமான ஒரு மாற்றம் ஹிஜ்ரத்தினால் ஏற்பட்டது. திட்டமிட்டு செயல்பட்டதினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத் பயணம் வெற்றி பெற்றதுதான் மிகப்பெரிய ஒரு ஏற்றமாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஹிஜ்ரத் என்பது ஒரு வரலாற்று இடம்பெயர்வு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல மாற்றத்தோடு வாழ வேண்டும் என்ற படிப்பினையை சொல்லித் தருகிறது. ஹிஜ்ரத்தில் இருந்து நாம் எடுக்கக்கூடிய முதலாவது படிப்பினை, நம் வாழ்வில் ஒரு இலக்கை அடைய நமது முழு முயற்சியையும் திட்டமிடுதலையும் செய்ய வேண்டும். அதற்கு பிறகே அதன் வெற்றியை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற மாற்றத்தை சொல்லித் தருகிறது. இதை பின்பற்றினால் நீ ஏற்றம் பெறுவாய் என்ற படிப்பினையும் சொல்லித் தருகிறது. இரண்டாவதாக, உண்மை மற்றும் நல்வழியில் நடப்பதற்கு சில தியாகங்களை செய்ய வேண்டும். அப்படி தியாகங்களை செய்யக்கூடிய சமயத்திலே பொறுமையோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வை ஹிஜ்ரத் தருவது மட்டுமல்ல, பொறுமை என்ற மாற்றம் உனக்கு இருந்தால் நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளிலும் நீ வெற்றி என்ற ஏற்றத்தை பெற முடியும் என்பதை ஹிஜ்ரத் சொல்லித் தருகிறது. மூன்றாவது படிப்பினை, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு, குறிப்பாக அகதிகளாகவோ அல்லது வீடு இழந்தவர்களாக இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும், மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த மாற்றம் உங்களுக்கு வர வேண்டும். அந்த மாற்றம் வந்துவிட்டால் மிகப்பெரிய ஏற்றம், அதாவது மக்கள் அனைவர்களும் உங்களுக்காக துஆ செய்வார்கள், உங்களுக்காக எல்லா வகையிலும் மக்கள் உதவி செய்யக்கூடிய அந்த நிலை வரும். அதுதான் மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கிறது. நாலாவது படிப்பினை, எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் சரி நேர்மையான தன்மை என்பது இருக்க வேண்டும், நாணயமும் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹிஜ்ரத் சொல்லித் தருகிறது. தன்னை கொலை செய்ய தேடிக்கொண்டிருந்த எதிரிகளின் பொருட்களை கூட அவர்களிடம் பத்திரமாக ஒப்படைக்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பம் செய்தார்கள். எதிரியாக இருந்தாலும் அவரிடம் நாம் காட்டும் நேர்மையும் நாணயமும் மாறக்கூடாது. நமக்கு ஒருவர் தீமை செய்தாலும் நாம் அவருக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற அற்புதமான ஒரு மாற்றத்தை எல்லோரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நேர்மை என்ற மாற்றத்தை ஒருவர் ஏற்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக ஏற்றம் கண்ணியம் அவருக்கு ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது படிப்பினை, யாருக்கு எந்த தகுதி இருக்கிறதோ அவருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், பிற மதத்தவர்களை மதிக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான தன்மை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் பயண வழிகாட்டியாக தேர்ந்தெடுத்த அப்துல்லாஹ் பின் உரைஹித் என்பவர் இஸ்லாத்தை ஏற்றவர் அல்ல, ஆனால் அவர் அந்த பாதையில் சிறந்த நிபுணர் மற்றும் நம்பிக்கையானவராக இருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்தார்கள். ஒரு வேலை செய்யக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய மதத்தை கவனிக்க கூடாது, அவர் எந்த இனம் என்பதை கவனிக்க கூடாது, மாறாக அவருடைய திறமை, தகுதி மற்றும் நம்பகத்தன்மைக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை நல்ல முறையிலே பணியிலே அமர்த்திக் கொள்ள வேண்டும். அதாவது பாகுபாடு இல்லாமல் வேலையாட்களை தேர்வு செய்ய வேண்டும் என்ற மாற்றம் ஒவ்வொரு மனிதருக்கும் வர வேண்டும் என்பதை ஹிஜ்ரத் சொல்லித் தருகிறது. அப்படி தேர்வு செய்யக்கூடிய சமயத்திலே யாரை நாம் தேர்வு செய்கிறோமோ அவர்கள் நமக்கு நல்ல முறையிலே வேலை செய்யக்கூடிய சமயத்திலே அவர்களின் மூலம் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றம் என்பது நமக்கு வரும் என்பதை இந்த ஹிஜ்ரத்தில் படிப்பினையாக நம்மால் பெற முடிகிறது. ஆறாவது படிப்பினை, ஹிஜ்ரத் என்பது ஒரு தொடர் செயல்முறை மட்டும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக் கூடாது. மாறாக ஹிஜ்ரத் என்பது இப்பொழுது இல்லை என்றாலும், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவன் தடுத்த தீமைகளை விட்டு ஒரு மனிதன் விலகிக் கொள்வதுதான் உண்மையான ஹிஜ்ரத் ஆகும் என்று சொன்னார்கள். தீய பழக்க வழக்கங்களை விட்டு விடுவது என்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பொறாமை தன்மையை விட்டுவிட வேண்டும் என்ற மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பேராசை என்ற தன்மையை விட்டு விலகிக் கொள்வது என்ற மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பொய் பேசக்கூடிய தன்மைகளை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் என்ற மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தீமைகளில் இருந்து விலகி நற்பண்புகளை நோக்கி நம் மனதை மாற்றக்கூடிய அந்த பக்குவத்திற்கு நாம் வர வேண்டும் என்பதை ஹிஜ்ரத் சொல்லித் தருகிறது. இது போன்ற மாற்றங்களை நாம் உருவாக்கிக் கொண்டால் நிச்சயமாக சமூகத்திற்கு மத்தியில் மிகப்பெரிய கண்ணியம் என்ற ஏற்றத்தை அல்லாஹு வழங்குவான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இதுவரை மாற்றமில்லா ஏற்றமில்லை மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியவர் மௌலானா அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
1: மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, நாளை காலை மணி 6:00 ஹிஜ்ரத் சிறப்பு தீன்சுவை கானங்கள், மாலை மணி 4:30 சிறப்பு நாடகம் ஆகிய மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
3: நேயர்களே, இடம் பெற்றது மாற்றமில்லா ஏற்றமில்லை மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சி.
4: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: மடானி உங்களுக்காக
1: இளையோர் நாடாளுமன்றம் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளையோரின் பங்களிப்பு. 18 வயதிலிருந்து 30 வயது வரையிலானவர்கள் பங்கேற்கலாம். மேல் விவரங்களுக்கு pbmy.parliament.gov.my.
0: மடானி உங்களுக்காக

0: சங்கர் மகாதேவன் மற்றும் சாதனா சர்க்கம் கொண்டு வந்த பாடல் அது. மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். சரிங்க நேர்களே, யார் யாரெல்லாம் நம்ம கூட சேர்ந்து இணைந்திருக்கீங்களோ உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குங்க. என்ன கேள்வினா,
1: உனக்கு யார் மாதிரி ஆகணும்னா சார்?

உங்களுக்கு யாருங்க பிடிக்கும், கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிடிக்குமா இல்ல லியோனல் மெஸ்ஸி பிடிக்குமா? இந்த ஒரு காட்சி பார்த்தனா சமூக ஊடகங்களில் இன்றளவும் அதிகமாக நகைச்சுவையாக பகிரப்பட்டு வரும் ஒரு காட்சினே சொல்லலாம். பாத்தீங்களா, இந்த மாதிரி அந்த சிறுவர்களிடம் உங்களுக்கு வந்து லியோனல் மெஸ்ஸி மாதிரி ஆகணுமா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரி ஆகணுமா அப்படின்னு கேட்டா, இன்று வந்து எல்லாரும் ஒரு பெயரை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒசின்ஹா. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேப் வெர்டி அப்படின்ற ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டின் கார்பந்து அணியின் கோல் காவலர். இவர் ஏன் இன்று வந்து ரொம்ப பிரபலமா இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு வந்து சமூக ஊடகங்கள்ல நேற்று முன்தினம் வரை வெறும் வந்து 50,000 பேர் தான் வந்து இவரை வந்து பின்தொடர்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இன்று 500,000 பேர் பின்தொடர்றாங்களாம். ஏன்னு பார்த்தோம்னா, நேற்று ஸ்பெயினுக்கும் கேப் வெர்டி இந்த நாட்டுக்கும் இடையிலான அந்த உலகக்கிண்ண ஆட்டத்தில் பார்த்தோம்னா, மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆட்ட நாயகன் விருதையும் பெற்றிருக்காரு. இதுதாங்க இந்த கேப் வெர்டி அப்படின்ற நாடு வந்து முதல் முறையா உலக அறிமுகமே இல்லாத இந்த ஒரு அணி விளையாடி சூழியத்துக்கு சூழியம் அப்படின்ற எண்ணிக்கையில் வந்து சமநிலை அடைஞ்சிருக்காங்க. அதிலும் இவருடைய ஆட்டம் இருக்க இதான் வந்து உலகம் முழுவதும் எல்லாருமே புகழ்ந்துட்டு வராங்க. இவர் வந்து அந்த ஆட்டம் முடிந்தவுடன் நெகிழ்ச்சியா ஒன்று சொல்லியிருந்தாருங்க, இன்று வந்து உலகமே என்னை திரும்பி பார்க்குது, ஆனா வந்து என்னை வளர்த்தெடுத்த தாத்தாவும் பாட்டியும் வந்து இந்த ஒரு தருணத்தை பார்ப்பதற்கு உயிரோட இல்லை. அதோட அவரோட அம்மா வந்து அமெரிக்க நாட்டுக்கு வந்து அந்த உலக கிண்ணத்தை பார்க்க அவங்களால அந்த விசா எடுத்து இங்க வருவதற்கு வந்து அவங்ககிட்ட போதிய பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து கேட்டவர்கள் எல்லாருடைய மனதையும் வந்து நெகிழ செய்தது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா அடுத்தடுத்த ஆட்டத்திற்கு அவங்களோட அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் உள்ள கார்பந்தாட்ட ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. ஒரே உணர்வு, 1 மில்லியன் கரவொலி. அடுத்த பாடல் யசின் நிசார் மற்றும் கல்யாணி நாயர் கொண்டு வராங்க. இது

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

நிரோஷன் கொண்டு வந்த பாடல் அது, நம்ம உள்நாட்டு பாடல் ஒன்றை கேட்டு ரசித்தோம். சரிங்க, இந்த சமூக ஊடகங்கள்ல ஆங்கிலத்துல ஒரு சொல் இருக்கு, லாஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது நட்சத்திரங்களின் கடைசி. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகம் வந்து மாற மாற இப்பெல்லாம் வந்து நம்ம ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் யாரும் வந்து நட்சத்திரங்களுக்காக திரைப்படத்தை சென்று பார்ப்பதில்லை. ஆமாங்க, இயக்கம், கதை, திரைக்கதை, இந்த தொழில்நுட்ப அம்சங்கள்னு வந்து உலகம் ரொம்ப மாறிடுச்சு. இந்த நடிகர் நடிக்கிறாரு அப்படின்னு நாங்கள் அந்த திரைப்படத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப குறைந்துருச்சு இல்லையா. நம்ம தமிழ்ல பார்த்தா கூட இப்போ இன்னும் வந்து ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்கன்னு வைத்துப்போமே. முக்கியமா இவர் இருந்தாங்க, ஆனா அவங்க வந்து வேற வேற பாதையில பயணிக்க தொடங்கிட்டாங்க. ஆனா இந்திய சினிமாவில் பார்த்தோம்னா, முக்கியமா இந்தி சினிமாவில் இந்த ஒரு பெயரை மீண்டும் மீண்டும் சொல்லுவாங்க, இவர் தான் ஹிந்தி சினிமாவின் லாஸ்ட் ஆஃப் த ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாருன்னா கிங் கான் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் அன்பாக அழைக்கப்படும் நடிகர் ஷாருக் கான். ஆமா, நம்ம தமிழ் திரைப்பட ரசிகர்களா இருந்தாலும் இவருடைய திரைப்படங்கள், இவருடைய பாடல்கள்லாம் நம்ம மறக்கவே முடியாது இல்ல. ஏன்னா அதெல்லாம் நிறைய பார்த்திருப்போம், கேட்டு ரசித்திருப்போம். அந்த மாதிரி ஒரு பாடலை தான் அடுத்து கேட்டு ரசிக்க போகின்றோம். கபி அல்விதா நா கேனா அப்படின்ற திரையிலிருந்து இது.

படுவதாக தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடில் தெரிவித்துள்ளார். மேலும் ஒற்றுமை அரசாங்கத்தின் சாதனைகளையும் கொள்கைகளையும் மக்களுக்கு எடுத்துரைப்பதில் மடானி சமூகம் முக்கிய பங்காற்றுவதாகவும் அரசாங்க பேச்சாளருமான அவர் கூறினார். நாளை கொண்டாடப்படும் மால் ஹிஜ்ரா புத்தாண்டை முன்னிட்டு மலேசிய வாழ் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடன் அல் முஸ்தபா பில்லாஷாவும் அவரது துணைவியார் துங்கு அசிசா அமீனா மைமுனா இஸ்காண்டாரியாவும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்த பிறநாள் முழு வளப்பத்தையும் அமைதியையும் கொண்டு வரட்டும் என பஹாங் அரண்மனையின் அதிகாரப்படி முகநூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட குரோன் ஹோபாட் ராணுவ முகாமில் நடைபெற்ற கையேறி குண்டு வீசும் பயிற்சியின்போது ஏற்பட்ட வெடி விபத்தின் உண்மையான காரணத்தை கண்டறிய விரைவான விசாரணையை உடனடியாக மேற்கொள்ளுமாறு ராணுவ படை தளபதி தன்ஸ்ரீ அசாம் முகமது ஒத்மான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அச்சம்பவத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்கள் இருவரின் குடும்பங்களுக்கு அவர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர்கள் சுங்கைபதானியில் உள்ள சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியிலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். ஊடகத்துறையை பொருளாதார உரிமைகள் கொண்ட அல்லது மதிப்புமிக்க பணி வடிவமாக அங்கீகரிக்க வேண்டும் என இந்தோனேசியாவின் ஊடக மன்றம் டெவன் பர்ஸ் முன்மொழிந்துள்ளது. மேலும் அதன் பரிந்துரையை நாட்டின் பதிப்புரிமை சட்ட திருத்தங்களில் இணைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போது இந்தோனேசியாவில் உள்ள ஊடகவியலாளர்களின் படைப்புகளுக்கு போதுமான பொருளாதார உரிமை பாதுகாப்பு இல்லை என இலக்கவியல் நிலைத்தன்மை ஆணையத்தின் தலைவர் டாலான் டஹி குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய புத்தாண்டு முஹாரம் மாதத்தின் தொடக்கத்தை குறிக்கும் பிறை நிலவு சவுதி அரேபியாவில் உட்பட இதர அரபு நாடுகளில் தெளிவாக காணப்படும் என சவுதி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சூரிய ஒளியில் நிலவின் கோணம் அதிகரிக்கும் என்பதால் பிறை மிக தெளிவாக தென்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஜெட்டா வானியல் சங்கத்தின் இயக்குநர் மஜித் அபு ஸஹரா கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் செவ்வாய்க்கிழமை 10 மணி ஆகிவிட்டது. இது அண்டர் ரேட்டட் பாடல்களுக்கான நேரம், அதாவது ரொம்ப பிரபலம் இல்லாத ஆனா அருமையான பாடல்கள் இருக்கும் இல்லையா, நம்ம கேட்டு ரொம்ப நாளான பாடல்கள், அந்த மாதிரி பாடல்களை விரும்பி விரும்பி கேட்கும் மங்கம் இது. அது வந்து நீங்க டிக்டாக் நேரலை வாயிலாக இணைந்து எங்க கிட்ட கேட்கணும், எந்த பாடல் வந்து எங்களுக்கு வந்து நம்ம பாடல் தொகுப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த பாடல்களை நம்ம ஒளிபரப்போம். நம்ம நேயர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பாடல்களையும் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி பாடல்கள் இருந்தா வாங்க டிக்டாக் நேரலை வாயிலாக விரும்பியும் கேளுங்க. இந்த ஒரு தொகுப்பின் தொடக்க பாடலை ரஞ்சித் மற்றும் சுஜாதா கொண்டு வராங்க. இதோ

நம்ம நேயர்கள் டிக்டாக் நேரலையில் விரும்பி கேட்ட இரண்டு பாடல்களுக்கு போட்டி. ஒரு பாடலுக்கு 265 வாக்குகள் இன்னும் அழிச்சிட்டு இருக்காங்க. அந்த பாடலை தான் அடுத்து கேட்க போறோம். ஹரிச்சரன் கொண்டு வராரு. இரண்டு பாடல்களுக்கு நடுவே போட்டி அப்படின்னு சொன்னால என்னென்ன பாடல்கள் நான் சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படியே நீங்க திடீர்னு கேட்கும் போது தான், ஏன்னா இரண்டு பாடல்களும் ரொம்ப நல்ல பாடல்கள் இல்லையா, அதனால பொறுத்திருந்து நீங்களே கேளுங்க. முதல் பாடல் ஹரிச்சரன் கொண்டு வராரு, அடுத்த பாடல் நம்ம பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் கொண்டு வராரு. என்னென்ன பாடல்கள்னு கேளுங்க. இது

நம்ம நேயர்கள் எல்லாரும் டிக்டாக் நேரலையில கேட்டு ரொம்ப நாளான பாடல்களை சரியா விரும்பி விரும்பி கேட்கிறாங்க. அந்த மாதிரி அடுத்து இரண்டு பாடல்கள் வந்தது. ஒன்று சிவப்பதிகாரம் அப்படின்ற திரையிலிருந்து சித்திரையில் என்ன வரும், ஆமாங்க கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதன் பிறகு மதுரை திரைப்படத்திலிருந்து ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி, இரண்டு பாடல்களையும் கார்த்திக் தான் கொண்டு வர்றாரு. வெற்றி பெற்றது என்போ என்னமோ சித்திரையில் என்ன வரும் தான், ஆனா இரண்டு பாடல்களும் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால இரண்டு பாடல்களையும் அடுத்தடுத்து கேட்க போகின்றோம். இதோ

இன்றைக்கு இந்த அண்டர்ரேட்டட் அங்கத்துல பாடல்கள்லாம் எப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு நீங்க டிக்டாக் நேயர்களை வாயிலாக வந்து சொல்லலாம். அங்கதான் நம்ம நேயர்களோட பேசிட்டு இருக்கோம். நம்ம நேயர்களுக்கு ரொம்ப நன்றிங்க டிக்டாக் நேயர்களையில் இன்று இணைந்திருப்பவர்களுக்கு. ஏன்னா நம்ம கேட்டு ரொம்ப நாளான அண்டர்ரேட்டட் பாடல்களை ரொம்ப சிறப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய வருது இந்த மாதிரி பாடல்கள். ஆனா சிலருங்க வசீகரா ஒளிபரப்புங்க, மச்சா மச்சா ஒளிபரப்புங்கலாம் சொல்றீங்க, இதெல்லாம் வந்து அண்டர்ரேட்டட் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு சரியா வராத பாடல்கள். ஏன்னா அதிக பிரபலம் இல்லாத பாடல்களை தான் நம்ம விரும்பி கேட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மதுஸ்ரீ இருவரும் இணைந்து கொண்டு வரும் ஒரு பாடல் தான் இந்த ஒரு சுற்றில் வந்து வெற்றி பெற்றுள்ளது. வீராப்பு அப்படின்ற திரையிலிருந்து என்ன பாடல்னு கேட்கலாம். இதோ

0: பார்த்திபன் கனவு அப்படின்ற திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். ஆனால் அந்த திரைப்படத்தோட கதாநாயகன் பார்த்திபன் கிடையாது, ஸ்ரீகாந்த். சின்ன வயசுல இந்த சந்தேகம் எனக்கு இருந்தது, பார்த்திபன் கனவுன்னு படம் பெயர் இருக்கு, ஆனால் ஏன் ஸ்ரீகாந்த் கதாநாயகன் நடிக்கிறாருன்னு. ஆனால் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்க முடியாது பாருங்களேன், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து ஒரு நாவலுடைய பெயர், அது வந்து பின்னாள்கள் தான் நமக்கு தெரிந்தது. சரிங்க, அடுத்த சுற்றில் இரண்டு பாடல்கள், என்னென்ன பாடல்கள் நம்ம நேர்கள் கேட்டிருந்தாங்கன்னா, கண்ணை விட்டு அப்படின்ற இந்த ஒரு பாடல் பட்டியல் அப்படின்ற திரையிலிருந்து, அடுத்து வந்து இருவிழியோ பிரிவோம் சந்திப்போம். இரண்டுமே வந்து நம்ம அதிகம் கேட்காத பாடல்கள் தான். ஆனா அதிக வாக்குகள் பெற்ற பாடல் என்னன்னா,
1: Hey yo, you heard the original.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

பிரிவோம் சந்திப்போம் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலுங்க. சரிங்க, நம்ம நிறைவு பாடலை நெருங்கி விட்டோம். இந்த வேலையில டிக்டாக் நேரலையில் நம்ம கூட இணைந்து இவ்வளவு நேரம் எல்லா அண்டர் ரேட்டட் பாடல்களையும், அதாவது அதிக பிரபலம் இல்லாத நம்ம அதிகம் கேட்காத பாடல்களை விரும்பி விரும்பி கேட்ட நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. நிறையவே பாடல்கள் கேட்டாங்க, ஆனால் சில பாடல்கள் தான் நம்மளால ஒளிபரப்ப முடிந்தது. மீண்டும் அடுத்த வாரம் இந்த அங்கத்தில் சந்திக்கலாங்க. சரிங்க, நிறைவா இரண்டு பாடல்களுக்கு நடுவே போட்டி, ஒரு பாடல் தான் வெற்றி பெற்றது. உதித் நாராயண் மற்றும் கார்த்திக் கொண்டு வரும் அந்த ஒரு பாடல் கண்டேன் காதலை திரைக்காக இது.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நாட்டின் நீதி, வளப்பம், பாதுகாப்பு

நாட்டின் படைப்பாற்றல் துறையின் முதலீடுகளை பேண இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியின் ஒளிபரப்புகளை சட்டவிரோதமாக அணுக முயன்றது குறித்த புகார்களை தொடர்ந்து ஒளிபரப்பு தளத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய தொடர்ச்சியான கண்காணிப்பும் தொழில்நுட்ப மேம்பாடுகளும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. லெபனானையும் உள்ளடக்கிய அமைதி உடன்பாட்டை அமெரிக்காவும் ஈரானும் அறிவித்ததைத் தொடர்ந்து லெபனான் அதிபர் ஜோசப் ஆன் பிரதமர் நவாப் சலாமும் அடுத்த வாரம் இஸ்ரேலுடன் நடைபெறவுள்ள புதிய சுற்று பேச்சின் ஏற்பாடுகள் குறித்து விவாதித்தனர். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வட்டார பதட்டங்களை குறைப்பதிலும் அமைதியை எட்டுவதிலும் முக்கிய பங்காற்றும் என்று அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வான்படையைச் சேர்ந்த B-52 ஸ்ட்ரேட்டோஃப்ரோட்டஸ் ரக குண்டுவீச்சு விமானம் கலிபோர்னியாவில் விபத்துக்குள்ளானது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட வழக்கமான சோதனையின் போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக எட்வர்ட்ஸ் வான்படைத்தளம் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளது. இந்த விமானத்தில் இருந்த எண்மர் உயிரிழந்திருக்கலாம் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வேளை விபத்துக்கான காரணம் குறித்து ஆராயப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: இன்று மலரும் நினைவுகளில் செவ்வாய்க்கிழமை ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்கள், கடிதம் வழி நமக்கு கிடைக்க பெற்ற பாடல்களில் இன்று நம்ம கூட யார் இணைய போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அழைப்புல இருக்காங்க. டைப்பிங்கை சேர்ந்த வசந்த குமாரி தான் இணைய போறாங்க. வணக்கம்மா.
1: பிரவீன்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேனே.
0: சரி, சாப்பிட்டாச்சா? சரி, இன்றைக்கு நீங்க தான் பேச போறீங்க அப்படின்ற அழைப்பு வந்தோடனே எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா கோலம்பூர்ல இருக்கேன், டைப்பிங்ல இருக்கிறது வந்து எங்க வீட்டுக்காரோட அண்ணன். இது எனக்கு தமிழ் எழுத தெரியாது. அப்ப அவரு வந்து சொன்னாரு, இந்த மாதிரி மலரும் நினைவுகளுக்கு நான் எழுதி போடுறேன், உன்னோட பேர் போடுறேன்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லிட்டேன்.
0: கோலம்பூரை சேர்ந்த வசந்தகுமாரி தான் நம்ம கூட பேசிட்டு இருக்கீங்க. நமக்கு பக்கம்தான். கணவரின் அண்ணனா அவரை எழுதி அனுப்பியவர்? ஓ ஆமா, வசந்தகுமாரி, சிஓ கதிர்வேலு. அது என்ன, கேர் ஆஃப் கதிர்வேலுவா? சரி, அவரும் ஒரு பழம்பாடல் ரசிகர் நினைக்கிறேன். இந்நேரம் அவரும் கேட்டுட்டு இருப்பாரு நிகழ்ச்சிய.
1: அவரும் ஒரு தடவை பேசியிருக்காரு.
0: சரி, ரொம்ப சிறப்பு இன்று உங்களோட பேசுவது. சரி சொல்லுங்க, வசந்தகுமாரி என்பவர் யார்? நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: என் பேர் வசந்தகுமாரி. நான் பிள்ளைங்கள பிறந்து வளர்ந்து 25 கல்யாணம் பண்ணி கோலம்பூருக்கு வந்தேன். 50 ஆச்சு நான் கல்யாணம் பண்ணி.
0: 25 கல்யாணம் பண்ணீங்கன்னா இப்ப உங்களுக்கு 75. ஆனா குரல்ல 75 மாதிரியே தெரியலையே உங்களுக்கு.
1: ஐயோ ரொம்ப நன்றி. இந்த போன வருஷம் அக்டோபர் மாசம் தான் எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. இறந்து 7 ஆகுது.
0: அவரோட பெயர்மா?
1: அவர் பேர் மார்க்கண்டன்.
0: எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு?
1: எனக்கு 3 பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க, 1 பொம்பளை பிள்ளை.
0: இப்ப கோலாலம்பூர்ல யாருடைய வீட்டுல இருக்கீங்க? உங்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்றது, நீங்க வந்து இல்லத்தரசியா இருந்தீங்களா இல்ல எங்கேயாவது வேலை பாத்தீங்களா?
1: நான் ஒரு 15 தனியார் ஹாஸ்பிடல்ல வேலை செஞ்சேன். ரொம்ப காலம் ஆச்சுன்னா வேலையை விட்டு நின்றுட்டேன். அப்புறம் வீடு வாங்கிட்டு இங்க ஜெராஸ் பக்கம் வந்துட்டோன்னா அந்த முன்ன பிஜேல இருந்தேன், பிஜே போட்டா உண்ட. அப்ப அங்கேருந்து இங்கேருந்து போறதுக்கு கஷ்டம், டிரான்ஸ்போர்ட் இல்ல, அதனால வேலையை விட்டு நின்றுட்டேன். வேலையை விட்டு நின்று 28 ஆச்சு.
0: 28 வந்து அதுல பல நாட்கள் வந்து இல்லத்தரசியா இருந்திருக்கீங்க.
1: நின்றுட்டு நான் பேபி சிட்டர் பண்ணேன்.

0: ஓ அப்படியா.
1: பக்கம் பக்கம் அந்த பிள்ளைங்கெல்லாம் வந்து வந்து விடுவாங்க. ஒரு நாலு பிள்ளைங்களை வளர்த்து விட்டேன். எல்லாம் அவங்க நல்ல வேலையில இருக்காங்க. ஒருத்தர் டாக்டரா இருக்காங்க, டீச்சரா இருக்காங்க. இன்னொரு பையன் வந்து என்ஜினியரிங் செய்யறான்.
0: நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், கதைகள் நிறைய இருக்கு திருமதி வசந்தகுமாரி அவங்களிடம். அதையெல்லாம் நிறைய பேச போகிறோம். அதற்கு முன்பாக தொடக்க பாடலா எந்த பாடலுமா ஒளிபரப்பலாம்?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னன்னா, எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி என்ன பாட சொல்லி கேட்பாரு.
0: பாடுவீங்களா?
1: நான் ஏதோ சுமாரா பாடுவேன்.
0: சரி, அந்த பாடலை வந்து நீங்க எங்களுக்கு பாடி காண்பிக்க போறீங்க, அப்படியே நாங்க ஒளிபரப்ப போறோம், சரியா?
1: அப்படிங்களா?
0: ஆமா.
1: உன்னை காணா கண்ணும் கண்ணும் உன்னை நீ சொல்லாத

0: மலரும் நினைவுகளில் ஒரு நேயர் தெரிவு செய்த பாடல்களில் இன்று திருமதி வசந்தகுமாரி அவங்களோட தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க கணவரை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து அவர் காலம் சென்று 7 மாதங்கள் தான் ஆகிறது. அவருக்காகவே அவர் வந்து அவங்கள அடிக்கடி பாட சொல்லும் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க தொடக்க பாடலா. சரிம்மா, அவங்க கணவரை பத்தி இத்தனை ஆண்டு காலங்கள், 50 வருடங்களா? 50 வருடங்கள் உங்களோடு பயணித்த திரு மார்கண்டன், அவரை பத்தி தான் பேச போறீங்க. சொல்லுங்க அவரை பத்தி கொஞ்சம்.
1: அவர் வந்து இது கூப்பர் ஃப்ரெண்ட் லைப்ரரியன், இது ஆடிட்டர் ஃபார்ம்ல வேலை செஞ்சாரு, கிளாக் வேலையை செஞ்சாரு. அப்பதான் என்ன கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணி அதே ஆபீஸ்லயே தான் வேலை செஞ்சாரு. என்ன 50 வருஷம் வரைக்கும் அவர் 55 ரிட்டையர் பண்ணிட்டு வீட்டோட தான் இருந்தாரு. வீட்டு பக்கத்துல வந்து அந்த செக்யூரிட்டி கார்ட் வேலை செஞ்சாரு. பொழுதுபோக்காக சும்மா இருக்க மாட்டாருங்க, ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவருக்கு,
0: எப்பவுமே துருதுருன்னு இருப்பாரு.
1: ஆமா, அதுக்காகத்தான் அவங்க அம்மா மார்க்கண்டன் பேர் வச்சது அவங்க
0: சொல்லுவாங்க.
1: ரொம்ப சுறுசுறுப்பான ஆளு, நல்லா ஒல்லியா இருப்பாரு, உயரமா ஒல்லியா இருப்பாரு. அவரு காலமாகும் போது அவருக்கு 79 வயசு.
0: எப்படி இது, காதல் திருமணமா வீட்டுல பாத்து வைத்து திருமணமா?
1: வீட்டுல பாத்து வச்சது.
0: எப்படி பாத்தீங்க முதல்ல அவரை?
1: நானும் பினாங்ல இருந்தேன். அப்ப எங்க அக்கா வந்து அவரோட அண்ணன் கதிர்வேலுன்னு சொன்னேன்னு அவரை கல்யாணம் பண்ணாங்க. அவரை கல்யாணம் பண்ண மூலியமா ஒரு 5 வாரம் சென்ற பிறப்பாடு என்னைய வந்து அவங்க தம்பிக்கு பொண்ணு கேட்டாங்க.
0: சரி, அப்ப வந்து உங்க அக்காவுடைய திருமணத்துல கண்டிப்பா அவரை பாத்துருப்பீங்க இல்லையா? நீங்க
1: பாத்துருக்கோம் பேசிருக்கோம் எல்லாம்.
0: பாத்தப்ப என்ன பேசுனீங்க?
1: நாங்க பினாங்ல இருக்கும் போது நானு வருவாங்க போவாங்க, நாங்களாம் ரொம்ப பாட்டுலாம் பாடிக்கிட்டு அக்கா தங்கச்சி 6 பேரு, நாங்க என் தங்கச்சி எல்லாம் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கும் போது இவங்கலாம் வந்து சும்மா போகும்போது அவர மாதிரி இப்படி கேட்டுக்கிட்டு போகும்போது, அப்புறம் அவர் வந்து கேரள வேலை செஞ்சாரு பினாங்ல இருந்து. அப்புறம் அவங்க அக்கா வந்து என்ன வந்து பொண்ணு கேட்டு மாதிரி தம்பிக்கு பொண்ணு வசந்தா கேட்டு இருக்கு கடை மை குடும்பன்னு சொல்லி எங்க அப்பாட்ட கேட்க, அப்ப எங்க அப்பாவும் முதல்ல சொல்லிட்டாங்க வேணாம், ஒரு வீட்டுல 2 பொண்ணு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: அப்பா அப்படி சொன்னப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
1: நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை.
0: ஏன் கண்டுக்கவே இல்ல?
1: நான் கண்டுக்கவே இல்லை. அப்ப பெரியவங்க பேசும்போது அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க பேசும்போது எல்லாம் வந்து கிட்ட நிக்க கூடாது, பேச கூடாது அப்படி சொல்லுவாங்க. அப்ப நானும் நாங்க இக்னோர் பண்ணிட்டோம்.
0: இக்னோர் பண்ணிட்டீங்க? அவங்க கணவரை அவங்களே இக்னோர் பண்ண பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓரிரு பாடல்களுக்கு பிறகு பேசலாம்.

0: அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்து அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி மார்க்கண்டனுக்கு வந்து உன்னை கேக்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. அப்ப நம்மளும் வந்து அந்த காலத்துல அப்பா அம்மா பேச்சு மீற மாட்டோம், அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்போம். அப்ப நாங்க சொன்னோம், நான் அப்ப எனக்கு வந்து ஒரு அக்கா, ரெண்டு அக்கா கல்யாணம் பண்ணிட்டாங்க, அண்ணனும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அப்ப நான் நாலாவது. இன்னும் அண்டாண்ட மூணு தங்கச்சி இருக்கிறாங்க எனக்கு. அப்ப அப்பா சொல்லிட்டாரு, உனக்கும் வயசாகுது, நீ கல்யாணம் பண்ணி போனா அடுத்தடுத்து தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி சரி குடி முதலிச்சு
1: வருவதற்கு முன்பாகவே உங்க கணவர் மேல ஏதாவது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்ததா? ஏன்னா ஏற்கனவே பாத்திருக்கீங்க, பாடலாம் பாடியிருக்கீங்க, ஏதாவது அவரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க நீங்க?
0: நான் வந்து அப்படி எதுவும் நினைக்கல, ஆனா அவருக்கு ரொம்ப இஷ்டம்.
1: இதையெல்லாம் நீங்க முதல்ல சொல்லிருக்கணும். அப்ப அவர் தான் வந்து அவங்க தந்தை கிட்ட கேட்டிருக்காரு,
0: அவங்க அக்கா கிட்ட சொல்லி, அவங்க அக்கா வந்து எங்க அப்பா கிட்ட பேசி, அப்புறம் எங்க அப்பா வந்து என்கிட்ட சொல்லி நான் அப்புறம் ஒத்துக்கிட்டேன்.
1: அவருக்கு வந்து உங்க மேல விருப்பம் இருந்தது உங்களுக்கு தெரியுமா?
0: திருப்பாடு பொண்ணெல்லாம் கேட்டு போயிட்டு பச்சம் போட போறாங்கன்னு சொல்லும் போது அப்பதான் நம்ம பேச்சுவார்த்தை. அப்ப லெட்டர் தான் எழுதுவோம், அப்பதான் அவளை கிடையாது. அப்ப லெட்டர் எழுதும் போது அப்ப அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ, அதான் அக்கா கிட்ட சொல்லி அக்கா உன்னை வந்து கேட்டாங்க, அது ஒரு இப்படிதான்
1: வருடம் உங்களோட வந்து மகிழ்ச்சியா வாழ்க்கைய வந்து 50 வருடம் மகிழ்ச்சியா இருந்திருக்கீங்க. அது பின்னால இருக்கிற ரகசியம் என்னமா நீங்க சொல்லணும்? இத்தனை வருட காலம் திருமண வாழ்க்கை வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியா உங்களுக்கும் அவருக்கும் போனது. கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப வயசு குறைவா யாரோ கேக்குறாங்க, சரி நானே கேக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு அறிவுரை சொல்றீங்க நீங்க, 50 வருஷம் திருமண வாழ்க்கை வந்து இவ்வளவு சிறப்பா போனதுக்கு பின்னால இருக்கிற ரகசியம்னா என்ன சொல்லுவீங்க?
0: நான் என்ன சொல்லுவேன்னா, நான் என்ன சொல்றேன்னு அவர் கேட்டாரு. ஆனா நான் வந்து என்ன சொல்லுவேன்னு சொன்னா, நான் வந்து அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்துட்டேன், எனக்கு வந்து ஊரை பத்தி ரொம்ப தெரியாது. அப்போ நீங்க சொல்றதுதான் நான் கேட்பேன் போது அவரு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாரு, இந்த படக்கம் இந்த படி அப்படி இதெல்லாம் சொல்லுவாரு. அப்ப நான் கேட்பேன். அப்ப எங்க கூட ரொம்ப என்ன சொல்வாங்க, அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கோ. நான் என்ன சொன்னாலும் அவர் ஒரு பேச்சு மீற மாட்டாரு,
1: நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க.
0: அப்படி இருந்தாதான் இந்த ஒரு 50 வருஷம் நாங்க காலத்தை கழிச்சோம். ரொம்ப நல்ல பாட்டு பாடுவாரு.
1: அப்படியா?
0: எனக்கு பழைய பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா பாட்டு பாடுவாரு, நல்ல ஒரு வாய்ஸ் இருக்கு. என்னன்னா ஏ.எம். ராஜா பாட்டு, கலிதலா பாட்டு எல்லாம் ரொம்ப கேட்பாரு. அவர் ரொம்ப பாடுவாரு. இப்ப எங்க சின்ன பெரிய மகன் வந்து கிட்டாரிஸ்ட், அவர் வந்து ஒரு லைஃப் பேண்ட் எல்லாம் போயிட்டு பாட்டு எல்லாம் வாசிப்பாரு. அப்ப அவரு ஏதாவது ஒரு கல்யாணத்துல ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி நடந்தா எங்க வீட்டுக்காரர் பாட சொல்லுவாரு.
1: ஓ அப்படியா?
0: அப்பா பாடுவாரு.
1: சரி சரிமா, இவ்வளவு நேரம் அவரை பத்தி நிறைய கதைகள் சொன்னீங்க. ஆரம்பத்துல வந்து அவர் உங்களுக்காக பாடும் ஒரு பாடலை வந்து கேட்டிருந்தீங்க. இப்ப நீங்க அவருக்காக ஒரு பாடல் கேட்கணும்னா என்ன பாடல் கேட்பீங்க?
0: அவருக்கு வந்து என்னோட பேரு கொண்ட பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அந்த பாடல அடுத்த பாடலா கேட்கலாம், அப்புறம் நிறைய பேசலாம்.

0: நிறைய ஆண்டு காலம் வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த நாட்கள்லாம் எப்படிமா இருந்தது உங்களுக்கு?
1: ரொம்ப எனக்கு ஒத்துழைப்பாரு. எப்படின்னா நான் நைட் ஷிப்ட் போவேன், பகல் மத்தியான ஷிப்ட், அப்ப அந்த மூணு ஷிப்டும் அவரு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. எப்படின்னா காலையில ஷிப்டுக்கு நான் போயிட்டேன்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளம்பி அனுப்பி விட்டுவாரு, பஸ் கொள்ளை ஏற்றி விட்டுவாரு. அப்புறம் மத்தியானம் நான் வந்துருவேன், பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்துருவாங்க. நான் மத்தியான ஷிப்டுக்கு போனேன்னா அது வந்து மத்தியான ஷிப்ட் போனேன்னா பிள்ளைங்களை நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்லிட்டு போவேன். ஏன்னா பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இல்லையா, அதுங்களை பாத்துக்க சொல்லிட்டு போவேன். 7 மணிக்கெல்லாம் அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு அதுங்களோட க்ளோத்ஸ் எல்லாம் துணியெல்லாம் துவச்சி எல்லாம் அயன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு. நாளைக்கு வந்து நான் மத்தியானம் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாலே பிள்ளைங்களை எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மத்தியானத்துக்கு நான் சமைச்சு எல்லாம் வச்சுட்டு நான் மத்தியானம் வேலைக்கு தருவேன். வீட்டுக்கு பிள்ளைங்க வந்த பிற்பாடு பக்கத்து வீட்டுக்காரவங்க பாத்துக்குவாங்க, ஈவினிங்ல அவரு வந்து பாத்துக்குவாரு, நான் வீட்டுக்கு வந்துருவேன். நாங்க ஒரு 10-15 வருஷம் இப்படிதான் ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்க டைம் பிள்ளைங்களை பாத்துக்கிறது, வேலைக்கு போறது. ஆனா அவருக்கு சண்டே சண்டே வேலை இருக்காது,
0: இருவரும் சேர்ந்து ஒரு குழுவாக ஒன்றிணைந்து வளர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வகையில தான் வந்து உங்கள் பிள்ளைகளை நீங்க வளர்த்தெடுத்திருக்கீங்க. உங்க பிள்ளைகளை பத்தி சொல்லணும்னாமா,
1: எங்க மூத்த பிள்ளை பேரு வந்து புனிதவள்ளி. அவங்க வந்து அவரு ஷிப்பிங் லைன்ல செய்யறாங்க. ரெண்டாவது பையன் வந்து எங்க ஹஸ்பண்ட் இறந்துட்ட பிற்பாடு அவரோட ஆபீஸ்லயே டபிள்யூசி அதுல வேலை செய்யறாரு. மூணாவது பையன் வந்து லாயர் ஃபார்ம்ல வேலை செய்யறாரு. ரெண்டாவது பையனுக்கு ஒரு பொண்ணு, ஒரு என்னோட கொண்டோ வந்து கொண்டோல இருக்கிறேன், அவங்க லேண்டட் ஹவுஸ்ல இருந்தாங்க. அங்க இருந்து வந்து இங்க வந்து சாட்டர்டே சண்டே வந்து இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. ஆனா ஸ்கூல் போனா பொழுதுபோக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. ரேடியோ கேக்குறது, வானொலி பாக்குறது, டிவி பாக்குறது, ரேடியோ பாக்குறது, சமைக்கிறது, சாப்பிடுறது, பிள்ளைங்களெல்லாம் பாத்துக்கிறது, அவ்வளவுதான்.
0: அந்த பிள்ளைகளை பார்த்து கொள்வது அப்படின்னு நீங்க வளர்த்த நிறைய பிள்ளைகள், நீங்க பாதுகாத்த பிள்ளைகள், அவங்கலாம் வந்து இப்ப வெவ்வேறு இடங்கள்ல ரொம்ப சிறப்பா வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு?
1: அந்த அவங்க கிட்டேதான் இருக்கிறாங்க, அவங்க கிட்டேதான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா, டீச்சர் வேலை செய்யறவா கல்யாணம் பண்ணிட்டா. மூத்த பிள்ளை வந்து டாக்டரா இருக்கு, ஜிஹெச்ல ஜிஹெச்ல வேலை செய்யறான். தம்பி வந்து இன்ஜினியரிங் செய்யறான்.
0: அது வந்து ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம்ல இந்த பிள்ளைகளை பார்த்து
1: அவங்க எல்லாம் இன்னமும் என்னைய தேடி வருவாங்க. உடம்பு சரியில்லைன்னா உடனே வந்து பாத்துட்டு பாத்துட்டு போவாங்க. அடிக்கடி விஷ் எல்லாம் பண்ணுவாங்க, பர்த்டேக்கு பர்த்டேக்கு எல்லாத்துக்கும் விஷ் பண்ணுவாங்க.
0: கண்டிப்பா அந்த ஊரான் பிள்ளையை வளர்த்தால் தன் பிள்ளைகள் தானாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்க வாழ்க்கையில வந்து அது ஒரு சரியான பழமொழி தான் சொல்லுவீங்க. உங்க வாழ்க்கையே வந்து நிறைய காலகட்டங்கள்ல பல்வேறு வகையில வந்து வாழ்ந்திருக்கீங்க, அதை வந்து பார்க்க முடியுது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உரையாடலா தொடர்ந்து திருமதி வசந்தகுமாரியோட பேசிட்டு இருக்கோம். சரிம்மா, அடுத்த பாடலா என்ன பாடல் கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: இன்னொரு பாடல் வந்து எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான்.
0: அந்த பாடலை அடுத்து கேட்கலாம், கேட்டுட்டு நிறைய பேசுவோம்.

0: வணக்கம் மின்னல் ஆரம்பமாவும்
1: அது முடிச்சுட்டு 7 மணியே போல செய்தி வாசிப்பாங்க. செய்தியும் கேட்டு ரேடியோ அடைச்சிருவேன். வீட்டு வேலையை செஞ்சுட்டு காலையில வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்து மறுபடியும் வந்து குடிச்சிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு மறுபடியும் ரேடியோ திறந்து கேட்டு.
0: மலரும் நினைவுகள் கேப்பீங்களா தினமும்? செவ்வாய்க்கிழமையோடு மற்ற தினங்கள்லயும் ஒளியேறும் இல்லையா மலரும் நினைவுகள்?
1: நான் வந்து ராத்திரியில வந்து எப்பவுமே 9 மணிக்கு வந்து ரேடியோ திறப்பேன். திரும்பி நான் படுக்கையில படுத்துட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே ஒரு ஒரு நேரம் தூங்கிடுவோம் ஒரு ஒரு நேரம். ஆனா அந்த 11 மணிக்கு முடிச்சிருவேன். முழிப்பு வந்து ரேடியோ கொஞ்சம் வேகமா வச்சு எல்லாம் கேட்டு முடிச்சு கடைசியா 12 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவேன்.
0: யாருடைய பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு பி சுசிலா பாட்டு ரொம்ப
0: இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்து கொண்டீங்க. நிறைவு பாடலா என்ன பாடல் கேட்கலாம் நீங்க நினைக்கிறீங்க?
1: நினைவு பண்ணா ஒரு பாட்டு, என்னை அறியாமலே உள்ளம் கவர்ந்த.
0: இதுவும் வந்து உங்க கணவருக்காக தான் கேக்குறீங்களா? எனக்கும் சேர்த்து. இவ்வளவு நேரம் கணவருக்கு பிடித்த பாடல்கள், இப்ப வந்து உங்களுக்கும் அவருக்கும் பிடித்த பாடல் ரெண்டு பேருக்காகவும்.
1: அவரு பாடுவாரு, அவருக்கு நானும் பாடுவேன். பாட்டு எனக்கு ரொம்ப விருப்பம். அந்த பாட்டு அவருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
0: சரிமா, இந்த கடிதம் நீங்க எழுதிய போது, அதாவது உங்களுக்காக எழுதி அனுப்பப்படும் போது வந்து அவர் வந்து உங்க கூட தான் இருந்திருப்பாரு. கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லி இருந்திருப்பீங்க நீங்க வந்து மலரும் நினைவுகள்ல ஏதாவது ஒரு நாள் பேச போறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப அவர் உங்க கூட இல்லைனாலும் கண்டிப்பா வந்து நீங்கள் பேசுவதை வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பார்.
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா. அதோடு இந்த உரையாடல், இந்த மலரும் நினைவுகளில் உங்க கூட பேசினது ரொம்ப மகிழ்ச்சிமா.
1: உங்ககிட்ட பேசினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் எப்பவுமே கேட்டேன் உங்க குரல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்க. உங்க குரல் எல்லாம் கேட்கும் போது ஒரு நம்ம இன்னொரு நம்மளும் பேசினா எப்படி இருக்கும், நம்ம குரல் எப்படி இருக்கும், கேட்கலையே கேட்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது.
0: அப்ப அந்த ஆசையை நிறைவேற்றிடுவோம். இன்னைக்கு நீங்களும் பேசிட்டீங்க, அறிவிப்பும் செஞ்சிடறீங்களா?
1: இன்றைக்கு மலரும் நினைவுகள் என்னோட விருப்ப பாடல்களும் என் கணவரோட விருப்ப பாடல்களும் நீங்கள் தான் சேர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நிறைவு பாடல்களாக என்னை அறியாமலே.

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையீத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஒரு நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்திலிருந்து நாம் தொடங்குவோம். மக்காவிலே நபித்துவத்திற்கு முன்பே மக்கள் ஒருவரை ஒரு பெயரால் அழைத்தார்கள். புனிதமான பெயர் அல் அமீன், அதாவது நம்பிக்கைக்குரியவர் என்பதுதான் அந்த பெயர். அது யாருக்கு சூட்டப்பட்டது தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர், அல்லாஹ்வின் நெருக்கத்திற்கும் நேசத்திற்கும் உரிய தூதர், அவருக்குத்தான். அவர்கள் மீது மக்கள் அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். தங்களின் பொருட்கள், நகைகள், செல்வங்கள் அனைத்தையும் அவரிடத்தில் பாதுகாப்பாக ஒப்படைத்து வைத்திருந்தார்கள். இஸ்லாத்தை இறை தூதர் அறிவித்ததற்கு பிறகு அதே மக்கள் அவர்களை வெகுவாக எதிர்த்தார்கள். எப்படி அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்று பாசத்தோடும் உரிமையோடும் நம்பிக்கையோடும் அவர்களை அழைத்தார்களோ, அதற்கு நேர் எதிராக இஸ்லாத்தை பரப்புவதனால் அல்லது ஏகத்துவத்தை மக்களிடத்தில் போதிப்பதனால் அவர்களை எதிர்த்தார்கள், மிகவும் துன்புறுத்தினார்கள், நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கினார்கள். இது நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்திற்கு காரணமாக அமைந்த காரணங்கள். ஹிஜ்ரத் என்றால் என்ன? மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இறைவனுடைய ஆணைப்படி புலம்பெயர்ந்து சென்ற நிகழ்வுக்கு அப்படி சொல்லப்படும். அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வினுடைய ஆரம்ப கட்டம் புறப்படுவதற்கு முன்னால் அந்த இரவு மிகவும் கடினமான ஒரு இரவு. ஏனென்றால் இந்த முஹம்மது நபி இறை தூதரை அந்த மக்கள் கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அந்த மக்களுடைய பொருள்களைத்தான் முஹம்மது நபி அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த மக்களே நபி அவர்களை கொல்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மக்களுடைய பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த நபி என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னை கொல்லுவதற்கு திட்டமிட்டு புறப்பட்டு வந்த மக்களுக்கு எதிராக அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு சென்றோ அல்லது அந்த பொருட்களை எல்லாம் அழித்து விட்டோ அவர்கள் வெளியேறவில்லை. மாறாக அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு, இந்த அமானிதங்களை எல்லாம் உரியவர்களிடத்திலே நீங்கள் திருப்பி கொடுத்துவிட்டு நீங்கள் புறப்பட்டு வரலாம், நாங்கள் எல்லோரும் இப்பொழுதே சொல்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டிலிருந்து அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைத்துவிட்டு பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு நபி அவர்கள் வெளியேறினார்கள். சிந்தித்து பாருங்கள், இதுதான் அமானிதத்தை பேணுவதனுடைய உச்சபட்ச நிலை. எதிரிகளின் பொருட்களையும் கூட பாதுகாத்து நேர்மையாக திருப்பி கொடுத்த உயர்ந்த மனித தன்மை. இந்த நிகழ்வினுடைய நெறி என்ன? நம்பிக்கை என்பது சொல்வதல்ல, அதை செயல்படுத்தி காக்க வேண்டியது. குர்ஆன் நமக்கு இப்படி கட்டளையிடுகிறது, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அவற்றின் உரியவர்களிடம் ஒப்படையுங்கள். 4:58 குர்ஆனிலிருந்து. இது ஒரு சாதாரண அறிவுரை அல்ல, இது சமூகத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹு, அமானிதம் இல்லாதவனுக்கு ஈமான் இல்லை என்று சொன்னார்கள் சுருக்கமாக. நேயர்களே, அமானிதம் என்பது பணம் மட்டுமல்ல, அதை பாதுகாப்பது மட்டுமல்ல, ஒருவர் பகிர்ந்த ரகசியத்தை பாதுகாப்பது அமானிதத்தை பாதுகாப்பது, ஒரு பொறுப்பை பாதுகாப்பது அமானிதத்தை பாதுகாப்பது, ஒரு பதவி, ஒரு உறவு இவர்களை பாதுகாப்பது அமானிதத்தை பாதுகாப்பது என்று அர்த்தம். நாம் யாருடைய நம்பிக்கையையும் உடைத்து விடக்கூடாது. என்னை நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றை நான் நியாயமாக காக்கிறேனா என்பதை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையை காக்கும் மனிதன் எல்லோராலும் மதிக்கப்படுவான். இறுதியாக ஒரு அழகான துவாவோடு முடிக்கிறேன். யா அல்லாஹ், எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை நியாயமாக காக்கும் மனதை நீ வழங்குவாயா? நேர்மையான மனிதர்களாக எங்களை மாற்றுவாயா? மற்றவர்கள் நம்பும் மனிதர்களாக எங்களை ஆக்குவாயாக? ஆமீன். அன்பான நேயர்களே, நம்பிக்கையை காப்போம், மனிதத்தை உயர்த்துவோம். இன்றைய நாளை இனிமையாக்கி எங்கள் இறைவா நாளைய பொழுதை நன்மையாக்குவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையீத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கானி, ஹேஷ்டேக் மன்யாரன் ஜாக்கிம். இளமை, புதுமை, இனிமை.
4: இன்றைய காற்றின் மொழி ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய பாடல்கள், தகவல்கள், நம்ம பேசினது எல்லாமே உங்களை ரொம்ப கவர்ந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள் பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பிரதமர் டஜுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ரஷ்யா தாத்தார்ஸ்தான் குடியரசு தலைநகர் கசான் சென்றடைந்தார். ஜூன் 17-18 நாள்களில் நடைபெறும் ஆசியான் ரஷ்யா உச்சநிலை கூட்டத்தில் அவர் கலந்து கொள்வார். நேற்று காலை கடா குரோன் ஹோபாட் ராணுவ முகாமில் நடைபெற்ற கையெறி குண்டுவீச்சு பயிற்சியின் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்கள் இருவரின் குடும்பங்களுக்கு அரசாங்கமும் தற்காப்பு அமைச்சும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளன. கோப்ரல் நோராஸ்மி அபுபாக்காரும் பிரிவைட் சிதிகா ஜிஜா சுங்கிப்பும் அந்த வெடி விபத்தில் உயிரிழந்தனர். இருதரப்பு உறவுகளையும் வட்டார ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் நோக்கில் மலேசியாவிற்கு மேற்கொண்ட 5 நாள் சிறப்பு பயணத்தை நிறைவு செய்த திமோர் லெஸ்தே அதிபர் ஹோசே ரமோஸ் ஹோர்தா அதிகாலையில் தலைநகர் டெல்லிக்கு புறப்பட்டார். 2026 ஃபிஃபா உலகக்கிண்ண கார்பந்து போட்டிகளுக்கான சிறப்பு ஒளிபரப்பு உரிமைகளை பாதுகாக்க மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM அதன் இலக்கவியல் பாதுகாப்பு உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்தியுள்ளது. நாட்டின் படைப்பாற்றல் துறையின் முதலீடுகளை பேண இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தெஹரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வதற்கான கடப்பாட்டை ஈரானும் ஓமானும் மீண்டும் வலியுறுத்தின. ரஷ்யா உக்ரைனுடன் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் நடந்த சந்திப்புக்கு பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்துரைத்தார். இருதரப்புக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்ற நம்பிக்கையை G7 தலைவர்களிடையே தூண்டியுள்ள நிலையில் டிரம்ப் இதனை தெரிவித்தார். 2026 உலகக்கிண்ண போட்டியில் ஈரான் கார்பந்து அணியின் தொடக்க ஆட்டத்தை தொடர்ந்து அதன் விளையாட்டாளர் மெஹ்டி தோராபியின் அமெரிக்க விசா காலாவதியாகியுள்ளது. இதன் காரணமாக அந்த மத்திய திடல் ஆட்டக்காரர் தற்போது அமெரிக்காவில் உள்ள தனது தேசிய அணியில் மீண்டும் இணைவதற்கு புதிய அனுமதிக்கு காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக அனடோலு செய்தி வெளியிட்டுள்ளது. உலகக்கிண்ண கார்பந்து நியூயார்க் நியூஜெர்சி அரங்கில் நடைபெற்ற ஐ குழு தொடக்க ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல்களில் சினைகளை வீழ்த்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 இடம்பெறுகின்றது மால் ஹிஜ்ரா சிறப்பு தீன்ஸ் வெகானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்று முஹர்ரம் பிறை 1 ஹிஜ்ரி ஆண்டு 1448, அதாவது இன்று இஸ்லாமிய புத்தாண்டு தினம். இவ்வினிய வேளையில் நேயர்கள் யாவருக்கும் மஆல் ஹிஜ்ரா வாழ்த்துகள். ஹிஜ்ரத் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்கிறது இன்றைய தீன்ஸ்வை கானங்கள். இவ்வினிய நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரத்துல் நஹல் வசனம் 41 மற்றும் 42 தொடக்கம் செய்வோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்தெறியப்பட்ட சைத்தாண்டமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன்.

நேர்களே, ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய ஒரு வரலாற்று நிகழ்வாகும். இது வெறுமனே ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது மட்டுமல்ல, கொள்கையை காப்பதற்காக சொந்த பந்தங்களையும் பிறந்த மண்ணையும் துறந்துவிட்டு தியாகத்தை முன்னிறுத்திய ஒரு மாபெரும் சமூக மாற்றமாகும். ஹிஜ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு இடமாறுதல், புலம்பெயர்தல் அல்லது விட்டு விலகுதல் என்ற பொருள். இறைவனின் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கும் தூய கொள்கையை காத்துக் கொள்வதற்கும் கடுமையான நெருக்கடிகள் ஏற்படும் போது

நேர்களே, ஹிஜ்ரத்தின் பின்னணி மக்காவின் நெருக்கடி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டுகள் இஸ்லாமிய கொள்கையை பிரச்சாரம் செய்தார்கள். அங்குள்ள குறைஷிகள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததுடன் முஸ்லிம்களை கடுமையாக துன்புறுத்தினர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்த மதினா மக்கள் நபிகளாரையும் அவர்களின் தோழர்களையும் தங்கள் ஊருக்கு வருமாறு அழைப்பு விடுத்தனர். நபிகளாரை கொல்ல குறைஷிகள் திட்டமிட்ட போது இறைவனின் கட்டளைப்படி தமது நெருங்கிய தோழர் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரகசியமாக மக்காவை விட்டு புறப்பட்டு மதினாவை அடைந்தனர்.

நேர்களே, ஹிஜ்ரத்துக்கு பின்னரே இஸ்லாமிய பேரரசு மற்றும் புதிய சமூக கட்டமைப்புக்கான அடித்தளம் மதினா சாசனம் உறுதியானது. தனித்தனியாக வழிபாடு நடத்திய நிலை மாறி கூட்டாக தொழுகை மற்றும் வாங்கு சொல்லும் முறை மதினாவில்தான் அறிமுகமானது. ஹிஜ்ரத் நிகழ்ந்த ஆண்டே இஸ்லாமிய ஆண்டின் ஹிஜ்ரி தொடக்கமாக கலீஃபா உமர் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டது. மக்காவை விட்டு தியாகத்தோடு புலம்பெயர்ந்தவர்கள் முஹாஜிர்கள். அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவிய மதினாவாசிகள் அன்சார்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். ஹிஜ்ரத் வழங்கும் படிப்பினைகள் இறை நம்பிக்கை மற்றும் தியாகம். சொந்த ஊரையும் செல்வத்தையும் இழந்து நின்ற போதும் இறைவனின் மீதிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையால் அவர்கள் சோதனைகளை வென்றனர். ஹிஜ்ரத் என்பது தற்செயலான நிகழ்வு அல்ல. மிகச்சிறந்த முன் தயாரிப்புகளோடும் பாதுகாப்பு நடவடிக்கைகளோடும் மேற்கொள்ளப்பட்ட வியூகமாகும். எத்தகைய சோதனைகள் மற்றும் பயம் வந்தாலும் கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை ஹிஜ்ரத் கற்றுத்தருகிறது. நபிகளாரின் ஹிஜ்ரத் மனித வரலாற்றையே மாற்றியமைத்த ஒரு வெற்றிகரமான இடப்பெயர்வாகும். இது ஒரு புறத்தில் சோதனைகளையும் தியாகங்களையும் கொண்டிருந்தாலும் மறுபுறத்தில் மாபெரும் எழுச்சியையும் வெற்றியையும் இஸ்லாத்திற்கு ஈட்டித்தந்தது.

0: ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
1: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. சோதனையின்றி சாதனை ஏது, மாற்றமின்றி ஏற்றம் ஏது? நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சி. நேர்களே, இன்று மாலை மணி 4:30 மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நாடகம் ஒளியேற உள்ளது. செவியேற்க தவறாதீர்கள்.
2: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.
3: நேரம் காலை மணி 6:30.

நேர்களுக்கு காலை வணக்கம். மற்றும் ஒரு வணக்கம் என்ன நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க ரவீன் வந்திருக்கேன். மற்ற நாட்களை காட்டிலும் இன்றைக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு பரபரப்பு குறைவா இருக்கும். ஏன்னா இன்றைக்கு வந்து பொது விடுமுறை, இஸ்லாமிய புத்தாண்டு அப்படின்றதுனால இன்றைய நாள் நமக்கு எல்லோருக்குமே நல்ல ஒரு நாளாக இருக்கட்டும். இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு ஆணி திங்கள் 3ஆம் நாள், 2026 ஜூன் 17 புதன்கிழமை வந்திருக்குங்க. நமது இஸ்லாமிய நண்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். வழக்கமா இந்த பொது விடுமுறை வந்தாலே நமக்கு ஒரு கொண்டாட்டம், மகிழ்ச்சி தான். பாருங்க, குடும்ப உறவுகள்லாம் வீட்டுல இருப்பாங்க, வீட்டுல நல்ல ஒரு சமையல் நடக்கும். சில வீடுகள்ல பார்த்தப்போ அன்றைய நாள்ல சமைக்கவே மாட்டாங்க, சரி வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி. சிலர் வந்து உள்ளூர் வெளியூர் பயணம் சொல்லி இன்றைய நாள்ல நிறைய திட்டங்கள்லாம் இருக்கும். நீங்க நினைத்தபடி இன்றைய நாள்ல அனைத்தும் சிறப்பாக ஈடுபட்டும். தொடக்க பாடல் விநாயகர் போற்றி பாடலோடு வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: வணக்கம் மின்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
2: இன்னைக்கு நான் எந்த ஃபிட்னஸ் டிப்ஸோட வந்திருக்கேன்னா, நிறைய பேர் வந்து உடம்பு அலைக்கணும் டயட்ல போய் டயட்னா என்ன நினைப்பாங்க, சாப்பிடாம இருக்கிறது தான் டயட் அப்படின்னு நினைப்பாங்க. சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் டயட் கிடையாது. ஒரு நாளைக்கு 8 வாட்டி கூட சாப்பிடலாம், பட் நம்ம என்ன சாப்பிடறோம் தான் முக்கியம். ஸோ ஹெல்த்தியான சாப்பாடுகளை வந்து நீங்க சாப்பிடுங்க. ஹெல்த்தியான சாப்பாடு வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வேணும் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை.

இதழ்களில் வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை நம்ம பார்க்கலாம். மலேசிய நண்பனில் வந்திருக்கும் செய்தி, இது பகடை வதை செய்வது சிறு பிள்ளைத்தனம் அல்ல, அது குற்றம். இனி பள்ளியிலோ வெளியிலோ யாராவது பகடை வதை செய்தால் அதனை சாதாரணமாக விட முடியாது. பிள்ளைகளை பாதுகாக்க அரசாங்கம் நேற்று முதல் ட்ரிபுனல் ஆன்டி புலி பகடை வதை தீர்ப்பாய் 2026 அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இத்துடன் பகடை வதை தடுப்பு சட்டம் 2026 நேற்று முதல் அமலுக்கு வந்திருப்பதாக பிரதமர் துறைக்கான சட்டம் நிறுவன சீர்திருத்தத்திற்கான அமைச்சர் டாக்டர் அசலினா ஒத்மான் சைடு வந்து தெரிவித்திருக்காங்க. மக்கள் ஊசிக்கு நம்ம போகலாமா? பேரா ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் ஷா மேருராயாவில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய பிரகேசோ நியூரோ ரோபோட்டிக் புனர்வாழ்வு மையத்தை நேற்று அதிகாரப்பூர்வமா திறந்து வைத்திருக்காரு. அத்துடன் தங்க நூல் வேலைப்பாடான சனி டீக்கா கலை வடிவத்தை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மையத்திற்கு சுல்தான் நஸ்ரின் ஷா பிரகேசோ புனர்வாழ்வு மையம் என பெயரிடுவதற்கும் சுல்தான் இணக்கம் தெரிவித்திருக்காரு. இந்த திறப்பு விழாவில் உரையாற்றிய சுல்தான் நஸ்ரின் ஷா, இம்மையம் நவீன மருத்துவ உபகரணங்களை கொண்ட கட்டடமாக மட்டுமல்லாமல் மருத்துவம், சுகாதாரம், உதவி தொழில்நுட்பம், உடலியக்க சிகிச்சை, தொழில்சார் சிகிச்சை, சமூக வழிகாட்டுதல், உளவியல் ஆதரவு போன்ற துறைகளில் நிபுணர்களின் சேவையும் வழங்கும் மையமாக விளங்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இணையதளங்களில் நேற்று வந்த ஒரு செய்தி இது. விரைவில் அமலுக்கு வரவிருக்கும் 2025 கல்வி சட்ட திருத்த மசோதாவிற்கு ஏற்ப நாட்டில் உள்ள இடைநிலைப் பள்ளிகளின் சேர்க்கை விகிதத்தை 95% மேலாக உயர்த்த கல்வி அமைச்சு வந்து இலக்கு நிர்ணயித்திருக்கு. 2023 92% இருந்த இந்த ஆரம்ப பள்ளி மாணவர் சேர்க்கை விகிதம் 2026 பார்த்தோம்னா 99% மேலாக உயர்ந்திருக்கு. இந்த சாதனை 23 முன்பு அமல்படுத்தப்பட்ட கட்டாய கல்விக் கொள்கையின் வெற்றியை நிரூபிப்பதாக கல்வி துணை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அதனால இடைநிலைப் பள்ளி வரை கல்வி கற்பதை கட்டாயமாக்கும் கல்வி சட்ட திருத்தம் கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. தற்போது இந்த சட்டம் அரசாங்க பதிவேட்டில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. நிறைய செய்திகள் நாளேடுகளாக இருக்கட்டும், இணையதளங்களாக இருக்கட்டும் வெளிவந்திருக்கின்றன. படித்து விவரங்கள்

0: நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் FM.
1: வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு துறவி மரண படுக்கையில் படுத்திருந்தார். அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது துறவி அமைதியாக கேட்டார், என் வாயில் இப்போது என்ன இருக்கிறது தெரியுமா? எல்லாரும் அவரை பார்த்து, உங்கள் வாயில் நாக்கு மட்டும் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரம் கழித்து துறவி மறுபடியும் கேட்டார், உங்கள் வாயில் என்ன இருக்கிறது? அதற்கு அவர்கள், எங்கள் வாயில் நாக்கும் பற்களும் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது துறவி சிரித்துக் கொண்டே சொன்னார், மனிதன் பிறக்கும் போது அவனுக்கு நாக்கு மட்டும்தான் இருக்கும், பின்னால் காலப்போக்கில் பற்கள் முளைக்கும். அவை நாக்கை விட கடினமாகவும் வலிமையாகவும் இருக்கும். ஆனால் மனிதன் முதுமையை அடையும் போது அந்த பலமான பற்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விழுந்துவிடும். ஆனால் மென்மையான நாக்கு மட்டும் இறுதி வரைக்கும் நிலைத்து நிற்கும். இந்த உலகத்தில் கடினமாக இருப்பது எல்லாம் ஒரு நாள் உடைந்துவிடும், ஆனால் மென்மையும் கனிவும் தான் நீண்ட நாள் நிலைத்து நிற்கும். அதனால் நீங்களும் எல்லா இடத்திலும் கனிவாகவும் மென்மையாகவும் பேசுங்கள். துறவி சொல்வதும் சரிதானே, கடினமான வார்த்தைகள் காயத்தை உண்டாக்கும், மென்மையான வார்த்தைகள் மனதை வென்றுவிடும். அன்புடன் பேசும் மனிதனை எல்லாரும் நேசிப்பார்கள். மென்மை என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு பெரிய பலம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலோ.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: அஸ்வினி இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
2: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
1: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
2: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
1: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
2: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
1: என்னமா நீ வாட்ஸ்அப்
3: நாடுகள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: மதானி உங்களுக்காக இளையோர் நாடாளுமன்றம் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளையோரின் பங்களிப்பு. 18 வயதிலிருந்து 30 வயது வரையிலானவர்கள் பங்கேற்கலாம். மேல் விவரங்களுக்கு pbmy.parliament.gov.my. மதானி உங்களுக்காக.
1: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

ஆசியான் ரஷ்யா உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொள்ள பிரதமர் கஜான் பயணம். ஃபீஃபா உலகக்கிண்ண ஒளிபரப்பு உரிமைகளை பாதுகாக்க ஆர்டிஎம் இலக்கவியல் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ரஷ்யா தாத்தார்ஸ்தான் குடியரசின் தலைநகர் கஜான் சென்றடைந்தார். ஜூன் 17-18 தேதிகளில் நடைபெறும் ஆசியான் ரஷ்யா உச்சநிலை கூட்டத்தில் அவர் கலந்து கொள்வார். பிரதமரையும் அவரது பேராளர் குழுவினரையும் ஏற்றியிருந்த சிறப்பு விமானம் அதிகாலை 3:20 கஜான் பன்னாட்டு விமான நிலையத்தில் தரையிறங்கியது. முதலீடு வாணிக தொழில் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கனி, பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நசீர், பிரதமர் அலுவலகம், வெளியுறவு அமைச்சின் அதிகாரிகளும் பேராளர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். விமான நிலையம் வந்தடைந்த பிரதமரை ரஷ்யாவிற்கான மலேசிய தூதர் டாக்டர் சியோங் லூலாய், தாத்தாஸ்தான் இலக்கவியல் மேம்பாட்டு அமைச்சர் இலியா நாச்சிவின், கஜான் நகர தலைவர் இலுசோர் மெத்ஷின் உயர்நிலை அதிகாரிகள் ஆகியோர் வரவேற்றனர். 1991 குவாலலம்பூர் நிறுவப்பட்ட ஆசியான் ரஷ்ய உறவுகளின் 35th ஆண்டு நிறைவை இந்த உச்சநிலை கூட்டம் குறிக்கிறது. இதனிடையே கடந்த 35 அடைந்த முன்னேற்றங்களை ஆசியானும் ரஷ்யாவும் மீளாய்வு செய்வதற்கும் வியூக கூட்டாண்மையின் கீழ் எதிர்கால திசையை வகுப்பதற்கும் இந்த சந்திப்பு ஒரு வாய்ப்பை வழங்கும் என்று விஸ்வா புத்ரா தெரிவித்துள்ளது. வாணிகம், முதலீடு, எரிசக்தி, உணவு பாதுகாப்பு, இலக்கவியல் பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், பண்பாடு, கல்வி, சுற்றுலா ஆகியவற்றில் நடைமுறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்றும் அது குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே கஜானில் டாக்டர் அன்வார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2022 நவம்பரில் பதவியேற்ற பிறகு பிரதமர் ரஷ்யாவிற்கு மேற்கொள்ளும் முதலாவது பயணம் இதுவாகும். மற்றொரு நிலவரத்தில், நீதி, உண்மை, வளப்பம், பாதுகாப்பை நிலைநிறுத்தும் சீர்திருத்தங்களை முன்னெடுத்துச் செல்ல ஹிஜ்ரா மெய்ப்பொருள், ஒருமித்த கருத்து, ஒற்றுமையின் மூலம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். 1448 ஹிஜ்ரா நிகழ்வை முன்னிட்டு முகநூலில் பதிவிட்டுள்ள பிரதமர், மாபெரும் வெற்றி தனிப்பட்ட முறையில் அடையப்படுவதில்லை, மாறாக ஒற்றுமையை அடிப்படையாக கொண்ட குழு பணியின் மூலமே அடையப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே வெற்றி என்பது வெறும் சொல்லாட்சி, முழக்கங்கள், தனிப்பட்ட முயற்சியால் மட்டும் வந்துவிடாது என தெரிவித்துள்ள அவர், வெற்றியை நோக்கிய பயணம் பொறுமையுடன் ஒன்றிணைந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நேற்று காலை கடா குரோன் ஹோபாட் ராணுவ முகாமில் நடைபெற்ற கையெறி குண்டு வீச்சு பயிற்சியின் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்கள் இருவரின் குடும்பங்களுக்கு அரசாங்கமும் தற்காப்பு அமைச்சும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் இந்த துயரத்தை வலிமையுடனும் மன உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் என்று அமைச்சும் அரசாங்கமும் பிரார்த்திப்பதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நோர்டின் கூறினார். கோப்ரல் நோர் அஸ்மி அபுபாக்காரும் பிரிபேட் சித்தி கடிஜா சுங்கிப்பும் அந்த வெடி விபத்தில் உயிரிழந்தனர். இந்நிலையில் இச்சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ராணுவ தலைவர் ஜெனரல் தான்ஸ்ரி அஸ்னான் மத் உத்மான் உத்தரவிட்டுள்ளார். இருதரப்பு உறவுகளையும் வட்டார ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் நோக்கில் மலேசியாவிற்கு மேற்கொண்ட 5 சிறப்பு பயணத்தை நிறைவு செய்த திமோர் லெஸ்தி அதிபர் ஹோசே ராமோஸ் ஹோர்தா அதிகாலையில் தலைநகர் டில்லி புறப்பட்டார். முன்னதாக குவாலலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தின் பூங்காரையா வளாகம் வந்தடைந்த அதிபருக்கும் அவர் தம் பேராளர் குழுவினருக்கும் கேப்டன் ஜே லிங்கேஸ்ரீ ராவ் தலைமையிலான முதல் அரச படைப்பிரிவின் மரியாதை அணிவகுப்பு வழங்கப்பட்டது.
இதனிடையே இப்பயணத்தின் ஊடாக மாறி வரும் உலகம் நிலைத்திருக்கும் விழுமியங்கள் என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் அமர்வில் ஹோசே ராமோஸ் கலந்து கொண்டார். அந்த அமர்வில் அவர் திமோர் லெஸ்தேவிற்கும் மலேசியாவிற்கும் இடையேயான உறவுகள் மிகவும் சிறப்பாக இருப்பதாக குறிப்பிட்டதோடு பாதுகாப்பு, மக்களாட்சி, பொருளாதார மேம்பாட்டில் மலேசியாவின் சாதனைகளையும் பாராட்டினார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றுள்ள ராமோஸ் ஹோர்தா 2002 திமோர் லெஸ்தே விடுதலை பெறுவதற்கு முன்பதிலிருந்தே, குறிப்பாக 1999 மேற்கொண்ட அமைதி பேச்சு முயற்சிகள் உட்பட மலேசியா வழங்கி வரும் நீண்டகால ஆதரவிற்கும் தமது நன்றியை புலப்படுத்தினார். 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து போட்டிகளுக்கான சிறப்பு

0: மேம்பாடுகளும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: தெஹரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையை தொடர்ந்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வதற்கான கடப்பாட்டை ஈரானும் ஓமானும் மீண்டும் வலியுறுத்தின. ஓமான் வெளியுறவு அமைச்சர் பதார் அல் அசைரிக்கும் ஈரான் சகா அபாஸ் ஆராய்ச்சிக்கும் இடையில் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போது இவ்விவகாரம் குறித்து பேசப்பட்டது. வட்டார பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் உறுதி செய்ய அரசு தந்திர முயற்சிகளை வலுப்படுத்த முடியும் என்றும் இருதரப்பும் நம்புகின்றன. ரஷ்யா உக்ரைனுடன் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலின்ஸ்கியுடன் நடந்த சந்திப்புக்கு பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்துரைத்தார். இருதரப்புக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்ற நம்பிக்கையை G7 தலைவர்களுக்கிடையே தூண்டியுள்ள நிலையில் டிரம்ப் இதனை தெரிவித்தார். இவ்வேளை ரஷ்யா போரில் வெற்றி பெறவில்லை என்பதை G7 தலைவர்கள் ஒப்புக்கொண்டதாக ஜெலின்ஸ்கி டிரம்ப் குழுவுடனான சந்திப்புக்கு பிறகு ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தார். ரஷ்யாவை பேச்சில் ஈடுபடுத்த அதன் எண்ணெய் ஏற்றுமதி, வங்கித்துறை, ராணுவ உற்பத்தி ஆகியவற்றை இலக்காக கொண்ட கூடுதல் தடைகள் குறித்தும் அவர் விவாதித்ததாக ஜெலின்ஸ்கி கூறினார். 2026 உலகக்கிண்ண போட்டியில் ஈரான் கார்பந்து அணியின் தொடக்க ஆட்டத்தை தொடர்ந்து அதன் விளையாட்டாளர் மெஹ்டி தோராபியின் அமெரிக்க விசா காலாவதியாகியுள்ளது. இதன் காரணமாக அந்த மத்திய திடல் ஆட்டக்காரர் தற்போது அமெரிக்காவில் உள்ள தனது தேசிய அணியில் மீண்டும் இணைவதற்கு புதிய அனுமதிக்கு காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக அனடோலு செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய தேசிய அணியின் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் விசாக்கள் பொதுவாக பலமுறை நுழைவதற்கு செல்லுபடியாகும். ஆனால் தோராபியின் விசா ஒருமுறை நுழைவதற்கு மட்டுமே வழங்கப்பட்டதாக ஈரானிய கால்பந்து கூட்டமைப்பு அறிக்கையில் தெரிவித்தது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து நியூயார்க் நியூஜெர்சி அரங்கில் நடைபெற்ற ஐ குழு தொடக்க ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல்களில் செனிகளை வீழ்த்தியது. பிரான்சுக்கான முதல் கோலை 66 நிமிடத்தில் அணியின் கேப்டன் கிளியான் மெம்பாப்பே புகுத்தினார். மற்றொரு கோலை 82 நிமிடத்தில் பிரான்சின் பிராடில் பார்கோலா அடித்தார். பின்னர் ஆட்டத்தின் கூடுதல் நேரத்தில் இப்ராஹிம் பாயே அடித்த கோல் செனிகளின் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பித்தது. இருப்பினும் 1 நிமிடம் கழித்து மெம்பாப்பே தனது 2வது கோலை புகுத்தி பிரான்ஸ் அணிக்கான 3 புள்ளிகளை உறுதி செய்தார். ரியல் மேட்ரிட் நட்சத்திர ஆட்டக்காரரான மெம்பாப்பே உலகக்கிண்ண போட்டியில் இதுவரை அடித்த கோல்களின் எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளது. ஜெர்மனியின் மிராஸ்லோவ் க்ளோஸ் தற்போது அதிக கோல் புகுத்தியவர் பட்டியலில் 16 முன்னணியில் உள்ளார். ஆசியான் ரஷ்யா உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொள்ள பிரதமர் கசான் பயணம். ஃபீஃபா உலகக்கிண்ண ஒளிபரப்பு உரிமைகளை பாதுகாக்க ஆர்டிஎம் இலக்கவியல் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1966 இன்றைய நாளில் பெங்களு தாவீஸ்லி சரவாக்கின் புதிய முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். அவரது பதவியேற்பு மாநில ஆளுநர் துன் அபாங் அஜி ஓபேங் அபாங் சபி முன்னிலையில் குச்சிங் அஸ்தானா சரவாக்கில் நடைபெற்றது. இந்த நியமனம் அவரது பொறுப்பை அதிகாரப்படியாக உறுதிப்படுத்தியிருந்தாலும் அப்போதைய சரவா முதலமைச்சர் டத்தோ ஸ்டீபன் காலோங் நிங்கான் இன்னும் பதவி விலகவில்லை. 1966 June 16 கோலாலம்பூரில் நடைபெற்ற தேசிய கூட்டணி பரிக்கத்தான் மன்ற கூட்டத்தில் பெங்களு தாவீஸ்லி புதிய முதலமைச்சராக ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து இந்த நியமனம் செய்யப்பட்டது. அக்கூட்டத்துக்கு பிறகு டத்தோ ஸ்டீபன் காலோங் பதவி விலக 24 அவகாசம் வழங்கப்பட்டது. எனினும் அவர் அதனை ஏற்க மறுத்ததால் இந்த அரசியல் சூழல் உருவானது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

வணக்கம். இந்த நிகழ்ச்சி கேட்கிற உங்களுக்கு நன்றி. கூடவே காலை வணக்கம். நல்ல ஒரு விடியல், பரபரப்பே இல்லாத ஒரு நாள் இன்றைக்கு வந்திருக்கேன். பொது விடுமுறை அப்படின்றதுனால வழக்கமா இந்நேரம் காலையில் அவ்வளவு பரபரப்பா இருக்கும். நெரிசல்ல போராடிக்கிட்டு வேலைக்கு போவோம். ஆனா இன்றைக்கு வந்து அந்த பரபரப்பு, அந்த ஒரு சூழல்லாம் இருக்காது. மகிழ்ச்சியா இந்த விடுமுறையை கொண்டாடுங்க. குடும்ப உறவுகள்லாம் வீட்டுல இருப்பாங்க, அவங்க கூட மனசை விட்டு பேசுங்க, அமர்ந்து ஒன்னா பசியாருங்க. கடைசியில நமக்கு இருக்க போறது அந்த நினைவுகள் தான். அந்த நல்ல நல்ல நினைவுகளை நம்ம சேகரித்துக்குவோம். அதுதான், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: வணக்க மின்னலில் நிதி நிர்வாக ஆலோசனைகளுடன் திரு குணசீலன் கண்ணன்.
2: இப்போ ஒரு முதலீடுல வந்து உங்களோட இன்டென்ஷனே வந்து பெரிய லாபம் வரணும் அப்படின்னு நீங்க அந்த குறிக்கோளோட போனீங்கன்னா ரொம்ப ஆங்கிலத்துல வந்து கிரீட்னு சொல்லுவாங்க, அது பேராசை அப்படின்னு சொல்லுவோம். அதை அதை நோக்கி தான் நீங்க போவீங்க. அப்ப அந்த அதை வந்து நீங்க வந்து முதல் கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன் லாபம் கண்டிப்பா வேணும், எந்த முதலீடு செஞ்சாலும் எனக்கு லாபம் வேணும். பட் வந்து அந்த அந்த கிரீட் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா அது ரொம்ப தவறான விஷயத்துல தான் போய் முடியும். நீங்க வந்து எந்த முதலீடு செஞ்சாலும் மலேசியால வந்து ரெண்டு பாடிஸ் தான் இருக்காங்க, ஏஜென்சிஸ். ஒன்னாவது வந்து செக்யூரிட்டிஸ் கமிஷன், செக்யூரிட்டிஸ் கமிஷன் ஆஃப் மலேசியா. இவங்க வந்து எல்லா முதலீடுக்கும் இவங்க தான் வந்து பாத்துக்குவாங்க. அப்ப அவங்க வெப்சைட்டுக்கு போலாம், இன்வெஸ்ட் அலர்ட் லிஸ்ட் அப்படினு வச்சிருக்காங்க. அப்ப யார் யாரெல்லாம் வந்து பிளாக் லிஸ்ட் சொல்லுவோம் அவங்க கூட எல்லாம் வந்து இல்லீகல் அங்கீகாரம் கிடைக்காதவங்க. அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா பேங்க் நகரம் மலேசியா, பேங்க் நகரம் மலேசியா அவங்களும் அவங்களோட வெப்சைட்ல பைனான்சியல் கன்சியூமர் அலர்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு அவங்க லிஸ்ட் வச்சிருக்காங்க. அப்ப உங்களுக்கு உங்களுக்கு தெரியல இவங்க வந்து அங்கீகாரம் வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. நீங்க வந்து கண்டிப்பா இவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம், ஒரு இமெயில் நீங்க அனுப்பலாம். நீங்க முதல் வெரிஃபை பண்ணிக்கணும் இவங்க வந்து லைசன்ஸ் உள்ளவங்களா, அங்கீகாரம் வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு. இப்ப ஏன் நம்ம வந்து செக்யூரிட்டிஸ் கமிஷன்ஸ் இல்ல பேங்க் நகரம் மலேசியா இவங்க அங்கீகாரம் கொடுக்கற ஆர்கனைசேஷன்ல மட்டும்தான் நம்ம வந்து நம்ம பணத்தை வைக்கணும் அப்படின்னாக்கா, இப்ப பேங்க் நகரம் மலேசியா அண்ட் செக்யூரிட்டிஸ் கமிஷன் வந்து இவங்க வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடியா, ரெகுலேட்டரி பாடினா இப்ப வந்து இவங்க வந்து ஒரு ஒரு போலீஸ் மாதிரி தான், போலீஸ் மாதிரி தான். நீங்க ஏதாவது தப்பு செஞ்சாக்கா அவங்க வந்து ஆக்சன் எடுப்பாங்க. இப்ப உங்க பணம் வந்து வங்கியில வச்சிருக்கீங்க, வங்கியில இருந்து பணம் ஒரு 10 வழி காணும் அப்படின்னா நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்ப நீங்க போய் பேங்க் நகரம் மலேசியா போய் சொல்லலாம் இந்த மாதிரி என்னோட பணம் காணும் அப்படின்ட்டு. அப்ப அவங்க வந்து கேட்பாங்க, பணம்
0: பண்ணிக்கணும்.

ஃபீஃபா உலக கிண்ணம் அங்க என்னங்க சொல்லுது, ரொம்ப பரபரப்பா ஒவ்வொரு நாளும் அந்த ஆட்டங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு வந்து இரண்டு ஆட்டங்கள் வந்து நிறைவடைந்திருக்கின்றன. ஐ குழுவில் முன்னதாக பிரான்ஸ் சினிகள் வந்து மோதி இருக்கின்றன. பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றியை கைப்பற்றி இருக்கு. அதுக்கப்புறமா தற்போது ஈராக் நோர்வே அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்றுகிட்டு இருக்கு. இதுல வந்து நோர்வே 2-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் இருக்கின்றது. நோர்வே 2, ஈராக் 1 கோல் புகுத்தி இருக்காங்க. இந்த ஐ குழுல பார்த்தோம்னா இந்த 4 அணிகள் வந்து மோதி இருக்கின்றன. அடுத்ததா ஜே அணில 2 ஆட்டங்கள் இன்றைக்கு நடக்க போகுது. 1 காலை 9 மணிக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அர்ஜென்டினா அல்ஜீரியாவை மோதுகின்றது. இந்த சில பலம் பொருந்திய அணிகள்லாம் இருக்கு. அந்த அணிகள் களம் இறங்கினாலே நமக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். அந்த பலம் பொருந்திய அணிகள்ல அர்ஜென்டினா கண்டிப்பா இருக்கும். அர்ஜென்டினா ரசிகர்கள் காலையில நேரம் 9 மணிக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க, இன்றைக்கான ஆட்டம் எப்படி இருக்க போது அப்படின்னு. அதுக்கப்புறமா நண்பகல் 12 மணிக்கு ஆஸ்திரியா ஜோர்டானை சந்திக்கின்றது. இன்றைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கும் 4 ஆட்டங்கள்ல 2 ஆட்டங்கள் நிறைவை கண்டிருக்கின்றன. அர்ஜென்டினா அல்ஜீரியா ஆட்டம் காலை 9 மணிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம் நம்ம.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909729.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 to 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
4: மடானி உங்களுக்காக.
5: இளையோர் நாடாளுமன்றம், நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளையோரின் பங்களிப்பு. 18 to 30 வரையிலானவர்கள் பங்கேற்கலாம். மேல் விவரங்களுக்கு pbmy.parliament.gov.my.
4: மடானி உங்களுக்காக.
6: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
7: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909729199.
1: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

ஒரு கனரக வாகன ஓட்டுநர் இருக்காருங்க. அவரை வந்து ஒட்டுமொத்த மலேசியர்கள் வந்து இப்ப பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நாள் முழுக்க சமூக வலைதளங்கள்ல ஒரு காணொளி வந்து ரொம்ப வைரல் ஆனது. மனோரா சுரங்க பாதை இருக்கு இல்லையா, இந்த மனோரா சுரங்க பாதையில ஒரு பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்திருக்கு. வழக்கமா இந்த பேருந்தா இருக்கட்டும், கனரக வாகனமா இருக்கட்டும், கட்டுப்பாட்டை இழக்கும் போது கடுமையான விபத்து ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம பார்த்திருக்கோம், செய்திகள்லாம் வந்திருக்கின்றன. அங்க இந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழக்கும் போது அந்த பேருந்துக்கு முன்புறம் பார்த்தோம்னா ஒரு கனரக வாகனம் ஒன்று இருந்திருக்கு. இந்த கனரக வாகன ஓட்டுநர் என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அந்த பேருந்து விபத்துக்குள்ளாக கூடாது அப்படின்றதுக்காக அந்த பேருந்தின் வேகத்தை குறைக்கிறதுக்கு இந்த கனரக வாகன ஓட்டுநர் வந்து உதவி பண்ணிருக்காரு. முடிந்த அளவுக்கு இந்த கனரக வாகனத்துல அவரோட பிரேக் மூலமாக இந்த பேருந்தை வந்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. அந்த சமயத்துல இந்த கனரக வாகனம் பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய டிவைடர்ல மோதி அப்படி இழுத்து செல்ற ஒரு காணொளி தான். இருந்தாலும் அவருடைய உயிர் அந்த இடத்துல ஆபத்துல இருக்கு அப்படின்னு தெரிந்தாலும் கூட அந்த பேருந்து தடுக்காம விட்டோம்னாக்க பெரிய விபத்து ஒன்று கண்டிப்பா நிகழ்ந்திருக்கும். அது தடுப்பதற்காக சரி பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு முயற்சி எடுப்போம், ஒரு தைரியமான முடிவு அந்த சமயத்துல திடீர்னு அவர் எடுத்திருக்காரு. அந்த கனரக வாகன ஓட்டுநருக்கு ஒட்டுமொத்த மலேசியர்கள் தற்போது பாராட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அவருக்கும் ஒரு பாராட்டை இங்க இருந்து அனுப்பி வைப்போம். இந்த மாதிரியான சமயங்கள்ல நம்ம சாலை ஓரம் ஒதுங்கிடுவோம் தானே. அவர் ஒதுங்காம கட்டுப்பாட்டு இழந்த அந்த பேருந்தை வந்து அவர் நிறுத்தி சூழலை சரி பண்ணி நிறைய பேரை காப்பாத்தி இருக்காரு. வாழ்க்கையில நிஜ ஹீரோக்கள் அப்படின்னு சொல்றாங்களே, கண்டிப்பா அந்த நிஜ ஹீரோக்கள்ல இந்த ஓட்டுநர் இருப்பாருங்க.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100-97-2919.
2: அஸ்வினி, அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம நாள இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
3: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
2: எது நாளைக்கா?
3: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
2: இப்படிக்கு மின்னல்
3: FM? அதேதான்.
4: இனி மின்னல் FM-இல் ஹிந்தி பாடல்களை

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
2: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்.
1: பிள்ளைக்கான அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
2: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
2: இப்படிக்கு
3: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இன்று காலை 9:00 தொடங்கும் தேசிய அளவிலான மஹல் இஜ்ரா கொண்டாட்டத்தை சிறப்பிக்கும் வகையில் புத்ராஜயாவில் உள்ள புத்ரா பள்ளிவாசலில் சுமார் 5000 உள்ளூர் அனைத்துலக விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர். அந்நிகழ்ச்சியை பேராட்சியாளர் சுல்தான் நாசரின் ஷா தொடக்கி வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மலேசியாவும் உஸ்பெகிஸ்தானும் எரிசக்தி, வர்த்தகம், முதலீடு, கல்வி, ஹலால் தொழில், சுற்றுலா உட்பட பல்வேறு வியூகத்துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஆசியான் ரஷ்யா உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொள்ள கசானுக்கு செல்லும் வழியில் பிரதமர் தஷ்கண்டில் அதிபர் ஷாவ்காட் மிர்சியோயோவை சந்தித்தார். தற்காப்பு அமைச்சர் லயாங் லயாங் தீவில் உள்ள வியூக உள்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து வலுப்படுத்த செயல்பாடு தளவாட தகவல் தொடர்பு